0: வருகிறது. அமெரிக்காவின் நட்பு நாடான சவுதி அரேபியாவில் குறைந்தது 70 பேர் காயமடைந்தனர். இவ்வேளையில் அமெரிக்கா ஈரானின் விமான நிறுவனங்கள், இதர சேவை நிறுவனங்கள் உள்ளிட்டவற்றுக்கு தடை உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. ஈரானிய ஆயுதங்கள், படையினர், சட்டவிரோத சரக்கு போன்றவற்றின் போக்குவரத்துக்கு ஈரானிய புரட்சிப்படை பயன்படுத்துவதாக கூறப்படும் 36 நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா சொன்னது. போரை நிறுத்துவதற்கு ஈரான் மீது பொருளாதார நெருக்குதல் அளிக்க அவ்வாறு செய்வதாக அமெரிக்கா கூறுகிறது. பிரிட்டன், பிரான்ஸ், கனடா உள்ளிட்ட நாடுகள் இஸ்ரேலியர்கள் ஆக்கிரமித்திருக்கும் மேற்கு கரை பகுதிகள் மீது தடை உத்தரவுகளை விதித்துள்ளன. பாலஸ்தீன மக்களை அங்கிருந்து வெளியேற்றும் இன ஒழிப்பு நடவடிக்கையில் இஸ்ரேலியர்கள் ஈடுபடுவதாக பிரிட்டன் குற்றஞ்சாட்டியது. பதிலுக்கு கிழக்கு ஜெருசலத்தில் உள்ள பிரிட்டிஷ் துணை தூதரகத்தை இஸ்ரேல் மூடியது. மேலும் சில பதிலடி நடவடிக்கைகளையும் இஸ்ரேல் அறிவித்தது. பிரிட்டனின் முக்கிய விமான நிலையங்களில் தொழில்நுட்ப கோளாறால் பயணச் சேவைகள் தடைபட்டிருந்தன. நூற்றுக்கணக்கான விமானச் சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. மேலும் நூற்றுக்கணக்கான விமானச் சேவைகள் தாமதமடைந்தன. சுமார் 6 மணி நேரத்துக்கு முன்னர் கோளாறு சரி செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. பயணிகளின் பாதுகாப்புக்கு எவ்வித குறைபாடும் இல்லை என்று அதிகாரிகள் கூறினர்.
1: சொல்லும் பொருளும்
0: பிரான்ச் கிளை. வெளிநாடுகளில் கிளை திறக்க விரும்பும் நிறுவனங்களுக்கு அரசாங்க மானிய திட்டங்கள் கை கொடுத்து உதவுகின்றன. பிரான்ச் கிளை. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: பொன்னையும் பொருளையும் அள்ளி குவிக்கிற புதன்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம். ஒரு நிமிட குளியலை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம எல்லாம் பலரும் அதுதாங்க செஞ்சுகிட்டு இருக்கிறோம். வேலையின் காரணமா அவசர அவசரமா வெளியே போகணுங்கிறதுனால வெந்ததையும் வேகாததையும் சாப்பிட்டு வீட்டுல இருந்து அறக்க பறக்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல இருக்கிறத விட பல மணி நேரம் நம்ம வெளியே தான் செலவழிக்கிறோம். தூசு மாசு இதெல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்தா ஒரு நிமிட குளியல்ல சர்ன்னு உள்ள போயிட்டு சர்ன்னு வெளியே வந்துடுறோம். காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி குளியலுக்கு நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணுங்க. ஒரு கை தொலைபேசிக்கே நம்ம ப்ரொடெக்டர் கவர்னு வாங்கி போட்டு அதை பாதுகாக்கிறோம். நாள் முழுக்க வேலை செய்யற நம்மளுடைய உடம்புக்கும் சருமத்துக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கலனா எப்படி? அதனால நல்ல தரமான சவக்காரத்தை வாங்கி நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க.
3: குட் டே பியூரிஃபையர். இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
4: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
5: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
6: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
7: ஜோதி ஸ்டாப் புஷ்ப.

0: பாட்டி அந்த பாட்டில் இது பாடல கேட்டீங்க. பிரேம்ஜி அவனுடைய இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. இப்போ ஒலி ஒன்பது ஆறு நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன் நான் ரவி ஜி. நான் வானொலியில் மட்டும் கிடையாதுங்க, டிக்டாக் லைஃப்ல இருக்கேன். யா அந்த பக்கமா வந்து நீங்க ஒரு ஹாய் ஹலோ சொல்லலாம், வாழ்த்துக்களை வாரி வழங்கலாம், லைக்ஸையும் கொடுக்கலாம். அந்த வரிசையில ஏற்கனவே நீர்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க, 100 பேர் இருக்காங்கன்னு நம்புறேன். வணக்கம் ப்ரோ அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, த கே சைட் யா கணேஷ் யா ஆஸ்னல் விசிறின்னு நினைக்கிறேன், அவர் வாழ்த்திருக்காரு. குட்டி அவங்க வந்து ஹலோ சொல்லியிருக்காங்க. இப்படி இன்னும் பலர் அந்த பக்கமாக வந்துட்டு இருக்காங்க. நீங்களும் வரலாம், மீடியா கோபோலி 96 FM உங்களை அந்த பக்கமாக சந்திக்க ஆவலாக நான் காத்துட்ருக்கேன். சரி, இப்போ வானிலை நிலவரம் ஓலி 9:08 உங்களுக்காக வானிலை நிலவரம் இடம்பெற போகுது. அந்த வரிசையில இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் இன்று அப்படின்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தா. வானிலை நிலவரம் ஆதரவு
1: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னிரைஸ்.
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
0: ஓர் அமெரிக்க டாலர் 1.26 காசு, ஓர் யூரோ 1.48 காசு, ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் 1.72 காசு, ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 91 காசு, 100 இந்திய ரூபாய் 1.34 காசு, 100 இலங்கை ரூபாய் 35 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன் ரிங்கிட் 3.20 காசு.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
4: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.
4: வணக்கம் சிங்கே.

0: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
3: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
2: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
3: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
2: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
3: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
5: வணக்கம் சிங்கை.

0: சரவணன் இருக்க பயம் படத்தில் இந்த பாடலை கேட்டீங்க. டி இமானோட இசைல பனி ரயால், சுனிதி சௌஹான் மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கிட்டாங்க. விறுவிறுப்பான பாடல்களா உங்களுக்காக புதன்கிழமையை முன்னிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வரிசையில அடுத்து வரப்போகுது திடீ படத்துல இருந்து பாடல கேட்க போறீங்க. அதனை அடுத்து விஸ்வாசம் பட பாடல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. உங்களை உற்சாகப்படுத்த நான் தயாரா இருக்கேன் ரவிஜி, நீங்களும் தயாரா இருங்க ஆட்டம் போடுறதுக்கு. சரியா, இதுக்கிடையில இன்று இரவு இடம்பெற போற எதிரொலி நிகழ்ச்சி அதனை பத்தின தகவல்களை தான் அடுத்து நான் உங்க கூட பகிர்ந்து கொள்ள போறேன். குறிப்பா ஸ்கிரீன் டைம், திரை நேரம் அப்படின்னு சொல்லும்போது பிள்ளைகளுக்கு இந்த காலத்தில் அது எந்த அளவுக்கு வழங்கப்படுது, எத்தகைய பாதகத்தை உண்டாக்குது, நன்மையை கொண்டு வருது அப்படிங்கிறத இன்றைய நிகழ்ச்சி எதிரொலி பாகம் ஆராயப்போகுது. இப்போது ஸ்க்ரீன் டைம் அப்படின்னு சொன்னாலே உண்மையை சொல்கிற எங்கே போனாலும் சாப்பிட்ற நேரமாக இருந்தாலும் சரி, விளையாடுற நேரமாக இருந்தாலும் சரி, அல்லது பெற்றோர் முக்கியமான செயல்களை ஈடுபட்டிருந்தாலும் சரி, பிள்ளைகள் பெரும்பாலான நேரத்தில் கையடக்க தொலைபேசியை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதை நான் கண்கூட பல நேரங்களில் பல சமயங்களில் பார்த்துருக்கேன். அவங்க பார்க்கறது சிறப்பா இல்லையா, பார்க்கறது அவங்களுக்கு நன்மையா அமையுதா இல்லையா, இப்படி பல கேள்விகள் என் மனசுலயும் இருக்குது. ஆக நானும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன் இன்றைய நிகழ்ச்சி எப்படிப்பட்ட தகவல்களை தாங்கி வரப்போகுதுன்னு. 9:30 நீங்க வசந்த முடிவெளியில பார்க்கலாம். நேரம் கிடைக்கல அல்லது தவற விட்டீங்கன்னு சொன்னா மீ வாட்ச் வாயிலா எல்லா பாகங்களையும் எங்கேயும் எப்போதும் நீங்க கண்டு மகிழலாம். இதுக்கிடையில நான் கேட்டிருந்தேன் ஸ்கிரீன் டைம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அப்படின்னு. ரஷிடா அவங்க நான் சொல்லியிருக்காங்கன்னா ஸ்கிரீன் டைம், திரை நேரம் கொடுப்பது நல்லதுதான். அதாவது பள்ளிக்கு போறதுக்கு முன்னாலேயோ அல்லது தூங்குறதுக்கு முன்னாலேயோ அரை மணி நேரத்திலிருந்து ஒரு மணி நேரம், ஏதேனும் ஒரு நேரத்தில் அரை மணி நேரத்திலிருந்து ஒரு மணி நேரம் ஸ்க்ரீன் டைம் கொடுத்தா சிறப்பாக இருக்கும். இது அவங்களுடைய மன உளைச்சலை குறைச்சு ரிலாக்ஸாக வச்சுக்க உதவியாக இருக்கும். அந்த ஸ்க்ரீன் டைமில் திரை நேரத்தில் அதிக அளவில் முக்கியமான செய்திகளை அல்லது கார்ட்டூன்ஸை திரையிடலாம், தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ரஷீடா சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு பெற்றோராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் ரொம்ப அனுபவம் சார்ந்து அவங்களுடைய கருத்து இருக்குது. இப்படி உங்களுக்கும் கருத்துக்கள் இருக்கலாம் ஸ்க்ரீன் டைம் அப்படின்னு சொல்லும்போது, அதை எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் செய்யலாம் 9678 8968 அல்லது டிக்டாக் லைஃப்பில் இருக்கோம் இல்லையா, அங்கேயும் வந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிடலாம். மீடியா காப் ஒலி 9 6 8 FM, வாங்க டிக்டாக் லைஃப்க்கு உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. நேரம் இப்பொழுது 8:27 ஆகிவிட்டது.
1: ஒலி 9:68 போக்குவரத்து நிலவரம்.
0: MCEAYE நோக்கி செல்லும் வழியில் துவாஸ் சாலை அங்கே விபத்து. AYE MCE செல்லும் வழியில் கேப்பல் சாலைக்கு பிறகும் துவாஸ் செல்லும் வழியில் பயணிய சாலை எக்ஸிட் அங்கேயும் வாகனங்கள் பழுதாகியுள்ளன. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: நிறைந்த புன்னகை,
5: நிறைந்த புன்னகை.

0: என்ன கணக்கு பண்ணேண்டா?
1: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் Denza வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது Denza வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சலுகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சலுகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது Denza காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
2: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்று தான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
3: தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணய சாலையின் நம்பகமான முதலீட்டு தர தங்கம், செய்கூலி இல்லை, அதோட GST விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை. 1 கிராம், 100 கிராம், 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
5: வணக்கம் சிங்க.

விஸ்வாசம் படத்துல இருந்து பாடல கேட்டீங்க, திருடா திருடி படத்துல இருந்து பாட்டு உங்களுக்காக வந்துச்சு. அடுத்து ஹேர்ஜராஜோட இசையில பாடல கேட்க போறோம். கோவில் படத்துல இருந்து பாட்டு வருது, சங்கர் மகாதேவன் ஸ்ரீலேகா பார்த்த சாரதி பாடலோட வராங்க. பிள்ளைகளுக்கு நேரம் தேவை, அவங்களுக்கு நாம கவனம் செலுத்தணும், உண்மையான அதாவது நிஜ வாழ்க்கையில இருக்கிற

0: ஆக இணையத்தில் உலா விடுவது தனித்திறனை வளர்க்க உதவும். இது மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை அவர் மேற்கோள் காட்டியிருக்காரு. மிக்க நன்றி டாக்டர் ஆறு உங்களுடைய கருத்தை எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு. அதனை அடுத்து டிக்டாக் லைவ் வாயிலாக இணைந்த நேயர் நவீன் அவர் என்ன சொன்னார்னா, ஸ்க்ரீன் டைம் முக்கியம்தான், அதை விட ஸ்க்ரீனிங் டைமும் முக்கியம் அப்படின்றாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு அவர் சொன்னார், திரை நேரம் எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமோ அதே நேரத்தில் திரையில் பிள்ளைகள் மாணவர்கள் என்ன பார்க்குறாங்க அப்படிங்கிறத பெற்றோர் தெரிந்து கொள்வதும் ரொம்ப முக்கியம். குறிப்பாக பொது அறிவு போன்ற முக்கியமான தகவல்களை இந்த திரை நேரம் வாயிலாக பிள்ளைகள் பெற்றுக்கொள்கிறாங்களா அப்படிங்கிறத பெற்றோர் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும், அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் அப்படிங்கிற கருத்தை நவீன் தெரிவிச்சிருக்கார். மிக்க நன்றி நவீன் உங்களுடைய கருத்துக்கு. சரி, இதெல்லாம் நான் ஏன் கேட்குறேன் அப்படிங்கிற கேள்வியை உங்கள் மனசில் இருந்தால் அதற்கான பதில் இன்று இரவு 9:30 வரப்போகிற எதிரொலி நிகழ்ச்சி. ஆமாம், உங்களுக்கே தெரியும் வாரம் வாரம் பல முக்கியமான தகவல்களை தாங்கி வர இந்த நிகழ்ச்சியில் இன்று இரவு நீங்கள் திரை நேரத்தை பற்றின விரிவான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். இப்போது திரை நேரம் அப்படின்னு சொல்லும்போது இது எவ்வளோ மணி நேரம் பிள்ளைகள் பார்க்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருக்கா, அல்லது எதை பார்க்குறாங்க எந்த நேரத்தில் பார்க்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இரண்டாவது, இன்றைய காலகட்டத்தில் நவீன உலகத்தில் எவ்வளவுதான் தொழில்நுட்பம் சிறப்பாக இருந்தாலும் அதற்கும் சில குறைபாடுகள் உண்டு. அந்த சவால்களை எப்படி பெற்றோர் கையாளுறாங்க திரை நேரம்னு வரும்போது அப்படிங்கிற முக்கியமான பகுதியையும் இன்று இரவு எதிரொலி நிகழ்ச்சி இடம்பெறும். அதோட திரை நேரத்தை எப்படி பெற்றோர் பயன்படுத்துகிறாங்க, அதை எப்படி பிள்ளைகளும் சரி பெற்றோரும் சரி அணுகிறாங்க பார்க்குறாங்க அப்படிங்கிற தகவல்களையும் இன்று இரவு இடம்பெற போகிற எதிரொலி நிகழ்ச்சி உங்களுக்காக கண்டிப்பாக வழங்கும். இதை விட முக்கியமாக இன்றைய உலகத்தில் AI செயற்கை நுண்ணறிவு, அது இல்லாமல் நம்ம செயல்பட முடியாது, அதுதான் உண்மை. சில பேர் ஒருத்தரோட உரையாடுறதுக்கே AI தான் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். அப்படி இந்த AI கருவிகளை பயன்படுத்தி பிள்ளைகள் எப்படி அவங்களுடைய அறிவாற்றலை மேற்கொள்ளலாம், மேம்படுத்தி கொள்ளலாம், திரை நேரத்தை இன்னும் பயனுள்ள வழியில் செலவிடலாம், இந்த தகவல்களையும் இன்று இரவு நீங்கள் பார்க்க போகிற இந்த சிறப்பு எதிரொலி நிகழ்ச்சியில் பெற்றுக்கொள்ளலாம். ஆக மொத்தத்தில் அவங்க சொல்ல வர கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, தொழில்நுட்பம் நமக்கு எதிரி கிடையாது, ஸ்க்ரீன் டைம் அப்படிங்கிறது சிறப்பான முறையை கையாளப்பட்டால் அதையும் நாம் அழகாக வழி நடத்தலாம். முக்கியமாக எல்லாத்துக்கும் சமச்சீரான அணுகுமுறை ரொம்ப முக்கியம். எவ்வளோக்கு எவ்வளோ பிள்ளைகள் தூங்குறாங்க, உடற்பயிற்சி செய்கிறாங்க, வெளிப்புற நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்களோ அதே மாதிரி இந்த ஸ்க்ரீன் டைமையும் சிறப்பாக செய்தாங்கன்னா அது அவங்களுக்கு பலம் சேர்க்கிறதுக்கான வாய்ப்பாக கூட அமையலாம். இப்படி முக்கியமான கருத்துக்களை, சமுதாயத்திற்கு வேண்டிய தகவல்களை ஒவ்வொரு வாரமும் தாங்கி வர நிகழ்ச்சி தான் எதிரொலி. இதை நீங்கள் வசந்த மொழி வழியில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் 9:30 பார்க்கலாம். சில பேருக்கு அந்த நேரத்தில் வேலையாக இருக்கலாம், அல்லது மற்ற வேலையின் காரணமாக இந்த நிகழ்ச்சியை தவற விட்டுருக்கலாம். அப்படிப்பட்டவங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா உங்கள் கைவசம் இருக்குது மீ வாட்ச். இந்த செயலி வாயிலாக நீங்கள் எதிரொலியின் எல்லா பாகங்களையும் எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழலாம். meewatch.sg என்ற இணைய பக்கத்துக்கு நீங்கள் போகலாம், மீ விவரங்களை அதன் வாயிலாகவும் பெற்றுக்கொள்ளலாம்.
1: 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: 8:43 ஆகிவிட்டது, போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. BKEPIE நோக்கி செல்லும் வழியில் KJEக்கு பிறகு காரணம் அங்கே விபத்து. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புன்னகை.
6: வணக்கம் சிங்கே.

0: பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
1: என்ன செய்யணும்னு படிப்படியாக சொல்லி தெளிவான ஆலோசனையும் கொடுத்தாங்க.
2: கோவன், மரின்பரே, டெம்பனிஸ்னு மூன்று கிளைகள், அனைத்தும் MRTR-ல இருக்காம். நமக்கு வசதியா போச்சு.
1: விபத்து இழப்பீட்டு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் என எல்லா சட்ட சேவையும் நியாயமான விலையில். விக்டரி லா சேம்பர்ஸ், 8921153
3: விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவகால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே.

பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206 176 1797.

0: மனம் கொத்தி பறவை படத்துல இந்த பாடலை கேட்டீங்க. சந்தோஷ் ஹரியரன் பாடினார் பாடலை டி இமானோட இசையில. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்களில், குறிப்பா BKEPIE சில வழியில், KJE க்கு பிறகு விபத்து. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.

0: வாயிலாக ஒலி 968 கேட்டுக்கொண்டிருக்கும் நீர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 968
1: கேட்டாலே பரவசம்.
2: கல்யாணம்.

0: ஜி பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரேங்கன் ரோட், சிங்கப்பூர். இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
3: ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை.

0: வாரியம்
1: பூவெல்லாம் கேட்டு பார் படத்துல இந்த பாடலை கேட்க போறீங்க.
2: நான் தேடும் காதலி பூரடி பைங்கிழி
1: கொண்டாட்டி தேவை படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் எடுப்பற போகுது. தொண்ணூறுகளை வந்த விறுவிறுப்பான பாடல்களுக்கு இடையில சுவாரஸ்யமான தகவல், தங்க விலை நிலவரம், திரை தகவல்னு எல்லாமே உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன் நான் ரவி ஜி. ஒலி 9:00 இப்ப உங்களுக்காக அடுத்த 3 நாட்களுக்கான வானிலை நிலவரம். இடியுடன் கூடிய மழைய காலை மற்றும் மதிய வேளையில நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தா. வானிலை நிலவரம் ஆதரவு
3: எஸ்பி முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னிராய்ஸ்.
4: கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புன்னகை.
4: வணக்கம் சிங்கே.

0: வர வர தினசரி செலவு அதிகரிச்சுக்கிட்டே போகுது.
1: சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடுங்கிறதால உலக நடப்புகள் நம்மள பல விதங்கள்ல பாதிக்கலாம். ஆனா நல்ல வேளையா அதை சமாளிக்க அரசாங்கம் நமக்கு துணையா இருக்கு.
0: பட்ஜெட் 2026 வாழ்க்கை செலவின சிறப்பு தொகை வர இருப்பதா கேள்விப்பட்டேன்.
1: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரத்தை கருத்துல கொண்டு ஆதரவு வழங்கும் வகையில ஏப்ரல் மாதத்துல இது மேம்படுத்தப்பட்டுச்சு. தகுதியுள்ள சிங்கப்பூர்களுக்கு இந்த மாதம் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை கிடைக்கும். இது முன்பு இருந்த 200 வெள்ளி முதல் 400 வெள்ளி வரையிலான தொகையை விட அதிகம்.
0: நல்லதுதான். இதுக்கு நாம விண்ணப்பிக்கணுமா?
1: தேவையே இல்ல. நீங்க தகுதி பெறுபவரா இருந்தா உடனே கிடைக்கும். தொகை கிடைப்பதற்கு முன்னாடியோ கிடைச்ச பிறகோ குறுஞ்செய்தி மூலம் நமக்கு தகவல் தெரிவிக்கப்படும்.
2: செப்டம்பர் 9 முதல் 2.4 மில்லியன் சிங்கப்பூரர்களுக்கும் அதிகமானோர் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை செலவின சிறப்பு தொகையை பெறுவர். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/special-payment.
3: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கி ஜின்னையில சமைச்சு கொடுத்தேன்.
4: ஆஹா, சம்ம வாசனை. அட்டாங்க வாங்க. அம்மா எங்க?
3: அது நான் சமைச்சதுதான்னு சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
5: ஆர்கேஜினை சிங்கப்பூரின் திருப்பமான நெய்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
7: வணக்கம் சிங்கே.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: 9:06 போக்குவரத்து நிலவரம்.
0: 9:16 சில வினாடிகள் மட்டும்தான் இருக்கு. ECP நகரை நோக்கி செல்லும் வழியில் KPE TPE எக்ஸிட் அங்கே வாகனம் பழுதாகியுள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: உங்களுக்கு தெரியுமா,
0: September 9 இன்று அனைத்துலக சுடோகோ தினம் அனுசரிக்கப்படுகின்றது. ஆக சுடோகோ பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை நாம தெரிஞ்சுப்போமா?
8: சொடக்கு மேல சொடக்கு போடுது, என் விரல் வந்து நடுத்தருவில் நின்னு சொடக்கு மேல சொடக்கு போடுது.
0: சுடோகோ அப்படின்னு சொல்லும் போது, இது ஆரம்பத்துல 18th century சுவிட்சர்லாந்தை சேர்ந்த கணித மேதை லியோன்ஹார்ட் அல அவராலதான் உருவாக்கப்பட்டது, அஸ்திவாரமே போடப்பட்டது அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. ஆனா அதன் பின்பு நவீன கால சுடோகோ அப்படின்னு சொல்லும் போது, இத இன்னும் சிறப்பான வடிவத்துல 1979 வெளியிட்டவர் அமெரிக்கர் ஹோவர்ட் கார்ன்ஸ். 2018 பிராக்ல நடைபெற்ற உலக சுடோகோ போட்டிகளின் போது சீனாவை சேர்ந்த வாங் ஷி யாவ் அவருக்கு வழங்கப்பட்ட சுடோகோ போட்டிய வெறும் 54.44 வினாடிகள்ல முடிச்சு உலக சாதனை படைச்சாரு. இத்தகவலை வழங்கியோர்
9: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர், கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
10: வணக்கம் சிங்கே.

0: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் டென்ஸ வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்ஸ வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சிறைகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சிறைகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டென்ஸ காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: பாலாடைகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 தேதி வரை மட்டும்தான்.

0: சிம்மராசி படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. எஸ் ஏ ராஜ்குமாரோட இசையில அருண்மொழி சுஜாதா பாடலை பாடியிருந்தாங்க. அதுக்கு முன்னால பால்காட் ஸ்ரீராம் ஹரிணி பாடிய பாடல் வந்துச்சு என் சுவாச காற்றிய படத்துல இருந்து ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையில. அடுத்து உங்களுக்காக 90களில் வந்த பாடல்கள் இந்த பாடல் காத்துட்டு இருக்கு. சிற்பி இசையில பாடலை கேட்க போறோம். மேட்டுக்குடி படத்துல இருந்து கிருஷ்ணச்சந்தர் ஸ்வரலதா பாடிய அந்த பாடல் என்ன பெறும் இன்னும் கொஞ்ச நேரத்துல. இப்போ ஓலி 9 தங்க விலை நிலவரம். 22 கேர தங்கம் கிராமுக்கு 175 வெள்ளி 50 காசு.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY Jewelers, அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 Serangoon Road, Singapore.

0: சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலை பேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேவைகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சே குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
3: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை. Bye.

0: ஆதலன் படத்துல இருந்து அந்த பாடல் வந்துச்சு உங்களுக்காக. அடுத்ததா வரப்போகுது இந்த பாட்டு,
1: வெட்டு கிளி வெட்டி வந்த வெட்டி வேறு வாசம் பாத்தோட ஒட்டி வருது.
0: அனு சொர்ணலதா பாடிய பாடல கேட்க போறோம். பிரியங்கா படத்துல இருந்து இசை ஞானி இளையராஜாவோட இசையில.
2: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: 9:40 ஆகிவிட்டது. PIE துவாசை நோக்கி செல்லும் அந்த வழியில் KPE ECP ஜாலான் யூனோஸ் இவற்றுக்கு உட்பட்ட பகுதிகளில் போக்குவரவு நெரிசலாக இருக்கின்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: ஒலி 9:08
6: சினிமா சினிமா
0: சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் பல நடிச்சிருக்கிற ஜேல 2 திரைப்படம் அக்டோபர் 15 வெளிவரும் அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. அதே நாள்ல வெளிவரப்போற இன்னொரு பெரிய படம், குறிப்பா பல நட்சத்திரங்களை கொண்ட படம் தான் ஓம். நடிச்சிருக்கிற இந்த படத்துல மம்முட்டி மற்றும் பல நடிச்சிருக்காங்க. ஆக அங்க ரஜினிகாந்த், இங்க தனுஷ், அங்க மோகன்லால், இங்க மம்முட்டி, அங்க அனிருத், இங்க சாய் அபியங்கர், யாருக்கு வெற்றி கிடைக்க போகுது? இரண்டு படங்களோ பிரமாதமா செய்ய போகுதா? இவற்றுக்கான பதில் அக்டோபர் 15 கிடைக்கும் அப்படின்னு தகவல்கள் சொல்லுது.
7: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க
8: அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.

0: கேட்டால் ஒராங் ஊத்தான் போல ஊஞ்சலாட முடியுமா? புலியை விட உரக்க கர்ஜிக்க முடியுமா? பெங்குவினை விட வேகமாக நீந்த முடியுமா? உங்கள் பிள்ளைகள் வகுப்பறைக்கு அப்பாலும் கற்க நம் சொந்த வனவிலங்கு பூங்காவில் காணப்படும் தனித்துவமான விலங்குகளை, நம் மண்டாய நட்சத்திரங்களை சந்தியுங்கள். கவர்ச்சிகரமான கதைகள், விறுவிறுப்பான சவால்களின் மூலம் மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு பார்க்க தயாரா? ஸ்பாட்லைட் ஸ்டார்ஸ் ஆஃப் மண்டாய் நிகழ்ச்சியை மீ வாட்சிலும் மீரகம் ஆக்டோ யூடியூபிலும் இலவசமாக பாருங்கள்.
1: தலைமுடி பராமரிப்பு சேவைக்கு
2: குட் டே பியூட்டி பார்லர்,
1: உங்க உடல் சருமத்தை பொலிவா வச்சுக்கிறதுக்கு
2: குட் டே பியூட்டி பார்லர்,
1: உங்க முகத்தை கழுவுறதுக்கு.
2: ஐயோ, அது முகம் கழுவுறது இல்ல காதர், அது ஃபேஷியல்.
1: தலையில இருந்து கால் வரைக்கும் பராமரிப்பு சேவைகளை வழங்குறாங்க
2: குட் டே பியூட்டி பார்லர்.
1: புதன் கிழமைகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு
2: போட்டில கலந்துங்க, குட்டையின் பரிசுகளை வெல்லுங்க.
1: என்ன நிகழ்ச்சியில ஆனந்தம் ஆரம்பம்.

0: ஸ்வர்ணலதா மற்றும் குழுவினர் கொண்டு வந்த பாடலை கேட்டீங்க. இந்தியன் படத்துல இருந்து வந்துச்சு, ஏ ஆர் ரஹ்மான் இசையில.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: 9:55 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. சாங்கியை நோக்கி செல்லும் PIE BKE புகேட்டி மசாலை இவற்றுக்கு உட்பட்ட பகுதியில், ECP நகரை நோக்கி செல்லும் வழியில் KPE TPEக்கு பிறகு வாகனம் பழுதாகியுள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்
0: சமீபத்துல சமூக ஊடகத்துல ரொம்ப பரவலா போயிட்டு இருக்கிற 80s லுக் ட்ரெண்ட், அதுக்குள்ள நானும் சஜினியும் குதிச்சிட்டோம். அப்படி ஒரு படத்தை எடுத்து ஒலி 968 சமூக ஊடக பக்கமா பதிவிட்டு இருக்கோம். போய் பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. விடை பெற்றுக் கொள்வது நான் ரவிஜி. நாளை காலை 6 மணிக்கு மீண்டும் சந்திப்போம். பாய்.

0: வணக்கம். காலை மணி 10, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. நேபாள வெள்ளம், சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஏர் இந்தியாவில் செய்த முதலீடு போன்றவை குறித்து இணையத்தில் தகாத கருத்துக்களை பதிவு செய்த 5 பேரை காவல்துறை அடையாளம் கண்டு அவர்களுடன் பேசியிருக்கிறது. அவர்கள் 29 வயதுக்கும் 66 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள். இனவாத கருத்துக்களை கடுமையாக பார்ப்பதாய் காவல்துறை தெரிவித்தது. இணையத்தில் பதிவான அந்த கருத்துக்களுக்கு பொறுப்பானவர்களை அடையாளம் காண தொடர்ந்து விசாரணை நடத்தப்படும் என்று காவல்துறை தெரிவித்தது. மருந்து மூலம் ஆண்மை நீக்கம் செய்வது பயன் தரும் என்றால் பாலியல் குற்றங்களை புரிவோருக்கு அதனை செய்வது பற்றி பரிசீலிக்கப்படும் என்று மூத்த அமைச்சர் சண்முகம் தெரிவித்துள்ளார். மருந்து மூலம் ஆண்மை நீக்கம் செய்வதால் பாலியல் குற்றங்களின் விகிதம் குறையுமா என்பதை காட்ட தற்போதுள்ள தகவல்கள் உறுதியாக இல்லை. எதிர்தரப்பு பாட்டாளி கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெரால்ட் கியம் அது குறித்து கேட்ட கேள்விக்கு திரு சண்முகம் பதிலளித்தார். பாலியல் குற்றங்களை, குறிப்பாக பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட குற்றங்களை அரசாங்கம் கடுமையாக பார்ப்பதாகவும் அவற்றுக்கு கடுமையான தண்டனை விதிப்பதாகவும் மூத்த அமைச்சர் சண்முகம் சொன்னார். புதிதாக பாலர் பள்ளிகளையும் மாணவர் பராமரிப்பு நிலையங்களையும் நடத்துவோர் இனி பாதுகாப்பு வைப்பு தொகை செலுத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. வரும் டிசம்பர் மாதம் முதல் அது நடப்புக்கு வரும் என்று கல்வி அமைச்சர் தெரிவித்தது. சேவை வழங்கும் நிறுவனங்களின் செயல் சேவைகள் இழந்தால் நிதி இழப்பை சமாளிக்க அந்த பாதுகாப்பு வைப்புத் தொகை பயன்படுத்தப்படும் என்று கல்வி அமைச்சர் டஸ்மன் லீ தெரிவித்தார். சேவை வழங்குநர்களின் நிதி நிலைமை குறித்து அமைச்சர் அடிக்கடி சோதனை நடத்த தொடங்கியிருக்கிறது. நிதி சிக்கல்களை முன்கூட்டியே கண்டறிய அது உதவும் என்று அமைச்சர் கூறியது. கடந்த பிப்ரவரி மாதம் லிட்டில் புரொஃபசர்ஸ் கற்றல் நிலையம் நிதி பிரச்சினைகளால் அதன் செயல்பாடுகளை திடீரென நிறுத்தியது. அதில் சுமார் 1800 மாணவர்கள் பாதிக்கப்பட்டனர். அன்பிளாக் எனப்படும் ஒட்டுமொத்த மறுமேம்பாட்டு திட்டங்களுக்கு வீட்டு உரிமையாளர்களின் ஒப்புதல்களுக்கான விகிதம் குறைக்கப்படுகிறது. புதிய சட்டத்தின்படி 40 வயதுக்கும் 59 வயதுக்கும் இடைப்பட்டவர்களில் 70 விழுக்காட்டினர் ஒப்புதல் அளித்தால் போதும். 80 விழுக்காட்டிலிருந்து அது குறைகிறது. 60 வயதுக்கும் மேற்பட்டவர்களில் 65 விழுக்காட்டினர் ஒப்புதல் அளித்தால் போதும். அதுவும் 80 விழுக்காட்டிலிருந்து குறைகிறது. ஒட்டுமொத்த மறுமேம்பாட்டு திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக முடிவெடுக்கப்படும். அதோடு வீட்டு உரிமையாளர்களின் ஒப்புதலை பெறுவதற்கான காலம் 12 மாதங்களிலிருந்து 6 மாதத்துக்கு குறைக்கப்படுகிறது. மின்னிலக்க நாணய திருட்டு கும்பலில் ஈடுபட்டதாக அமெரிக்காவில் குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கும் சிங்கப்பூரர் மலோன் லாம் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார். அந்த 22 வயது ஆடவருக்கு 20 ஆண்டு வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம். லாம் இடம்பெற்றிருந்த மோசடி கும்பல் 260 மில்லியன் டாலர் மதிப்பிலான மின்னிலக்க நாணயங்களை பலரிடமிருந்து திருடியது. பிரிட்டனின் முக்கிய விமான நிலையங்களில் தொழில்நுட்ப கோளாறால் பயணச் சேவைகள் தடைபட்டிருந்தன. ஹீத்ரோ, கெட்விக், மான்செஸ்டர், பர்மிங்ஹாம் விமான நிலையங்கள் பாதிக்கப்பட்டன. நூற்றுக்கணக்கான விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. மேலும் நூற்றுக்கணக்கான விமான சேவைகள் தாமதமடைந்தன. சுமார் 8 மணி நேரத்துக்கு முன்னர் கோளாறு சரி செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. பயணிகளின் பாதுகாப்புக்கு எவ்வித குறைபாடும் இல்லை என்றும் அதிகாரிகள் கூறினர். நேபாள பெருவெள்ளத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு உதவ சிங்கப்பூரர்கள் பலர் முன்வந்துள்ளனர். நிதி திரட்டு, உணவு, உடைகள் போன்ற அத்தியாவசியப் பொருட்களை சேகரிப்பது, நேபாளத்துக்கு நேரடியாக சென்று அங்குள்ள மீட்புக் குழுவினருக்கு உதவுவது என பல்வேறு முறைகளில் அவர்கள் ஈடுபடுகின்றனர். நேபாள பெருவெள்ளம் நிகழ்ந்த 2 நாளுக்குள் அங்கு உதவச் சென்ற அமைப்புகளில் ஒன்று ஹியூமானிட்டி மேட்டர்ஸ். அதை பற்றி சொன்னார் வாரிய உறுப்பினர் திலகா கோவிந்தசாமி.
1: நேபாள் நேஷனல் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அவங்க தலைமையில் ஒரு குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை உருவாக்கணும். முன்கள பணியாளர்களுக்கு பல பல சவால்கள் இருந்தன. புதைஞ்சு போன உடல்கள் அதுங்க வந்து சிதைவடையவாக ஆரம்பிச்சுட்டு, அதனால் அவங்களுக்கு வந்து நாங்கள் பிபிஇ அதாவது பாதுகாப்பு உடைகளும் சுவாச இது கருவிகளும் கொடுக்க வேண்டியது இருந்தது.
0: கடந்த மாதம் 26 தேதி ஏற்பட்ட பேரிடரில் நேபாளத்தில் சுமார் 1400 பேர் மாண்டனர். 5300 அதிகமானோரை இன்னமும் காணவில்லை. சீனாவின் செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்கள் அமெரிக்க நிறுவனங்களின் AI மாதிரிகளிலிருந்து தகவல்களை பெற்று அவற்றின் சொந்த தொழில்நுட்பத்தை உருவாக்கியதாக அமெரிக்கா குற்றஞ்சாட்டியிருக்கிறது. Anthropic, OpenAI, கூகுள் போன்ற நிறுவனங்களில் இருந்து சீனாவின் AI நிறுவனங்கள் மாதிரிகளை ஊடுருவியிருக்கலாம் என்று அமெரிக்கா நம்புகிறது. சீன அரசாங்கத்துக்கு தெரிந்தே இது நடந்திருக்கலாம் என்றும் அமெரிக்கா கூறுகிறது. டீப்சிக், மூன்ஷாட், அலிபாபா உள்ளிட்ட நிறுவனங்கள் தொடர்பான அந்த குற்றச்சாட்டுகளுக்கு சீன அரசாங்கம் இன்னும் பதிலளிக்கவில்லை. ஹாங்காங்கின் முதல் தலைமை நிர்வாகி துங் சி ஹுவா காலமானார். அவருக்கு வயது 89. தொழிலதிபரான திரு துங் ஷாங்காயில் பிறந்தார். 1996 ஆண்டில் அவரை ஹாங்காங்கின் முதல் தலைமை நிர்வாகி பொறுப்பில் சீனா நியமித்தது. அவரின் ஆட்சியின் கீழ் 1997 ஆண்டு ஹாங்காங் சீனாவின் தலைமைத்துவத்துக்கு மாறியது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேவைகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: வணக்கம், நேர்காணலுக்கு வந்ததற்கு நன்றி. செயற்கை நுண்ணறிவு செயல்முறைகள் நிறைந்த வேலை இடத்திற்கு உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்றீங்க?
3: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்று வரேன். அவங்களுடைய பயிற்சி வகுப்புகள் நடைமுறை செயற்கை நுண்ணறிவு திறன்கள்ல கவனம் செலுத்துது. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவு.
2: வேலை இடத்துல உங்களுக்கு எப்படி உதவுறது?
3: தினசரி வேலை பணிகளை தானியக்கமாக்குவது எப்படி என்பது நேரடி பயிற்சிகள் மூலம் அறியலாம். வாழ்க்கை தொழில் மாற்றம் மேற்கொள்பவரோ திறனை மேம்படுத்துபவரோ உங்க குழுவுக்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம்.
2: செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: உண்மையாவே ரோஜா காடு மாதிரி தான் பலருக்கும் இன்றைக்கு இருந்திருக்கலாம், நேற்று இருந்திருக்கலாம். என வந்த குறுஞ்செய்தி அப்படி காதர்
1: என்ஹான்ஸ் காஸ்ட் ஆஃப் லிவிங் பேமெண்ட் அப்படின்னு ஒரு குறுஞ்செய்தி உங்களுக்கு வந்திருக்கும். அதை பார்த்த பிறகு ஆஹா, வங்கி தொகையில நமக்கு வந்துருச்ச காசு அப்படின்னு நினைக்கலாம்.
0: ஆமா, வாழ்க்கை செலவின சிறப்பு தொகை தான் இது, செப்டம்பர்ல கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. 2.4 மில்லியன் சிங்கப்பூர்களுக்கு 600 வெள்ளி வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இது உங்களுடைய சம்பளத்தை பொறுத்திருக்கு எவ்வளவு உங்களுக்கு கிடைக்கும். சில பேருக்கு 400 வெள்ளி கிடைக்கலாம், சில பேருக்கு 600 வெள்ளி கிடைக்கலாம், பொறுத்திருக்கு. ஆனா நல்ல ஒரு தொகை பா.
1: இப்ப என்ஹான்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங் சொல்லும் போது அந்த காஸ்ட் ஆஃப் தூக்கிருங்க, நம்மளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தணும்.
0: ஆமா,
1: ஏன்னா என்ன எவ்வளவுதான் தொகை வந்தாலும்
0: குவாலிட்டி ஆஃப் லைஃப்,
1: ஆமா, நம்ம மனசு சந்தோஷமா இல்லனா நம்ம வந்து எவ்வளவுதான் ரொக்கம் வந்துகிட்டே இருந்தாலும் நம்ம வந்து சந்தோஷமா இருக்க போறது இல்ல. அதனால உங்களுடைய வாழ்வாதாரத்தை, உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் சந்தோஷப்படுத்த ஆனந்த மாரம் நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருங்க.
0: என்ன ஒரு லிங்க் கொடுத்தாரு பா, நம்ம காதர் லிங்க் பண்ணனே.
1: நீங்க வரும்போது தான் இந்த மாதிரி லிங்க் எல்லாம் வருது இருக்கு.
0: அருமையா பண்றீங்க, அதுதான் எனக்கு புல்லா இருக்குதுப்பா. இல்ல ஏன்னா 9ஆம் தேதி உங்களுக்காகவே காதர் ஹலிமா இருவரும் சேர்ந்து நிகழ்ச்சி படக்க வந்தாலே இந்த ரோஜா காடுதலே.
1: அது மட்டும் இல்லாம இப்ப வாடகை வண்டி வரை எடுத்திருக்கேன். வாடகை வண்டியை ஓட்டிட்டு வரும்போது கூகுள் மேப்ஸ் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு பாடம் இருக்கு. அது என்ன கொஞ்சத்துல சொல்றேன்.
0: கூகுள் மேப் சொல்லி கொடுத்த ஒரு பாடம் எனக்கு தெரியும் நினைக்கிறேன். சொல்ல வரீங்கன்னு பாக்கலாம், அதை பத்தி
1: பேசிக்கலாம்.
0: உங்களுக்காகவே அடுத்த 4 மணி நேரம் நிறைய உற்சாகத்தோட உத்வேகத்தோட நிகழ்ச்சி படக்க வந்துட்டோம். உங்களுடைய அப்துல் காதர்,
1: ஹலீமா அஸ்வான்,
0: ஆனந்த்
1: அரபம்.

0: வளையல்கள் அணியும் போது எல்லாமே ஒரே மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இரண்டு மெலிதான வளையல்கள், அதற்கு நடுவுல கொஞ்சம் அகலமான ஒரு வளையல், இதுவே உங்க கைக்கு ரொம்ப அழகான சமநிலையை கொடுக்கும். வெவ்வேறு வடிவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா எல்லாமே ரொம்ப கனமா இருந்தா உங்க கை முழுமையாக இருக்கிறது போல இருக்கும். ஒரு முக்கியமான வளையலை மையமா வச்சு அதை சுற்றி எளிமையான வளையல்களை சேர்த்து பாருங்க. கையில எந்த எண்ணிக்கையில வளையல்கள் இருக்குது என்பது முக்கியம் இல்லைங்க, அதை எப்படி நம்ம அணியிறோம், எந்த வரிசையில எப்படி அதை அடுக்கி நம்ம அணியிறோம் என்பதுலதான் அந்த முழு அழகே இருக்குது. அதோட தினமும் நீங்க அணியும் தங்க நகை அதிக வேலைப்பாடோட இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு மெலிதான சங்கிலி, சிறிய காதணி, எளிய வளையல், இவை போதுமானது. எந்த ஒரு உடையா இருந்தாலும் சரி, எந்த நேரத்துல வேணாலும் நீங்க அழகா எளிதா அணிந்துட்டு போகிறதுக்கு உங்களுக்கும் சுலபமா இருக்கும்னு சொல்றாங்க ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
2: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
1: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
3: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள், 6392221222, வாரத்தில் 7 நாட்களும்.
0: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க, கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 வரை மட்டும்தான். காலை 10 மணி முதல்
4: பிற்பகல் 2

0: போக்குவரத்து நெரிசல தவிர்க்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துவோம். சில நேரங்கள அது சரியாதான் வேலை செய்யும். இப்ப உதாரணத்துக்கு 9:45 போய் சேருவீங்கன்னு கூகுள் மேப் சொல்லும். ஆனா அங்கதான் ஒரு விபத்து நடந்திருக்கும். அதை பார்க்கும் பொழுது இல்லையே இதுக்கு மேல நான் வந்து தாண்டி போனேன்னா 10 மணிக்கு தான் போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களுக்குள்ள ஒரு ஒரு ஒரு ஐடியா தோணும், சரி நம்ம வந்து இந்த மாற்றுப்பாதையை எடுத்துடலாம். அந்த மாற்றுப்பாதையை எடுத்து நான் வரும் பொழுதுதான் 10 நிமிடங்கள் நான் வந்து சேமிச்சேன். 10 நிமிடங்கள் சேமிச்சேன்.
1: அதற்கு முதல்ல உங்களுக்கு வழிகள் தெரிஞ்சிருக்கணும், நிறைய வழிகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், நிறைய அனுபவம் உங்களுக்கு இருக்கணும். அதே நேரத்துல கண்மூடித்தனமா நம்ப கூடாது என்கிற அது ஒரு மனப்பான்மையும் உங்களுக்கு இருக்கணும். உங்களுடைய உள்ளுணர்வை நீங்க நம்பணும், இன்ட்யூஷனை நீங்க நம்பணும். சரி, இந்த மாற்று வழி நம்ம எடுத்துதான் பார்ப்போமேனு அந்த ஒரு நம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு இருக்கணும். பா, ஒரு கூகுள் மேப்ல எவ்வளவு வாழ்க்கை பாடம் அடங்கியிருக்கு.
0: ஆமா, ஏன்னா வாழ்க்கையில இதே மாதிரி பல சூழ்நிலை ஏற்படும். நம்ம சுயமா சிந்திச்சு நம்ம உள் மனது என்ன சொல்லுதோ அதுக்கு ஏற்றவாறு நம்ம செயல்பட்டோம்னா நீங்க நேரத்தை சேமிக்கலாம், நீங்க பணத்தை சேமிக்கலாம், நீங்க டாக்ஸிக்கான உறவுகளை இருந்து சேமிக்க காப்பாற்ற பண்ணலாம்.
1: அதுவும் கூகுள் மேப் கத்து கொடுக்குமா?
0: நீங்க சொந்தமா ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கணும்.

0: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் டென்ஸ வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்ஸ வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சலுகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சலுகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டென்ஸ காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: நீங்க தங்கம் மாதிரி ஜொலிக்கணுமா?
2: தங்கமாக நின்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தா,
1: தங்கத்தால உங்களுடைய அன்பான உங்களை ஜோடிக்கணுமா?
3: பாட்டி தங்க
1: தங்கத்தை நீங்க தேடி போக தேவையில்ல. தங்கம் இருக்கிற ஒரே இடம் அக்ஷயா ஜுவலர்ஸ். ஒவ்வொரு வாரம் ஆனந்தமான நிகழ்ச்சியில் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவலர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம். இது உங்க ஆனந்தம் ஆரம்பம். இன்றைக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்னு நீங்க யோசிக்கிற மாதிரி நானும் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். வீட்டுல கேட்ட போது இன்றைக்கு கோழி சம்பால் செஞ்சா நல்லா இருக்குமே. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போய் அந்த கோழியெல்லாம் நல்லா தயார்படுத்தி கோழி சம்பால் செய்யறதுக்கு நானும் ஒரு ரெசிபி எடுத்து வச்சிருக்கேன். இதுதான் நான் எப்போதுமே செய்யற ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். ஆனா காதர், உங்களுடைய கோழி சம்பால் உங்களுக்கு எப்படி இருந்தா பிடிக்கும்?
2: கோழி சம்பால் அந்த கோழி இருக்குல்ல, கொஞ்சம் லைட்டா பொரிக்கணும். பொரித்த பிறகு முக்கியம் அதுக்கு முன்னாடி வந்து தோலை அகற்றணும். சில பேர் தூளை அகற்ற
0: மாட்டாங்க.
2: நல்லா காரமா இருக்கணும், உப்பு கம்மியா இருக்கணும், கொஞ்சம் வெங்காயம் அதிகம் போடணும், கிழங்கு போட்டா போனஸ்.
0: சில பேருக்கு இந்த வெங்காயம் அப்படின்னு சொல்லும் போது சிவப்பு வெங்காயமும் ஹாலண்ட் வெங்காயமும் போடுவாங்க. வெள்ளை வெங்காயம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த இரண்டையும் போடுவாங்க. சில பேர் ஒண்ணு மட்டும் தான் போடுவாங்க. சில பேர் ஜாகரி எல்லாம் சேர்த்துப்பாங்க, சில பேர் சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனா நேர்களை, நீங்க உங்களுடைய கோழி சம்பால எப்படி சாப்பிட உங்களுக்கு பிடிக்கும்? அதே நேரத்துல நீங்க வித்தியாசமா செய்வீங்க. ஏன்னா கோழி சம்பாலிக்காத விதவிதமா அதை நீங்க செய்யலாம். சில பேரு சில விஷயத்த போடுவாங்க, சில பேர் அதை போட மாட்டாங்க. சில பேருக்கு அதை இனிப்பா கொஞ்சம் இருக்கிறது பிடிக்கும், சில பேருக்கு காரமா தான் இருக்க பிடிக்கும். இந்த கொத்தம்பள்ளி சில பேர் போட மாட்டாங்க. தேங்காய் பாலு
2: போடணும்,
0: சில பேர் போடுவாங்க, சில பேர் போட
2: மாட்டாங்க.
0: சில பேர் தண்ணி பால் பயன்படுத்துவாங்க,
2: வித்தியாசமா.
0: அதனால நீங்க எப்படி வித்தியாசமா உங்களுடைய கோழி சம்பளம் செய்வீங்க அப்படின்னு எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. அதுல இருந்து சில டிப்ஸோ நாங்களும் எடுத்துக்கிறோம், குறிப்புகள்.
2: பேசிக்கிட்டே இருக்கும் போது எனக்கு ஒரு ஐடியா தோணுது, அதுல என்ன வித்தியாசமா செய்யலாம்னு நான் பிறகு சொல்றேன்.
0: அது கோழி சம்பளம் இருக்குமா?
2: இருக்கும்.
0: இல்ல மாத்திருவீங்களா?
2: இருக்கும்.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும்.
3: மீனா, எனக்கு ஒரு வழக்கறிஞரின் உதவி தேவை. உனக்கு நல்ல சட்ட நிறுவனம் ஏதாவது தெரியுமா?
4: விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
3: ஆமா, விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
4: நம்பகமான சட்ட சேவையை கொடுக்கறாங்க. வழக்கறிஞர் வித்யா நம்ம தேவையை அறிஞ்சு சிறப்பான சட்ட அறிவுரைய தமிழ்ல தெளிவா கொடுக்கறாங்க. என் உயிலையும் அவங்கதான் எழுதினாங்க.
5: விபத்து இழப்பீடு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் போன்ற பல்வேறு சட்ட சேவைகளும் நியாயமான விலையில். இன்றே அழையுங்கள் விக்டரி லா சேம்பர்ஸ் LLC. 8921-5363.
0: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்கைடோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 7400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கிட் ஏ பயண நுழைவுச்சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியில் இருந்து. கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர் கால வண்ணங்களின் வழியே பயணம் செய்யுங்கள். அடர்ந்த பனியால் மூடப்பட்ட மரங்களை பாருங்கள். முழுமையாக மலர்ந்த குறாவை பாருங்கள். இச்சலுகை September 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-96-79.

0: கோழி சம்பால் பற்றி பேச ஆரம்பிச்சோம். பல பேரும் நீங்க உங்க குரல் பதிவுகள் எல்லாம் எடுத்து அனுப்ப ஆரம்பிச்சிட்டீங்க. விஜய் சங்கர் என்ன சொல்றாரு?
1: நார்மலா வந்து கோழி சம்பால் அப்படின்னா இந்த பட்டை மிளகா இருக்குல்ல, அதுல தானே செய்வாங்க. எங்க வீட்டுல வந்து கிரீன் சில்லி இருக்குல்ல, அத அரைச்சி பச்சை கலர்ல கிரீன் கலர்ல சம்பல் வைப்பாங்க. சமயங்கள்ல வந்து சிவப்பு மிளகாய் இருக்குல்ல, அதை அரைச்சு அதுல சம்பல் வச்சாலும் ரொம்ப சுவையா இருக்கும். எனக்கு வந்து கிரீன் சில்லியோட அந்த சிவப்பு மிளகா இருக்குல்ல, அதுலதான் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரிதான் எங்க வீட்டுல கொஞ்சம் வித்தியாசமா செய்வாங்க.
0: ஆமா, கேள்விப்பட்டிருக்கேங்க. அத இந்த பச்சை மிளகாவை அரைச்சு அதையும் அவங்க அவங்களோட கோழி சம்பால சேர்த்துப்பாங்க. ஒரு விதமான ஒரு சுவையை நமக்கு கொடுக்கும் இந்த பக்குவத்தை பொறுத்து இருக்கு. அதனாலதான் கோழி சம்பால் அப்படின்னு சொல்லும் போது அதை நீங்க ஒரு முறை வைத்தீங்கன்னா அதே வழியில தான் நீங்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. வெவ்வேறு முறைகள்ல நீங்க அந்த கோழி சம்பால வைக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம்.
2: கோழி சம்பால் வந்து இப்ப வைஃபை மாதிரி எல்லாருக்கும் கிளிக் பண்ணிருச்சு. ஒருத்தவங்க ஜேபில இருக்காங்க, அவங்க பேரு தானா, அவங்க இப்ப கோழி சம்பால் சமைச்சிட்டு இருக்காங்க. ஆமா, அவங்களுடைய கோழி சம்பால்ல அவங்க வெங்காயம் தக்காளி இரண்டும் அரைத்து ஒரு திக் கிரேவி கிடைக்கல, அதை போடுவாங்களாம். அதோட சேர்த்து இந்த கோழியை வந்து லேசாக பொறித்து அவங்க இந்த சம்பாலோட சேர்க்கிறாங்க. இன்று இந்த கோழி சம்பாலோட நெய் சோறு, பீட்ரூட் பெரட்டல், அப்பளம் இதெல்லாம் இருக்கு. அவங்க வீட்டுக்கு வாங்க கூப்பிடுறாங்க.
0: எங்க நீங்க ஜெய்பில இருக்கீங்க தானே, எப்படி வர்றது? ஆனா புகைப்படங்களை எடுத்தா
2: ருசியா இருக்கு பாக்க,
0: ரொம்ப அழகா இருக்கு. அந்த புகைப்படங்களை பார்க்கும் போது அந்த நிறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா சிவந்து வந்திருக்கு. அதே நேரத்தில் நேர்களை இப்பதான் நீங்க வழி பக்கமா வந்திருப்பீங்க. இன்றைக்கு நம்ம எதை பற்றி பேசிட்டு இருக்கோம்னா, கோழி சம்பால் பற்றி பேசிட்டு இருக்கோம். உங்க வீட்டுல கோழி சம்பால் எப்படி இருக்கும் பார்த்து கொள்ளுங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் பீசஸ் எல்லாம் கொண்டு வரும் பாடல்
2: ஆயிரம் நிலவேவா,
0: நீங்க பாடாதீங்க.
2: கோழி சம்பால் சமைத்து வா.

0: என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் உள்ளம் மகிழ சமைக்க உதவும் ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: புதிய சாம்சங் கேலக்ஸி ஜி கை தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கை தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கை தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: ஸ்டார்ஹப், we got you.
4: பாலாடைகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க. செப்டம்பர் 16 தேதி வரை மட்டும்தான்.

0: எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உணவு வகை, பலரும் ரொம்ப விரும்பி சாப்பிடும் உணவு வகை, அதுதான் கோழி சாம்பால். விதவிதமா வெவ்வேறு விதத்துல நம்ம வைக்கலாம். அதை நீங்க எப்படி வைப்பீங்க, எப்படி உங்களுக்கு அதை சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு இப்போ சந்திரன் என்ன சொல்றாரு?
1: காலை வணக்கம். காலை வணக்கம்.
0: வணக்கம்.
1: நீங்க கோழி சாம்பால் கேட்டீங்களே, எங்க வீட்டுல வந்து அந்த கோழி சாம்பால்ல பிளாச்சான் போட்டிருக்கணும். பிளாச்சான், வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா அரைச்சு, அதோட கொஞ்சம் காஞ்ச இறால், ட்ரை ப்ரான்ஸ் அரைச்சு போட்டு கோழியை பொறிச்சிட்டு அப்படியே திக்காக கொஞ்சம் போட்டு நல்லா எடுத்து வச்சுட்டு நாசிலம்மா ஆக்கி வச்சா அவ்வளவுதான், கோழி சம்பாருக்கும் நாசிலம்மா. அதுக்குதான் எங்க வீட்டை ரொம்ப ஆசைப்படுவாங்க. பிளாக்சான் கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க, ஆட் பண்ணணும். நன்றி, வணக்கம் சந்திரன். இப்போ
2: இங்க பத்மாவதி என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய கோழி சம்பால்ல அவங்க குலாம் செத்துப்பாங்க, கொஞ்சம் துண்டுகள்
0: போட்டுக்கு. ஆமா, அதுவும் சேர்த்துப்பாங்க. சில பேர் ஜாகிரி சேர்த்துப்பாங்க. சில பேர் என்ன சேர்த்துப்பாங்கன்னா காதர், அசாம் ஜாவா.
2: அசாம் ஜாவா?
0: ஆமா, இப்ப ரசம் பயன்படுத்துறோம் இல்லையா, அதே மாதிரி இதற்கு அவங்க அசாம் ஜாவாவை சேர்த்துப்பாங்க. அத பாத்திருக்கேன், செஞ்சு பார்த்தது இல்லை, ஏன்னா ரொம்ப புளிப்பா இருக்கும்னு சொல்லி தான் செஞ்சு பார்த்தது கிடையாது.
3: ஹலோ, வணக்கம் ஹலீமா காதர்.
0: வணக்கம்.
3: நான் மைமுன் பேசுறேன். கோழி சாம்பால பத்தி பேசிக்கிறீங்க, நானும் வீட்டுல கோழி சாம்பால் செய்யறேன். கோழி சாம்பால் செய்யணும்னா நான் வந்து எப்போதுமே தயிர் விடுவேன், மிளகா போட்டு தாளிக்கிறப்ப தயிர் கொஞ்சம் கொடுப்பேன். அப்புறம் நிறைய வெங்காயம், கிழங்கு, கிழங்குலாம் நல்லா கோழியோட பொடிச்சு அந்த சம்பல்ல போடுவேன். அப்புறம் பாதாம் முந்திரி கொஞ்சம் அரைச்சி போடுவேன். பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு அரைச்சி கொஞ்சம் சேர்க்குவேன் கோழி மசாலாவோட. அப்புறம் அந்த அந்த சம்பல் திக்னஸ் வரணும்னா கொஞ்சம் கனெக்ஷன் விட்டோம்னா அந்த சம்பல் வந்து கொஞ்சம் தள தளப்பா அந்த திக்னஸ்ஸா இருக்கும். நான் தேங்காய் பழம் சேர்க்க மாட்டேன், கனெக்ஷன் கொடுப்பேன் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்காக.
0: நன்றி அம்மா, நன்றி. ஆமா, சற்று முன்பு நான் சொன்னது போலதான், சில பேரு தேங்காய் பால் சேர்த்துக்க மாட்டாங்க காதர், அவங்க தண்ணி பால் சேர்த்திருப்பாங்க. அந்த தண்ணி பால் நீங்க சேர்க்கும் போது ஒரு வித நல்ல நிறத்தை அது கொடுக்கும். உங்களுடைய இந்த சாஸ் இருக்குது இல்லையா, சம்பால் வந்து நல்லா திக்கா இருக்கும், சாப்பிடறதுக்கு ஒரு அருமையா இருக்கும்.
2: இந்தோனேசியாவில அவங்க வந்து பச்சை மிளகாய் பயன்படுத்துவாங்களாம்,
0: அதை பற்றி இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

0: புதியதொரு பாகம், என்ன நடந்தது? அவ்வளவுதான், டன்னுக்கு கோபம் வந்தது. அந்த வாகனத்தை மீண்டும் முந்த வேண்டும் என்ற ஆத்திரத்தில் தனது காரின் வேகத்தை மணிக்கு குறைந்தது 122 கிலோமீட்டர் வரை அதிகரித்தான். பிடக் ரசவா சாலையில் வாகனங்களுக்கு இடையே மாறி மாறி வேகமாக சென்றார். ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மீதும் மோத போனார். அதன் பிறகு என்ன நடந்தது? மீ லிசன் செயலிக்கு செல்லுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவிடப்பட்ட அனைத்து குற்ற வழக்குகளையும் நீங்கள் அங்கே சென்று கேட்கலாம். மீடியா காபோலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.
1: பொன்னையும் பொருளையும் அள்ளி குவிக்கிற புதன்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
2: ஒரு நிமிட குளியலை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம எல்லாம் பலரும் அதுதாங்க செஞ்சுகிட்டு இருக்கிறோம். வேலையின் காரணமா அவசர அவசரமா வெளியே போகணுங்கிறதுனால வெந்ததையும் வேகாததையும் சாப்பிட்டு வீட்டுல இருந்து அறக்க பறக்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல இருக்கிறத விட பல மணி நேரம் நம்ம வெளியே தான் செலவழிக்கிறோம். தூசு மாசு இதெல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்தா ஒரு நிமிட குளியல்ல சர்ன்னு உள்ள போயிட்டு சர்ன்னு வெளியே வந்துடுறோம். காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி குளியலுக்கு நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணுங்க. ஒரு கை தொலைபேசிக்கே நம்ம ப்ரொடெக்டர் கவர்னு வாங்கி போட்டு அதை பாதுகாக்கிறோம். நாள் முழுக்க வேலை செய்யற நம்மளுடைய உடம்புக்கும் சருமத்துக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கலன்னா எப்படி? அதனால நல்ல தரமான சவக்காரத்தை வாங்கி நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க.
3: குட்டி பியூரிஃபால இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
4: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
5: தங்கத்தை ஏன் இன்னும் நகையாகவே பாக்குறோம்? நீண்ட கால முதலீடா பார்த்தா? அடுத்த தலைமுறை செழிக்க இப்பவே திட்டமிடுங்க. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணயசாலையின் நம்பகமான முதலீட்டு தரத்தங்கம். செய்கூலி இல்லை, அதோட GST விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை. 1 கிராம், 100 கிராம், 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க.
6: சொல்லுங்கள் ராஜமாதா.
7: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
6: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
7: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
6: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
7: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
6: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
7: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
0: உங்களுக்காக ஒரு புதிய ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. அவ்வளவு புதுசு கிடையாது, ஆனா பழைய பாடல்கள் தொகுப்புல இது கண்டிப்பா ஒரு புதிய பாடல் தான். ஏன் இந்த பாடல் வருது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னு.
8: வசீகரமான குரல் கொண்ட சின்மை அவங்களுடைய பாடல் தான். ஒரு தடவை
0: சொல்வாயா
8: கோழி சம்பால் வேணும் எனக்கு.
0: அவங்க கோழி சம்பால்னு சொல்ல மாட்டாங்க, அவங்க காதல நினைச்சு பாடுறாங்க. நீங்க சிக்கன் சம்பால நினைச்சு பாடுறீங்க, அதுதான் வித்தியாசம். அந்த படத்துல இருந்து தாங்க வசீகர படத்துல இருந்து ஹரிஹர சின்மை கொண்டு வரும் பாடல் இவ்வாறு நட்சத்திரமா ஒளியில வர போறாங்க.
8: சின்மை

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க, கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 தேதி வரை மட்டும்தான்.
3: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாம் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். 4 இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே 4 நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவிலிருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு, ஒடாய்பா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்கா அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும்
4: வணக்கம் அலிமா
5: காடை.
4: நானும் கோழிக்கறி தான் வீட்டுல, ஆனா இப்ப அத பத்திய பக்குவம் சொல்றதுக்கு டைம் இல்லாதனால அந்த சமைச்ச கறியை நான் போட்டோ மூலயமா அனுப்புறேன் பாருங்க. அவ்வளவுதான், ஒரு நாளைக்கு நான் பக்குவமா உங்க கூட நான் பேசுறேன்.
5: பிரச்சனையே இல்லப்பா. ஆனா இன்றைக்கு நம்ம பேசுறது கோழி சம்பால் பற்றி, கோழிக்கறி கிடையாது. ஆனா உங்க வீட்டுல கோழிக்கறி, அதை வச்சு ரொட்டி ஜாலாம் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லதான் இருக்கும். சரி, ஞானமணி என்ன சொல்றாரு?
6: வணக்கம் அலிமா காத.
5: வணக்கம்.
6: நான் இங்க ஞானமணி அவுக்காங்களே இருந்து பேசுறேன். என்னோட கோழி சம்பால நான் வந்து அப்போ விற்பேன். ஒரு 1980 இப்ப வயசாயிட்டு நான் செய்யறது இல்ல. பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அரைச்ச மிளகால பூண்டு போட்டு அரைப்பேன். பூண்டு போட்டு அரைச்ச பிற்பாடு வெங்காயம் தக்காளி பழம் பொடிச்சா வெட்டிக்குவேன். அதை வச்சு எண்ணெயை ஊத்தி அந்த வெங்காயத்தையும் தக்காளி பழத்தையும் போட்டு வறுத்து அதுல அந்த அரைச்ச மிளகாயும் போட்டு சிராய் போடுவேன். சிராய் போடாச்சான அதெல்லாம் போட மாட்டேன். சிராய் போட்டு அதுலயே வறுத்து அதுக்கப்புறம் மிளகாய் கோழிய வந்து பொரிச்சு வச்சிருப்பேன். சிக்கன் விங் அதுல போட்டு பியூரி போடுவேன். டொமேட்டோ பூரி,
5: தக்காளி பியூரி சில பேர் பயன்படுத்துவாங்க. தக்காளி, அதாவது வெட்டின தக்காளியும் இருக்கும், அதோட சேர்த்து தக்காளி பியூரியும் போடுறவங்க பல பேரும் இருப்பாங்க. சில பேர் புள்ளி போடுவாங்க, காதர் அசாம் ஜாவான்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஆனா சில பேர் புள்ளி பயன்படுத்த மாட்டாங்க. சில பேர் பிளாச்சான் போடுவாங்க, சில பேர் பிளாச்சான் போட மாட்டாங்க. ஜேகரி போடுவாங்க, ஜேகரி போட மாட்டாங்க. தேங்காய் பால் இருக்குது, தண்ணி பால் இருக்குது. சில பேர் தேங்காய் பால் பயன்படுத்துவாங்க, சில பேர் தண்ணி பால் பயன்படுத்துவாங்க. பாத்தீங்களா, பேருக்குதான் கோழி சம்பால். ஆனா அந்த கோழி சம்பால்ல எத்தனை விதமா நம்ம செய்யலான்னு.
7: சம்பால் வந்து நம்ம சிங்கப்பூர், மலே, இந்தோனேசியா, புரூனாய் இதுக்குதான் உகந்தது நினைக்கிறோம். ஆனா சம்பால் இந்த ஆசிய நாடுகளை தாண்டி ஆஸ்திரேலியா, யூகே, கனடா, நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கான். ஏன்னா இரண்டாவது உலக போருக்கு பிறகு அங்க இண்டோ டச் சமூகங்கள் உருவாகின பிறகு அங்க சத்தே, அதன் பிறகு இந்த சம்பால் வகைகள் உருவாகச்சான். அங்க அந்த நாடுல நெதர்லாண்ட்ஸ்ல இந்த சம்பால விரும்பி சாப்பிடுவாங்களாம். இந்தோனேசிய உணவு நிறையவே இருக்காங்க. பசாமலாம் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, நெதர்லாண்ட்ஸ்ல பசாமலாம்.
5: சிங்கப்பூர்ல மலேசியாவில கொஞ்சம் மலிவா கிடைக்கும் காதர், ஆனா நெதர்லாண்ட்ஸ்ல அதே கோழி சம்பால் வாங்கணும்னா
7: என்ன விலையில இருக்குமோ,
5: 30 வெள்ளி, 40 வெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க.
7: இப்ப கோழி சம்பால என்ன வித்தியாசமா செய்யலாம்னு நம்ம யோசிச்சிட்டு இருக்கோம்ல. எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு.
5: என்ன?
7: அது நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா கோழி சம்பளம் வந்து காரமா இருக்கும்.
5: ஆமா,
7: நம்ம காரமா இருக்கிறதுக்கு என்ன பண்றோம், சில நேரத்துல சக்கரை போடுறோம். அந்த சக்கரைய போடாம
5: இனிப்பா
7: இருக்கலாம். அந்த இனிப்பை மட்டும் தூக்கிட்டு நம்ம காரமா அந்த சிக்கன் சம்பால் கோழி சம்பால் செய்யணும்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: சுவையாக சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லங்க, பெரும்பாலும் பெரியவங்களுக்கும் பொரியல்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா பல நேரங்கள்ல இந்த மாதிரி பொரியல்ல அதிகமான எண்ணெய் இருக்கும் போது எப்படி இதை சாப்பிடுது அப்படின்னு ஒரு குழப்பம் ஏற்படலாம். அதுக்கு உங்களுக்கு தேவை உப்பு.
3: உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு.
0: பொரியலுக்கும் எண்ணெய்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா? எந்த உணவை பொரிக்கிறதா இருந்தாலும் சூடான எண்ணெயில கொஞ்சம் உப்ப தூவி அதன் பிறகு அந்த உணவை நீங்க பொரிச்சீங்கன்னா அதுல எண்ணெய் கோர்க்காது. அப்படி பொரிக்கும் போது பொரியலோட நேரம் அழகா இருக்க கொஞ்சம் மஞ்சள் தூளையும் சேர்த்து பொரிச்சீங்கன்னா பொரியல் சாப்பிடுறதுக்கு மட்டும் இல்ல கண்ணுக்கும் அழகா இருக்கும்.
1: House brand batter mix. பூ போல மென்மையான இட்லி, சுட சுட மொறுவலான தோசை. House brand batter mix. ஆரோக்கியமான காலை உணவு நொடியில் தயார்.
4: நேரம் சரியா 11:52 ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நண்பகல் 12 மணி செய்திகள் இடம்பெற போகுது.
5: அதன் பிறகு உங்களுக்கு 3 குறிப்புகளை கொடுப்போம். அந்த 3 குறிப்புகளுக்கும் என்ன தொடர்புன்னு கண்டுபிடிக்குங்க. அதாவது நேற்று நான் உங்களுக்கு முதலை, கோழி, டீரெக்ஸ் கொடுத்திருந்தேன்.
4: இந்த 3க்கும் என்ன சம்பந்தம் இருக்கோ? என்ன ஒற்றுமை?
5: இது வந்து அர்ச்சோசோரியா அப்படிங்கிற அந்த டீரெக்ஸ் டைனோசோர்கள் காலகட்டத்துல பறவை இனத்தை சேர்ந்த ஒரு குழுவா.
4: நீங்க எப்போதுமே இப்படிதான் கண்டுபிடிப்பீங்களா? அப்படி ஒரு காட்டு வாசியா இருக்கிற ஒரு வார்த்தை. சரி, இந்த மாதிரி இன்றைக்கு 3க்கும் என்ன தொடர்பு அங்கத்துல நாங்க 3 குறிப்புகள் எடுத்து வந்திருக்கோம். அதற்கான அந்த ஒரு சம்பந்தத்தை நீங்க கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க.
5: உங்களுக்காக இப்ப இந்த தொகுப்பை நிறைவு செய்து வைக்க குமுதம் திரைப்படுத்தி TM சௌந்தரராஜன், ஜமுனா ராணி, இது உங்களுடைய
4: ஆனந்தம் ஆரம்பம்.

0: இந்தியாவின் 99 சிறப்பு விற்பனை செப்டம்பர் 1 முதல் 13 வரை. பலவிதமான தங்க நகைகளுக்கு செய்குழி முற்றிலும் கிடையாது. மற்ற அனைத்து தங்க நகைகளுக்கு செய்குழியில் 50 விழுக்காடு தள்ளுபடி. வைர நகைகளுக்கும் 30 விழுக்காடு வரை தள்ளுபடி. பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்குழி இல்லாமலும் வாங்கலாம். இந்த சிறப்பு சலுகைகள் இன்று முதல் செப்டம்பர் 13 வரை மட்டுமே. பலவிதமான தங்க நகைகளுக்கு செய்குழி முற்றிலும் கிடையாது. இஸ்டாராவின் 99 சிறப்பு விற்பனையை தவற விடாதீங்க.
1: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்ளோ மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
2: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிதலும் இல்ல. ஹட்சன் தயிர்.
3: வணக்கம். நண்பகல் மணி 12, மீரியக்கா போலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. நேபாள வெள்ளம், சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஏர் இந்தியாவில் செய்த முதலீடு போன்றவை குறித்து இணையத்தில் கருத்துக்களை பதிவு செய்த 5 பேரை காவல்துறை அடையாளம் கண்டு அவர்களுடன் பேசியிருக்கிறது. அவர்கள் 29 வயதுக்கும் 66 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள். ஊடகங்களின் கேள்விகளுக்கு பதில் சொன்ன காவல்துறை அந்த இணைய கருத்துகள் தொடர்பாக புகார்கள் கிடைத்திருப்பதை உறுதி செய்தது. இன உணர்வை புண்படுத்தக்கூடிய, இனங்களுக்கு இடையே பகைமையை தூண்டக்கூடிய செயல்களை கடுமையாக கருதுவதாய் காவல்துறை குறிப்பிட்டது. இணையத்தில் அந்த கருத்துக்களை பதிவிட்டவர்களை அடையாளம் காண முயற்சி தொடர்ந்து நடைபெறுவதாக காவல்துறை கூறியது. மனிதவள அமைச்சு அனைத்து ஊழியர்களுக்கும் மின்னிலக்க சம்பள முறையை கட்டாயமாக்குவது குறித்து பரிசீலனை செய்கிறது. வெளிநாட்டு ஊழியர்களும் அதில் அடங்குவர். ரொக்கமாக சம்பளம் பெறுவதன் தொடர்பிலான புகார்களின் விகிதம் கடந்த சில ஆண்டுகளில் அதிகரித்ததை தொடர்ந்து அமைச்சு அதுபற்றி பரிசீலிக்கிறது. 2023 சுமார் 28 விழுக்காட்டு புகார்கள் பதிவாகின. அது கடந்த ஆண்டு சுமார் 36 விழுக்காட்டுக்கு அதிகரித்தது. மின்னிலக்க முறையில் சம்பளம் வழங்குவதால் தகவல்களை முறையாக ஆவணப்படுத்தி வைக்க முடியும் என்று தற்காலிக மனிதவள அமைச்சர் ஜஸ்மின் லாவ் நாடாளுமன்றத்தில் கூறினார். பிறகு சம்பளம் பற்றிய சர்ச்சை எழுவதையும் தடுக்கலாம் என்றார் அவர். சிங்கப்பூரில் புகைமூட்ட நிலவரத்தால் பாலர் பள்ளிகளை தற்காலிகமாக மூடுவதற்கான தேவை இருக்கிறதா என்பதை அதிகாரிகள் ஆராய்கின்றனர். பாலர் பருவ மேம்பாட்டு அமைப்பும் புகைமூட்ட பணிக்குழுவும் பாலர் பள்ளிகளில் புகைமூட்ட நிர்வாக நடவடிக்கைகளை முடுக்கிவிட வேண்டுமா என்பதையும் பார்க்கின்றன. காற்றுத்தர குறியீடு அதிகமாக இருந்தால் கூடுதல் நடவடிக்கைகளை பாலர் பள்ளிகள் எடுக்க வேண்டும் என்று சமுதாய குடும்ப மேம்பாட்டு அமைச்சு கூறியது. குறியீடு 100க்கு மேல் பதிவானால் வெளிப்புற நடவடிக்கைகள் குறைக்கப்படும். 200க்கு மேல் பதிவானால் வெளிப்புற நடவடிக்கைகள் முற்றிலும் நிறுத்தப்படும். எல்லா பாலர் பள்ளிகளும் காற்று சுத்திகரிப்பு சாதனத்தை கொண்ட அடைக்கப்பட்ட ஓர் அறையை கொண்டிருப்பது கட்டாயம். புகைமூட்டத்தால் நோய்வாய்ப்படக்கூடிய பிள்ளைகளை அதில் கவனிக்க அந்த ஏற்பாட்டை செய்ய வேண்டும். சிங்கப்பூரில் இபோலா நோய் எல்லை கடந்து பரவும் சாத்தியம் குறைவு என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது. சிங்கப்பூருக்கும் இபோலா பரவும் காங்கோ குடியரசுக்கும் இடையே நேரடி விமான சேவை இல்லை என்பதை சுகாதார அமைச்சு சுட்டியது. இரு நாடுகளுக்கு இடையிலான பயணங்களும் குறைவாக இருப்பதாக அது குறிப்பிட்டது. நிலவரத்தை அதிகாரிகள் அணுக்கமாக கண்காணிப்பதாகவும் அமைச்சு தெரிவித்தது. நோய் தொற்றை முன்கூட்டியே கண்டறிந்து நிர்வகிக்க மின்னலுக்கு சுகாதார தகவல் பதிவு போன்ற நடவடிக்கைகள் நடப்பில் இருப்பதாகவும் அது கூறியது. அனுமதியில்லாமல் பொதுக்கூட்டம் நடத்தியதாகவும் தடை செய்யப்பட்ட பொருள்களை வைத்திருந்ததாகவும் 6 பேர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. இஸ்தானாவுக்கு வெளியில் பாலஸ்தீன தரப்புக்கு ஆதரவு தெரிவித்து நடத்தப்பட்ட ஊர்வலமும் அவற்றில் ஒன்று. மற்றொன்று காசா பூசல் தொடர்பில் மரினா அணைக்கட்டில் பெரிய அளவில் பட்டம் விட்ட நிகழ்ச்சி. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 6 மாதம் வரை சிறை தண்டனை, 10,000 வெள்ளி வரை அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். அமெரிக்கா ஈரானின் விமான நிறுவனங்கள், இதர சேவை நிறுவனங்கள் உள்ளிட்டவற்றுக்கு தடை உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. ஈரானிய புரட்சி படை பயன்படுத்துவதாக கூறப்படும் 36 நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா சொன்னது. ஆயுதங்கள், படையினர், சட்டவிரோத சரக்கு போன்றவற்றின் போக்குவரத்துக்கு ஈரானிய புரட்சிப்படை அந்த நிறுவனங்களை பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது. போரை நிறுத்துவதற்கு ஈரான் மீது பொருளாதார நெருக்குதல் அளிக்க அவ்வாறு செய்வதாக அமெரிக்கா கூறுகிறது. சீனாவின் செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்கள் அமெரிக்க நிறுவனங்களின் AI மாதிரிகளிலிருந்து தகவல்களை பெற்று அவற்றின் சொந்த தொழில்நுட்பத்தை உருவாக்கியதாக அமெரிக்கா குற்றஞ்சாட்டுகிறது. Anthropic, OpenAI, Google போன்ற நிறுவனங்களில் இருந்து சீனாவின் AI நிறுவனங்கள் மாதிரிகளை ஊடுருவியிருக்கலாம் என்று அமெரிக்கா நம்புகிறது. சீன அரசாங்கத்துக்கு தெரிந்தே இது நடந்திருக்கலாம் என்றும் அமெரிக்கா கூறுகிறது. டீப்சிக், மூன்ஷாட், அலிபாபா உள்ளிட்ட நிறுவனங்கள் தொடர்பான அந்த குற்றச்சாட்டுகளுக்கு சீன அரசாங்கம் இதுவரை பதிலளிக்கவில்லை. ஹாங்காங்கின் முதல் தலைமை நிர்வாகி டுங் சீஹ்வா காலமானார். அவருக்கு வயது 89. தொழிலதிபரான திரு டுங் ஷாங்காயில் பிறந்தவர். 1996 ஆண்டில் அவரை ஹாங்காங்கின் முதல் தலைமை நிர்வாகி பொறுப்பில் சீனா நியமித்தது. பிரிட்டிஷ் காலனியாக இருந்த ஹாங்காங் அவரது தலைமையில் 1997 ஆண்டு சீனாவின் ஆட்சிக்கு திரும்பியது.
4: சொல்லும் பொருளும்
3: பிரான்ச் கிளை. வெளிநாடுகளில் கிளை திறக்க விரும்பும் நிறுவனங்களுக்கு அரசாங்க மானிய திட்டங்கள் கை கொடுத்து உதவுகின்றன. பிரான்ச் கிளை. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: வர வர தினசரி செலவு அதிகரிச்சுகிட்டே போகுது.
1: சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடுங்கிறதால உலக நடப்புகள் நம்மள பல விதங்கள்ல பாதிக்கலாம். ஆனா நல்ல வேளையா அதை சமாளிக்க அரசாங்கம் நமக்கு துணையா இருக்கு.
0: பட்ஜெட் 2026 வாழ்க்கை செலவின சிறப்பு தொகை வர இருப்பதா கேள்விப்பட்டேன்.
1: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரத்தை கருத்துல கொண்டு ஆதரவு வழங்கும் வகையில ஏப்ரல் மாதத்துல இது மேம்படுத்தப்பட்டுச்சு. தகுதியுள்ள சிங்கப்பூர்களுக்கு இந்த மாதம் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை கிடைக்கும். இது முன்பு இருந்த 200 வெள்ளி முதல் 400 வெள்ளி வரையிலான தொகையை விட அதிகம்.
0: நல்லதுதான். இதுக்கு நாம விண்ணப்பிக்கணுமா?
1: தேவையே இல்ல. நீங்க தகுதி பெறுபவரா இருந்தா உடனே கிடைக்கும். தொகை கிடைப்பதற்கு முன்னாடியோ கிடைச்ச பிறகோ குறுஞ்செய்தி மூலம் நமக்கு தகவல் தெரிவிக்கப்படும்.
2: செப்டம்பர் 9 முதல் 2.4 மில்லியன் சிங்கப்பூரர்களுக்கும் அதிகமானோர் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை செலவின சிறப்பு தொகையை பெறுவர். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/specialpayment.
3: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகளை ரசியுங்கள். அஞ்சல் அட்டையில் இடம்பெறும் அழகிய இடங்களுக்கு செல்லுங்கள். வணக்கம் கூறி வடத்து ஒளியை நோக்கி நடக்கலாம். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sunbrothers.com. அழையுங்கள் 6212-9660.
4: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
5: பாடலும் கூட்டமா ரோஜாவை பறிக்க வந்துருங்க. ரோஜா கூட்டம் திரைப்படுத்த இந்த பாடலும் போகுது.
0: ஆமா, தொடர்ந்து மாநில பக்கமா இணைஞ்சிருங்க. இப்ப உங்களுக்கான முக்கிய செய்தி தகவல் வந்துகிட்டே இருக்கு.
5: அப்பாடா, கொளுத்துற வெயிலுக்கு இப்ப மதிய நேரம் இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கலான்னு முன்னெடுத்திருக்காங்க.
0: மழை வரும்
5: முடியல. வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ்க்கும் 34 டிகிரி செல்சியஸ்க்கும் இடைப்பட்டிருக்கும். ஈரத்தன்மை 60 விழுக்காட்டிற்கும் 95 விழுக்காட்டிற்கும் இடைப்பட்டிருக்கும்.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
6: SP முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.

0: ஏன் மயக்கம் வராது? வெயில் அடிச்சா மயக்கம் வரும், கலக்கம் வரும்.
1: ஆமா, தண்ணீர் அருந்துங்கப்பா, நல்ல தண்ணீர் அருந்துங்க. இந்த மாதிரி பாடல பாடலாம், ஆனா உண்மையிலே வாழ்க்கையிலே நம்ம நடக்கும் போது மயக்கம் வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்.
0: அதான் நல்லா நிறைய தண்ணீர் குடிங்க. உங்களுக்காக சுவாரஸ்யமான ஒரு கேள்வி எடுத்து வச்சிருக்கோம்.
1: ஆமா, மூன்றுக்கும் என்ன தொடர்பு, என்ன சம்பந்தம் அங்கத்துல? இன்றைக்கு நாங்க கொடுக்கிற மூன்று குறிப்புகள் இவைதான்.
0: நெருப்பு கோழி, கீவி பறவை,
1: சரி,
0: அதன் பிறகு ஈமு பறவை.
1: ஆஹா, மூணுமே பறவை வகை.
0: ஆனா என்ன தொடர்பு?
1: ஒரு ஒரு நல்ல தொடர்பு, குறிப்பான ஒரு தொடர்பு இருக்கு. அந்த தொடர்பை தான் நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். பறவைன்னு சொல்லிடாதீங்க.
0: மூணுக்கு ரக்க இருக்கு, கண் இருக்கு, அதெல்லாம் இருக்கு, அதை தாண்டி ஒண்ணு இருக்கு.
1: ஆமா, அது என்னன்னு சொல்லுங்க. இப்ப
2: 96.8 போக்குவரத்து நிலவரம்.
1: வுட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் PKESLE க்கு பிறகு விபத்து, அங்கு முதலாம் தடத்தை நீங்க தவிர்த்திடணும். டுவாசை நோக்கி செல்லும் PIE ஜூரோங் டவுன் ஹால் ரோடு எக்ஸிட்டில் வாகன பழுதாக இருக்குதுங்க. ஈஷூன் ஸ்ட்ரீட் 43 நோக்கி செல்லும் ஈஷூன் அவென்யூ 1 செலிட்டா வெஸ்ட் லிங்க் பிறகு போக்குவரத்து நெரிசல். பார்த்து பத்திரமா உங்க பயணங்களை மேற்கொள்ளுங்க.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
5: அப்பப்பா, உன் முகம் எப்படி இவ்ளோ அழகா இருக்கு?
6: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்பை பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
5: அப்ப பொலிவான சருமத்திற்கு
6: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்பை பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கருப்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
5: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
6: அப்பப்பாவை எடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
7: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
8: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
9: குமார் மெஸ் இப்போது 9 அப்படிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
10: இது

ரயிலின் ஒலிகள் உனையே தேடுவே.

0: மூன்றுக்கும் என்ன தொடர்பா அங்கத்துல இன்றைக்கு நாங்க கொடுத்தது?
1: நெருப்பு கோழி, இரண்டாவது கிவி பறவை, மூன்றாவது ஈமு பறவை.
0: இந்த மூன்றுக்கும் என்ன ஒற்றுமைன்னு கேட்டு இருந்தோம். சாந்தி என்ன சொல்றாங்க?
2: வணக்கம் ஹலீமா, வணக்கம் காதர், நலமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களுடைய தோழி வந்துட்டாங்க, சந்தோஷம். சரி, இந்த மூன்று பறவைகளுக்கும் இடையில உள்ள ஒரு பெயர் என்னன்னா ரெட்டிடீஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மூன்று பறவைகளுக்கும் சில ஒற்றுமைகள் இருக்கு. மூன்றுக்கும் வந்து முட்டி எலும்பு இல்லை, நெஞ்சு எலும்பு வந்து அப்படி பிளாட்டா இருக்கும்னு சொல்றாங்க. மூன்றுக்கும் பெரிய கால்கள் இருந்தாலும் சிறிய இறகுகள் தான் இருக்குதான். அப்புறம் அதே நேரத்துல இந்த மூன்றுமே வந்து தரையில் தான் வாழும் பறவைகள். இது போதுமா காதர்? நன்றி, நான் சாந்தி
1: பேசுகிறேன். நீங்க வந்து
0: பல விடைகளை அதுவும் நல்ல ஆராய்ச்சி செய்து புட்டு புட்டு வைக்கிறாங்க. இவைதான் இந்த மூன்று பறவைகளுக்கும் இருக்கிற ஒற்றுமை அப்படின்னு சொல்லிருக்காங்க. அவங்க இவ்வளவு அழகா ஆராய்ச்சி செய்தது எப்படி தப்பா போக முடியும்? சரியான பதில் தான். வாழ்த்துக்கள்.
1: இந்த மூன்றும் பறக்காது. இப்ப உங்களை இந்த பாடல் வழி பழக்க வைக்க போறோம்.
0: எந்த பாட்டு காதல் அது
1: கேளுங்க.

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
2: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெந்நீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவகால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206171767.
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.

0: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
1: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
0: சுவையா?
1: இந்த காஃபி.
0: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபியாச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
1: கோத்தாஸ் ஃபில்டர் காபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
2: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காபி தூள், கோத்தாஸ் துரித வகை காபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ் பி முத்தையான் சன்ஸ்.
3: உங்களால் ஒராங் ஊத்தான் போல ஊஞ்சலாட முடியுமா? புலியை விட உறக்க கர்ஜிக்க முடியுமா? பெங்குவின் விட வேகமாக நீந்த முடியுமா? உங்கள் பிள்ளைகள் வகுப்பறைக்கு அப்பாலும் கற்க நம் சொந்த வனவிலங்கு பூங்காவில் காணப்படும் தனித்துவமான விலங்குகளை, நம் மண்டாய நட்சத்திரங்களை சந்தியுங்கள். கவர்ச்சிகரமான கதைகள், விறுவிறுப்பான சவால்களின் மூலம் மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு பார்க்க தயாரா? ஸ்பாட்லைட் ஸ்டார்ஸ் ஆஃப் மண்டாய் நிகழ்ச்சியை மீ வாட்சிலும் மீரகம் ஆக்டோ யூடியூபிலும் இலவசமாக பாருங்கள்.
4: ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 4 தேதி காலை 7:30 மணிக்கு உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா கப் கலைஞர்களையும்

0: பத்து வழி நுழைவுச் சீட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் Fit and Fun T-Shirt வழங்கப்படும். இருப்பு இருக்கும் வரை Fit and Fun 2026 Everybody News நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா காப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.
1: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
2: ஹலிமா ஹரிகதோ
3: நீங்க இந்திய உணவகங்களை
2: முக்கியமா இந்த கப் நூடுல்ஸ் உருவாகுது. பரவலா ரொம்ப சுலபமா சாப்பிடக்கூடிய ஒரு உணவுனா இந்த கப் நூடுல்ஸ். அந்த கப் நூடுல்ஸ் இப்ப பல வகை வந்துருச்சு, பல பிளேவர்ஸ் வந்துருச்சு.
3: காரமானது, இனிப்பானது, கொஞ்சம் புளிப்பானது,
2: எல்லாமே இருக்கு.
3: ஆமா, எந்த ஒரு சுவை எது உங்களுக்கு வேணும்? சில பேருக்கு இறால் வகை ரொம்ப பிடிக்கும், கிராப் மீன் ரொம்ப பிடிக்கும், டம்யாம் ரொம்ப பிடிக்கும்.
2: இது எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமானது அந்த கப் நூடல். அதன் பிறகு சுடு தண்ணி.
3: ஆமா, அதை வச்சுதான் நம்ம செய்ய முடியும்.
2: இப்ப ஜப்பான் நாட்டுல ஒரு புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவங்க இந்த கப் நூடல்ஸ ஐஸ் தண்ணியில ஊற்றி சாப்பிடுறாங்களாம். இந்த தொழில்நுட்பத்தை பேட்டன் வர பண்ணிருக்காங்க.
3: எப்படி காதர், அப்படிப்பட்ட குளிரான தண்ணீரை நீங்க அந்த கப் நூடுல்ஸ்ல இருக்கிற அந்த நூடுல்ஸ்ல நீங்க ஊற்றும் போது அந்த நூடுல்ஸ் ஒழுங்கா வேகாது இல்லையா? அந்த பவுடர் சொல்வாங்க, அந்த பவுடர் எப்படி சரியான முறையில அது கீழே போகும், தண்ணீருக்குள்ள போகும், இறங்கும்?
2: இது 5 வருடங்கள் ஆராய்ச்சி செய்து இதை வெளியிட்டிருக்காங்க. நிச்சயமா அதுக்கான ஒரு வழிமுறை இருக்கு. அந்த இன்கிரீடியன்ஸ் சொல்லுவாங்களே, அந்த உணவுப் பொருட்களை வந்து அது எப்படி சீக்கிரமா பிரேக் டவுன் பண்ற மாதிரி தான் அவங்க வந்து உருவாக்கியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ஏன் அதை உருவாக்குனாங்கன்னா, அங்க வந்து அதிகமான வெப்ப காலம் இருக்கும் போது ரொம்ப சுலபமா அவங்க வந்து ஐசனியை வாங்கி அவங்க ஊற்றி சாப்பிடலாம். பேரிடர் நடக்கும் போது அங்க சூடு தண்ணி தேட முடியாத,
3: அதனால நல்ல ஒரு வழிக்காக, நல்ல ஒரு காரணத்துக்காக தான் அவங்க உருவாக்கி இருக்காங்க. ஆனா இத சும்மா சும்மா போய் சாப்பிட்டு இருக்காங்க. கப் நூடுல்ஸ் நம்ம சும்மா சும்மா சாப்பிடக்கூடாது,
2: வயிற்றுல ஐஸ் கட்டியா இருக்க போகுது கப் நூடுல்ஸ்.
3: அதாச்சும் பரவாயில்ல.

0: உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், நியூட்ரோன் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: Maverick Events and Production வழங்கும் Masala Coffee Live in Singapore, The Return Tour. இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு Masala Coffee மீண்டும் சிங்கப்பூரில். Masala Coffee தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? அக்டோபர் 10 இரவு 7 மணிக்கு டிமாகி டவுன் டவுன் ஈஸ்டில் Masala Coffee லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். நுழைவு சீட்டுகளுக்கு புக் மை ஷோ .sg.
2: சற்று முன்பு சொல்லி இருந்தோம் இடியுடன் கூடிய மழையை நீங்க இன்றைக்கு எதிர்பார்க்கலாம். அடுத்த 4 நாட்களுக்கு எப்படி இருக்க போகுது காதர்?
3: வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இடியுடன் கூடிய மழை, சனிக்கிழமை நல்ல வெயில், ஞாயிற்றுக்கிழமை
2: காற்று வீசும். வெப்பநிலை 25-35 இடைப்பட்டு இருக்கும். ஈரத்தன்மை 60-95 விழுக்காண்டிற்கும் இடைப்பட்டு இருக்கும்.
4: வானிலை நிலவரம் ஆதரவு
5: எஸ்பி முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி ரைஸ்.

0: இந்த அங்கத்துல எப்போதுமே ஒரு ஆங்கில வார்த்தையை கொடுத்து அதை நீங்க தமிழாக்கம் செய்யுங்கன்னு சொல்வோம். ஆனா இன்றைக்கு உங்களுக்கு பரிசு இருக்கிறதுனால ஒன்றுக்கு பதிலா மூன்று கேள்விகள் எடுத்துருவதற்கும், ஆனா அதே வரிசையில தொடங்கும் ஒரு எழுத்து தாங்க.
1: அந்த எழுத்து தான்
0: எழுத்துல தொடங்கும் படம், ஊர், பிரபலம். இந்த மூன்றையும் நீங்க சொல்லணும்.
1: படம், ஊர்,
0: பிரபலம்,
1: நாடு கிடையாது,
0: ஊரு நீங்க சொல்லணும். இந்த மூன்றையும் நீங்க குரல் பதிவு எடுத்து அனுப்பி வைங்க. சரியான பதில சொல்ற முதல் நேருக்கு காத்துட்டு இருக்கு குட் டே பியூட்டிஃபுல் வழங்குற
1: 69 வெள்ளி மதிப்புள்ள மாய்ஸ்சரைசர் மறந்துடாதீங்க. ஊர், படம்
0: மற்றும்
1: பிரபலம்.

0: பாட்டு ஆதரவு
1: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் பில்டர் காபி தூள், கோத்தாஸ் துரித வகை காபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
0: அடகமறு பாடலில் இருந்து சத்யபிரகாஷ் சின்மை கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது. அதற்கு முன்னால பைரவா பாடலில் இருந்து ஹரிச்சரன் கொண்டு வந்த பாடலை கேட்டோம். இப்ப
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
3: துவாசி நோக்கி செல்லும் PI அங்கு கிளைமேட்டிக்கு பிறகு மூன்றாம் தடத்தில் வாகனம் ஒன்று பழுதாக இருக்கு.
4: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
5: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
6: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
4: ஒலி 968
0: சினிமா சினிமா நடிகர் கார்த்தி. இன்னொரு வேலைய நீங்க ரொம்ப நல்லா பண்றீங்க. இத நீங்க அந்த பக்கம் போகல. நான் சொல்றது இந்த இசையமைப்பாளர்கள் எல்லாம் இசையமைக்கிறாங்க இல்லையா, அந்த நேரத்துல உங்களையும் அந்த கூடத்துக்கு வந்து கூட்டிட்டு
3: போயிடணும்.
0: நீங்க
3: நடிக்கிறாங்க. PS மித்ரனுடைய இயக்கத்துல இந்த திரைப்படம் வெளியாக இருக்கு. ஏற்கனவே சர்தார் திரைப்படம் வெளிவந்த ஒரு வெற்றி திரைப்படம், 2022 ஒரு வெற்றி திரைப்படமா அமைந்ததுனால அவங்க சர்தார் 2 திரைப்படத்தை இப்ப படப்பிடிப்பு செய்து நாளைக்கு வெளியிட போறாங்க. இந்த தேதியை பாத்தீங்கன்னா நாளைக்கு ரவி மோகனுடைய பிறந்த நாள்,
0: அவருடைய உற்ற தோழருடைய பிறந்தநாள் அன்று நம்ம கார்த்தி படத்தை வெளியிடுறாரு அப்படின்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் தயாரிப்பு குழுல அவங்க சேர்ந்து ஒப்பந்தம் செய்த ஒரு தேதி. ஆனா அழகா அவருடைய பிறந்தநாள் அன்று அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ரவி மோகனுக்கும் நம்ம கார்த்திக்கும் நீண்ட ஒரு நல்ல நட்பு, நல்ல உறவு இருக்குது. பல இடங்கள்ல ரவி மோகன் கார்த்திய பற்றி பேசியிருக்காரு. அண்மையில்தான் அந்த சர்தார் 2 அந்த வெளியீட்டு விழா, இசை வெளியீட்டு விழா நடத்திருந்துச்சு. அப்ப கூட ரொம்ப அழகா ரவி மோகன் கார்த்திய பற்றி சொல்லியிருந்தாரு. இவர் என்ன செய்ய சொன்னாலும் நான் செஞ்சிருவேன் அப்படின்னு ரொம்ப உருக்கமா அவர் பேசி இருந்தாரு.
3: பொன்னியின் செல்வன் படப்பிடிப்பு போது இருவரும் நல்லா நெருக்கமா ஆயிட்டாங்க.
0: ஆமா,
3: ஒருத்தர் உற்சாகப்படுத்துறது, அப்புறம் கிண்டல் செய்யறது, நிறைய பாக்கலாம். சமீபத்துல ரவி மோகனுக்கு சில சவால்கள் வந்தன. அந்த சவால்களின் போது ரவி மோகனுக்கு கார்த்தி நல்ல துணையா நின்னாரு.
0: பாத்தீங்களா, அதே நேரத்துல ரவி மோகன் ஒரு வாக்கியம் சொல்லியிருந்தாரு காதர், அதை மனசு ரொம்ப தொட்டிடுச்சுன்னு சொல்லலாம். அவர் சொன்னாரு, அப்பா அம்மா பிள்ளைகள் அதன் பிறகு அந்த வரிசையில கார்த்தி தான் நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒரு ஆளை நீங்க அந்த அளவுக்கு உங்க குடும்பத்தோட இணைத்து அதே வரிசையில வைக்கிறீங்கன்னா அவரு எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை உங்க வாழ்க்கையில. அப்படிப்பட்ட ஒரு நண்பர் உங்க வாழ்க்கையில இருந்தாங்கன்னா நீங்க கோடீஸ்வரர்னு மறந்துடாதீங்க.
7: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.

0: குட் டே பியூட்டி பார்லர் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பல வாடிக்கையாளர் அங்க குட் டேக்கு போறாங்க. அதுல ஒருத்தவங்க தான் மீனாம்பிகை. அவங்க குட் டேயுடைய சேவைகளை பயன்படுத்தி பல நன்மைகளை பெற்றிருக்காங்க. அதை பற்றி பகிர்ந்து கொள்ள போறாங்க, வாங்க கேட்கலாம்.
1: ஹலோ, ஹாய், வணக்கம். என் பேர் மீனாம்பிகை, நான் ஜுராங் வெஸ்ட்ல வசிக்கிறேன். என்னோட சருமத்தை பொலிவாக்குறதுக்கு தான் நான் முதல்ல குட் டேக்கு போனேன். அது மட்டும் இல்லாம எனக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருந்துச்சு, அந்த ட்ரீட்மெண்ட்காகவும் நான் இங்க போறேன். நானும் குட் டே பற்றி ரேடியோ தான் கேட்டேன், சரி நானும் போய் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு போனேன். அங்கே போனால் அவங்க சர்வீஸ் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தொடர்ச்சியாக நான் இங்கே போய்கிட்டு இருக்கேன். நான் தொடர்ச்சியாக த்ரெட்டிங் ஃபேஷியலுக்கு தான் போய்கிட்டு இருந்தேன். முடி கொட்டுற பிரச்சனையை பற்றி அவங்ககிட்ட கேட்டேன். அவங்க வந்து இந்த ஹேர் ட்ரீட்மெண்ட் இருக்குது பண்ணுங்கம்மான்னு சொன்னாங்க. அதுலேருந்து நான் செய்ய ஆரம்பித்தேன். முடி கொட்டுற பிரச்சனையும் நின்றுடுச்சு, முடியும் நல்லா வளருது, நல்லா தூக்கமும் வருது. குட் டேக்கு போகும்போதெல்லாம் அங்கே இருக்கிற ஸ்டாஃபு சிரித்த முகமாக வரவேற்று என்ன செய்யணும்னு கேட்டு நமக்கு தேவைக்கு ஏற்ப மாதிரி பரிந்துரைச்சி நமக்கு பிடிச்ச மாதிரி சேவை செய்கிறாங்க. குட் டே பொருட்களை நான் நிறைய பயன்படுத்துகிறேன். அதில் முடி கொட்டுற பிரச்சனைக்கு அவங்க பரிந்துரைச்சபடி ஷாம்பு, கண்டிஷனர், சீரம், ஸ்கல்புக்கு லோஷன், மாஸ்க்கு எல்லாம் கொடுத்தாங்க. அதை எப்படி பயன்படுத்தணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரியாக தொடர்ச்சியாக நானும் உபயோகிக்கிறேன். நான் வந்து குட் டேக்கு ஒரு 7 வருஷமாக போய்கிட்டு இருக்கேன். அங்கே தான் த்ரெட்டிங், ஃபேஷியல், ஃபேஸ் வேக்ஸ் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். 7 வருஷமாக தொடர்ச்சியாக போயிட்டுருக்கேன். அவங்க உபயோகிக்கிற பொருட்களையும் சரி உபகரணங்களையும் சரி நல்லா மேம்படுத்தி சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க. ஃபேஷியல் செய்ய ஆரம்பிச்சிலேருந்து முகம் புலிவாக இருக்குது. ஹேர் ட்ரீட்மெண்ட் செய்ய ஆரம்பிச்சிலேருந்து முடி கொட்டுற பிரச்சனையும் இல்லை. நான் ரொம்ப ரிலாக்ஸாக சந்தோஷமாக உணர்றேன். என்னோட உறவினர்களுக்கும் சரி நண்பர்களுக்கும் சரி எந்த ஒரு அழகு சார்ந்த சேவை செய்யணும்னாலும் நான் குட் டே தான் பரிந்துரைப்பேன்.
2: நீங்களும் உங்களுடைய சிகை அலங்காரத்துக்கு அதே நேரத்தில் சருமத்துக்கு உங்களுடைய சரும பராமரிப்புக்கு இப்போதே குட் டே பியூட்டி பார்லருக்கு செல்லலாம். 101 ரெங்கன் ரோட்.

0: அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம் 113 Serangoon Road சிங்கப்பூர்.
1: எப்படி எல்லாருமே பயனடைகிற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
2: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
1: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பற்றி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், 113 Serangoon சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
3: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: இடம் வந்துட்டு ஊமை விழிகள், ஊர் வந்து ஊட்டி, பிரபலம் வந்துட்டு ஊர்வசி.
1: பூ வரிசையில் தொடங்குற உசிலம்பட்டி, உன்னாலே உன்னாலே படம், பிரபலம் உன்னிகிருஷ்ணன்.
2: இன்றைக்கு யாரு அந்த 69 வழி மதிப்புடைய மாய்ஸ்சரைசரை ஜெயிச்சிருக்காங்கன்னா, அவங்கதான் நேயர்
3: அருண். தெளிவா சரியா முதல்ல இவர் தான் குரல் பதிவு அனுப்பி வந்தாரு. அவருக்கு 69 வழி மதிப்புள்ள மாய்ஸ்சரைசரை பரிசா கொடுக்கிறோம்.
2: வாழ்த்துக்கள் அருண்.

0: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் Denza வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது Denza வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சிறைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சிறைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது Denza காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
2: சரியா 1:53 ஆயிடுச்சு. குட் டே பியூட்டிபால ஆதரவில் நிகழ்ச்சியை படைத்து இப்ப நாங்களும் விடைபெறும் நேரம் வந்தாச்சுங்க.
3: நல்ல உற்சாகமான புதன்கிழமைல உங்களுக்காக காலையில இருந்து பல சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொண்டோம். முக்கியமா காலை பொழுதுல கூகுள் மேப்ஸ் பத்தி பேசியிருந்தோம். அப்புறம் கோழி சம்பாலுக்கு போயிருந்தோம்.
2: விதவிதமான கோழி சம்பால் இருக்குது, கோழி சம்பால் நெதர்லாந்துலயும் இருக்குது அப்படின்னு சுவாரஸ்யமான ஒரு தகவலை வழங்கியிருந்தோம். அதோட இன்றைக்கு 12 மணிக்கு மேல எதை பற்றி பேசி இருந்தோம்னா,
3: நெருப்பு கோழி, கிவி பறவை, ஈமு பறவை, இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்பு கேட்டிருந்தோம்.
2: குளிரான கப் நூடுல்ஸ் சாப்பிட்டுருக்கீங்களா? இப்ப ஜப்பான்ல அதை அறிமுகப்படுத்திருக்காங்க, அதை பற்றியும் இன்றைக்கு பகிர்ந்து கொண்டோம். திரை செய்தி, அதோட
3: ஊ வரிசையில ஒரு ஊர், ஒரு பிரபலம், ஒரு படம், அதை பற்றி சொல்லி 69 வெள்ளி மதிப்புள்ள மாய்ஸ்சரைசர் பரிசா கொடுத்திருந்தோம் அருணுக்கு.
2: வாழ்த்துக்கள் அருண். நாளைக்கு உங்களை நாங்க இருவரும் சந்திக்க வந்துருவோம். காலை 10 மணி செய்திகளுக்கு பிறகு தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது உங்க ஆனந்தம்.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
2: இதுவரை நீங்கள் கேட்ட அங்கத்திற்கு ஆதரவு 101 ஸ்ரீரங்கம் ரோட்டில் அமைந்திருக்கும் கிரேட் டே பியூட்டி பார்லர்.

0: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு?
1: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
0: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்.
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்சிக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
0: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: நீங்க தங்கம் மாதிரி ஜொலிக்கணுமா?
4: தங்கமாக நின்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தா,
3: தங்கத்தால உங்களுடைய அன்பான உங்களை ஜோடிக்கணுமா? தங்கத்தை நீங்க தேடி போக
5: தேவையில்லை.
3: தங்கம் இருக்கிற ஒரே இடம் அக்ஷயா ஜுவலர்ஸ். ஒவ்வொரு வாரம் ஆனந்தமான நிகழ்ச்சியில் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவலர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.
6: You're listening to Hindi Numbers on Mediacorp Oli 968.
7: Mediacorp Oli 968 Hindi Paadalgal.

0: Maverick Events in production Barangung. Masala Coffee live in Singapore. The Return Tour. இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM, D-Marky, Downtown Eastdale. Masala Coffee, live in Singapore. The Return Tour. நுழைவுச்சீட்டுகளுக்கு bookmyshow.sg. சொல்லுங்கள் ராஜமாதா.
1: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
0: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
1: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
0: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
1: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
0: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
1: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
2: You're listening to Hindi Numbers on Mediacom Only 968.
3: Mediacom Only 968 இல் ஹிந்தி பாடல்கள்.

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை. உங்களால் ஒராங் ஊத்தான் போல ஊஞ்சலாட முடியுமா? புலியை விட உறக்க கர்ஜிக்க முடியுமா? பெங்குவின் விட வேகமாக நீந்த முடியுமா? உங்கள் பிள்ளைகள் வகுப்பறைக்கு அப்பாலும் கற்க நம் சொந்த வனவிலங்கு பூங்காவில் காணப்படும் தனித்துவமான விலங்குகளை, நம் மண்டாகிய நட்சத்திரங்களை சந்தியுங்கள். கவர்ச்சிகரமான கதைகள், விறுவிறுப்பான சவால்களின் மூலம் மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு பார்க்க தயாரா? ஸ்பாட்லைட் ஸ்டார்ஸ் ஆஃப் மண்டாய் நிகழ்ச்சியை மீ வாட்சிலும் மீரகம் ஆக்டோ யூடியூபிலும் இலவசமாக பாருங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்தி நாளிதழ். Hindi numbers are only 968.

0: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 ரெங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும். மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
1: ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
0: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
1: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
0: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
1: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது

0: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் டென்ஸ வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்ஸ வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சலுகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சலுகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டென்ஸ காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகளை ரசியுங்கள். அஞ்சல் அட்டையில் இடம்பெறும் அழகிய இடங்களுக்கு செல்லுங்கள். வணக்கம் கூறி துருவ ஒளியை நோக்கி நடக்கலாம். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sunbrothers.com. அழையுங்கள் 6212-9660. நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது

0: கேட்டது மலையாள பாடல்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
2: ஒலி 968 அடுத்து நீங்கள் கேட்கவிருப்பது தெலுங்கு பாடல்கள்.
3: தெலுங்கு பாடல்கள்

0: சாம்சங் கேலக்ஸி ஜி கைத்தொலை பேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
3: குமார் மெஸ் இப்போது 9 அப்ப டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
4: ஒலியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது தெலுங்கு பாடல்கள். தெலுங்கு பாடல்கள்.

0: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு?
1: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
0: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலா?
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
0: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: உங்க நானு தேனு இன்னும் ரெண்டு சொல்லுங்களேன், உங்க தவு வாவு இந்த பிளேட்ல கொஞ்சம் வைங்க, உங்க அப்பஞ்சாலா என்னமோ போலாம், எத்தனை சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியல. மைசூர் மாக் பட்டர் மறுபடி கூப்பிடுதே, டேக்அவே கிடைக்குமா? வெஜ் லக்ஸாவை காணும்
4: ப்ரோ, உங்களை எல்லா கல்யாணத்திலும் பார்க்குறேன். இந்த மாப்பிள்ளை சொந்தமா பொண்ணு வீடு சொந்தமா?
3: காயத்ரி கேட்டீங்கனாலே எல்லாரும் நம்ம சொந்தம் தான், நீங்களும் சாப்பிடுங்க.
5: மனம் நெகிழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங்.
6: Eight singles looking for love.
7: We're here to find love.
6: Get a little help from the person they trust most.
7: You've brought the one person that knows you best, and they're here to finally find you love.
6: Their love life is in the hands of their wingman.
8: We have to make it happen.
9: I want to go on a date.
6: Their biggest cheerleader and their harshest critic.
7: Your wingman will go head to head in a series of challenges.
6: The wingman wins a challenge, the single gets the date.
10: A chance to get a bit closer with her.
6: To spice up the stakes, the winning couple will walk away with $20,000 and $10,000 for the best wingman. But when loyalty gets tested and hearts are on the line, will it be happily ever after?
11: Whatever happens, I do want you in my life forever.
6: Or betrayal and heartache.
12: I got played. I literally want to throw up right now.
13: Girl, you gotta fix yourself.
14: Who knows what's coming next?
6: Catch Wingman. Available on MeWatch and Mediacorp Entertainment on YouTube from 10 September. Find out more at mewatch.sg/wingman.
15: ஒலியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது தெலுங்கு பாடல்கள்.
16: தெலுங்கு பாடல்கள்.

0: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் டென்ஸ வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்ஸ வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சலுகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சலுகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டென்ஸ காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒன்னு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
2: என்ன செய்யணும்னு படிப்படியாக சொல்லி தெளிவான ஆலோசனையும் கொடுத்தாங்க.
3: கோவன், மரின் பரேட், டெம்பனிஸ்னு 3 கிளைகள் அனைத்தும் MRTR-க்குள்ள இருக்கா, நமக்கு வசதியா போச்சு.
2: விபத்து இழப்பீட்டு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் என எல்லா சட்ட சேவையும் நியாயமான விலையில். விக்டரி லா சேம்பர்ஸ், 8921-5363.
4: சூடா ஒரு டீ போடு.
5: டீ தானே போடுவோம்.
6: பராமரிக்கிறாங்க நம்ம திவ்யா, அவங்களதான்
7: சண்டைக்கு வந்திருக்கோம்.

0: எல்லா நல்ல பிள்ளைங்களோ வாங்க வாங்க வானொலி பக்கமாக.
1: ஆசிரியர் நித்யா வந்துட்டேன்.
0: யாரெல்லாம் வகுப்பறையில உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்னு எனக்கு வச்ச வழியாக ஒரு செய்தி அனுப்புவீங்க. உள்ளே ஐயா அப்படின்னு என்ன நித்யா டீ விக்கிறதுக்கு பதிலா டீ கடையில கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இந்த கடையை டீ விக்கிற கடை மட்டும் இல்லாம டீ குடிப்பதற்கும் அப்படி கொஞ்ச நேரம் அமர்ந்து புத்தகம் வாசிக்கிறதுக்கான ஒரு இட வசதியை செஞ்சு வச்சா எப்படி இருக்கும்? இந்த யோசனை வரதுக்கான முக்கியமான காரணம், அமெரிக்கா அதுவும் குறிப்பாக அயோவா நகரத்துல பணிபுரியும் ஒரு முடி திருத்துபவர், அவர் பேரு காட்னி ஹோம்ஸ். இவரு பெரியவர்களுக்கும் சிறார்களுக்கும் முடி திருத்தி கொடுக்கிறாரு. இவரு பேக் டு ஸ்கூல் பேஷ் அப்படிங்கிற ஒரு சின்ன முயற்சி ஆரம்பிச்சிருக்காரு. இந்த முயற்சியில பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா, கடைக்கு வரும்போது அவங்க கையில ஒரு புத்தகத்தோட வரணும். இருக்கையில அமர்ந்த பின்னர் அந்த புத்தகத்தை நல்ல சத்தமாக வாசிக்கும் போது அதே சமயத்துல திரு காட்னி ஹோம்ஸ் முடி திருத்துவாரு. அப்படி அவங்க அழகாக நல்ல சத்தமா உரக்க அந்த புத்தகத்தை வாசிச்சாங்கன்னா அந்த முடி திருத்தும் சேவை இலவசம் அப்படின்னு சொல்லி 2015 இருந்து இந்த பேக் டு ஸ்கூல் பேஷ் அப்படிங்கிற முயற்சியை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறாரு. அவரை பார்த்த பின்னர் மற்ற நாடுகளிலும் நகரங்களிலும் இதே போன்ற ஒரு முயற்சியில ஈடுபட்டு அதுவும் வெற்றிகரமாக போய்கொண்டிருக்கிறது. புத்தக வாசிப்பு பழக்கம் எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு பிள்ளைகளுக்கு எவ்வளவு அழகா சொல்லி காமிச்சிருக்காங்க. அதனால இன்னையிலிருந்து நம்ம டீ கடைக்கு வரும் நேர்கள் அனைவருமே கையில நீங்க புத்தகம் எடுத்துட்டு வருது ஒரு பக்கம் இருக்க, நித்யா வல்லவங்க நல்லவங்க நானும் தெரிஞ்சவங்க அப்படின்னு நல்ல சத்தமா உரக்க நீங்க சொன்னாதான் உங்களுக்கு ஸ்பெஷல் டீ லூ டீ பண்றதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா இந்த பியூட்டி உங்களை நோட்டின்னு சொல்லி உங்களுக்கு அடி கொடுப்பாங்க. நல்ல மாட்டிக்கிட்டீங்களா? 8 வரைக்கும் எங்கேயும் ஓடக்கூடாது, இங்க மட்டும் தான் இருக்கணும். ஏன்னா நான் இன்னைக்கு தன்னந்தனியாக சிங்கிள் சிங்கிளாக நிகழ்ச்சி படைக்க வந்து விட்டேன், எனக்கு துணையாக நீங்க இருக்க மாட்டீங்களா? இருப்பீங்க தானே, இருப்பீங்க தானே? அப்போ ஆரம்பிச்சிடலாமா? இதோ 8 வரைக்கும் உங்களுக்காக நிகழ்ச்சி படைக்க வந்து விட்டேன். உங்கள் ரவுடி பேபி நித்யா, இது டீ கடை.

0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி தங்க பஸ்பத்தின் தரம் பழைய அரிசியாய் ரகம் உயர்ந்த தரம் சுவை சத்து ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி
2: ஒலி 96.8 போக்குவரத்து நிலவரம்.
3: விபத்துகள் நேர்ந்துள்ளன. சாங்கியை நோக்கி செல்லும் PIE புக்கேட் பாத்தோ ஈஸ்ட் எவன்யூ 3 பிறகு இதனால் தோகுவான் ரோட் வரையில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. வாகன மூட்டிகள் 2-3 தடங்களை தவிர்த்துருங்க. இன்னும் ஒரு இடத்திலும் விபத்து நேர்ந்திருக்குங்க. BK நோக்கி செல்லும் SLE அப்ப தாம்சன் ரோட்டுக்கு பிறகும் விபத்து.
4: உன்னையும் பொருளையும் அள்ளி குவிக்கிற புதன்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
5: ஒரு நிமிட குளியலை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம எல்லாம் பலரும் அதுதாங்க செஞ்சுகிட்டு இருக்கிறோம். வேலையின் காரணமா அவசர அவசரமா வெளியே போகணுங்கிறதுனால வெந்ததையும் வேகாததையும் சாப்பிட்டு வீட்டுல இருந்து அறக்க பறக்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல இருக்கிறத விட பல மணி நேரம் நம்ம வெளியே தான் செலவழிக்கிறோம். தூசு மாசு இதெல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்தா ஒரு நிமிட குளியல்ல சர்ன்னு உள்ள போயிட்டு சர்ன்னு வெளியே வந்துடுறோம். காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி குளியலுக்கு நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணுங்க. ஒரு கை தொலைபேசிக்கே நம்ம ப்ரொடெக்டர் கவர்னு வாங்கி போட்டு அதை பாதுகாக்கிறோம். நாள் முழுக்க வேலை செய்யற நம்மளுடைய உடம்புக்கும் சருமத்துக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கலனா எப்படி? அதனால நல்ல தரமான சவக்காரத்தை வாங்கி நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க.
6: குட் டே பியூரிஃபையர். இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
7: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
8: Samsung Galaxy Z கை தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கை தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கை தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
9: ஸ்டார்ஹப், we got you.
10: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
11: அழகு மட்டுமல்ல சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
10: சுவையா?
11: இந்த காஃபி.
10: இது கோதாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
11: கோதாஸ் ஃபில்டர் காபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
12: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் ஃபில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
13: பேருந்தில் நீ எனக்கு ஜன்னல் ஓரம்.
14: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
15: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
14: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
16: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம்.
17: ஒலியில நான் நவீன்,
18: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
19: பஸ் பயணம்.
0: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம்
5: இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
3: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.

0: இன்ட்ரோ கேட்ட ஞாபகம். ஆதரவு
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் உள்ளம் மகிழ சமைக்க உதவும் ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி. மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகா.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968 என்ன டீ கடை நிகழ்ச்சி. உங்களுக்காக காத்திருக்கும் பாடல்களின் முன்னோட்டம் லீசா. இது உங்களுக்காக 80களில் வெளிவந்த பாடல்களை நாம இப்போதே கேட்க போகிறோம். மென்மையான இந்த பாடல் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாம எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி வழங்கும்
3: காதல் செய்யும் நேரம் இது.
2: இந்த பாடல்களா காத்திருப்பதால நீங்க வானொலி பக்கமாகவே இருக்கணும். பாடவா அங்கத்திலேயே ஒரு பாடல நாம ஆராய்ச்சி செய்ய போறோம். அதற்கு முன்பாக டிஎம்ஒய் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தங்க விலை நல்ல செய்தி இறங்கியிருக்கு. விலை கொஞ்சம் இறங்கியிருக்கு. 173 வெள்ளி 90 காசுங்க. மீண்டும் சொல்றோம், 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 173 வெள்ளி 90 காசுங்க.
4: இவ்வங்கத்திற்கு ஆதரவு டிஎம்ஒய் ஜுவல்லர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
5: அதிசய உலகம்.
6: ஒரு பாட்டு காதல் போட்டது அதை கேட்க
5: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையே நீங்க கேட்கலாம்.
7: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
5: ஒலி 968.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை டீ கட. இன்றைக்கு ராக் அண்ட் ரோல், டிஸ்கோ அந்த மாதிரி பாடல்கள் இல்லாம நல்ல கிராமிய பாடலோடு இன்றைக்கு வந்திருக்கேன். பாடலோட இசையை கேளுங்க. பாடல் கேட்கும் போது என்னமோ ஒண்ணு நடக்குதே, அந்த டிராமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு உணர்வு இந்த பாடலுடைய இசை கொண்டு வருது. ரொம்ப சுலபமான பாடலுங்க, அதான் இசை கொஞ்சம் சவாலா கொண்டு வந்திருக்கேன். பாருங்க, அந்த பகுதியை மீண்டும் கேளுங்க. பதில் தெரிந்தால் 9 6 7 8 8 9 6 8 என்று எண்ணுக்கு இப்போதை பாடி அனுப்புங்க.

0: தங்கத்தை ஏன் இன்னும் நகையாகவே பாக்குறோம்? நீண்ட கால முதலீடா பார்த்தா அடுத்த தலைமுறை செழிக்க இப்பவே திட்டமிடுங்க. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணயசாலையின் நம்பகமான முதலீட்டு தரத்தங்கம். செய்கூலி இல்லை, அதோட GST விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை. 1 கிராம், 100 கிராம், 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க.
1: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
2: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
1: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
2: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
1: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
2: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
3: குறிப்பு
4: பெண்களே, எங்க இருக்கீங்க? 30 வயதை கடந்துட்டீங்களா? அப்ப அடுத்து வரும் குறிப்பு உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதுங்க. 30 வயது ஆன பின்னர் நம்மளுடைய உடலுக்கு என்ன ஆகும்னா, குறிப்பாக எலும்புகள் ஒவ்வொரு வருஷமும் 1 விழுக்காடு போன் மேஸ் குறையும். எலும்பு நிறை அப்படின்னு சொல்லுவோம், அது 1 விழுக்காடு ஒவ்வொரு வருஷம் குறைஞ்சிக்கிட்டே வரும். நம்மள நல்லா நடக்க வைக்கிறதுக்கும் சில உடற்பயிற்சி செய்யறதுக்கும் போன் மேஸ் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது குறையாம இருக்கிறதுக்கு ஊட்டச்சத்து நிபுணர்கள் ராகி சாப்பிட சொல்றாங்க. அதுவும் 1 வாரம் 3-4 முறை ராகி சாப்பிட்டா அது உங்களுடைய ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நாளும் பால் அல்லது தயிர் சாப்பிட சொல்றாங்க. உங்களுடைய உணவுல 1 மேஜை கரண்டி அளவு செசமி சீட்ஸ் இவைகளை சேர்த்துக் கொள்ளுங்க. டோஃபு சாய் இவைகளை 100 கிராம் ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டுட்டு வாங்க. வாரத்துல 3 முறை நல்ல பச்சை காய்கறிகளை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக 30 வயதை கடந்த பின்னர் நம்மளுடைய தோல் சர்மத்துல அந்த கோலஜன் அளவு குறைய ஆரம்பிக்கும். இந்த கோலஜன் குறையறதுனால நம்மளுடைய முகத்துல அந்த க்ளோ சொல்லுவாங்க இல்லையா, அந்த பொலிவு குறைய ஆரம்பிக்கும். இதை தடுக்கிறதுக்கு நீங்க ஒவ்வொரு நாளும் முட்டை சாப்பிட வேண்டும், புரதச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட வேண்டும், பாதாம் இவைகளை 6-8 பாதாம்கள் ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டுடுவாங்க. 300 கிராம் அளவில் உள்ள காய்கறிகளை நீங்க தவறாம சாப்பிடணும். கிரீன் டீ நிறைய குடிக்க சொல்றாங்க. எனக்கு 50 வயது கடந்துருச்சு நித்தி, 60 வயது கடந்துருச்சு, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லாதீங்க. வயது என்பது ஒரு எண் மட்டும்தான். நீங்க இளமையா இருக்கிறதுக்கு உங்களுடைய ஆரோக்கியம் தான் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். அந்த ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்குங்க, மேம்படுத்திக் கொள்ளுங்க. நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தாங்க.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
3: பாலாடைகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க. கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 தேதி வரை மட்டும்தான்.

0: வேலை முடிஞ்சு களைப்பா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கீங்களா, அல்லது இன்னும் அலுவலகத்துலதான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா, வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்களா, அல்லது உடற்பயிற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா? எங்கேயும் எப்போதும் உங்களுக்கு துணையாக ஒழித்துக் கொண்டிருப்பது உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை. ஒரு சிப் நிறைய சிறப்பு. இன்றைக்கு ஒரு கிராமிய பாடலோட வந்திருந்தேன் நித்யா. அந்த பாடலின் இசை கேட்ட பின்னர் நம்ம நேர்கள் விதவிதமான பதில்களை எனக்கு குறிப்பிட்டிருந்தீங்க. அதற்கு முன்பாக பாடலுடைய இசை மீண்டும் கேட்போம். கேட்கும் போதே அந்த படத்துல ஏதோ ஒரு ஆபத்து நடக்க போகுது அப்படின்னு இந்த இசை நமக்கு உணர்த்தது இல்லையா? அதனால நம்ம நேர் சேகர் இந்த பாடல குறிப்பிட்டிருக்காரு.
1: வணக்கம் நித்யா. வணக்கம். வணக்கம் தர்மதுரை. பாட்டு வந்து அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன சொல்லடி எனக்கு பதிலை.
2: அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன சொல்லடி.
0: இந்த பாடல் நீங்க நினைச்சதுக்கு முக்கிய காரணம் அந்த பாடலுடைய இசை, அதுல நடந்த சில காட்சிகள் இல்லையா? ஏன்னா அந்த பாடல் இப்படி ஆரம்பிக்கும். அருமையான ஒரு இசை. நான் கொண்டு வந்த பாடலுக்கும் ஒரே மாதிரி இசை இருந்ததால இந்த பாடல் நினைச்சிட்டீங்க சேகர், நல்ல முயற்சி. அடுத்து நம்ம கரிகாலன் பிரதி, அவர் என்ன நினைக்கிறான்னு கேப்போம். வணக்கம்.
3: மாலை வணக்கம். அந்த பாட்டு வந்து மனிதன் மனிதன் நீதான் மனிதன் அந்த பாட்டா.
0: நன்றி நன்றி கரிகாலன்.
2: மனிதன் மனிதன் மனிதன்.
0: ஓ, இந்த பாடல் நினைச்சதுக்கு முக்கியமான காரணம் நான் சொல்லட்டுமா? இந்த பாடலுடைய தொடக்க இசையும் கூட. ஆனா நாம எப்படி ஒளி ஏற்றி இருந்தோம்? இப்படி இல்ல, உண்மையாகவே மூன்று பாடலையும் நம்ம அப்படி வரிசைப்படுத்தி இருந்தா கேக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஆனா இந்த பாடல் கொஞ்சம் தனித்துவமானது. ஏன்னா இந்த பாடலுடைய நடுப்பகுதியில கிராமிய இசை இருக்கும். முயற்சி செய்த அணிந்த நேர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சரியான பதில நம்ம ராதாகுமாரி, வினோத், லோகேஷ், காயத்ரி, ராஜு, ராதாகிருஷ்ணன் நாயுடு, இன்னும் பல பேர் சொல்லியிருக்கீங்க, வாழ்த்துகளுங்க. அதுல இரண்டு நேர்களுடைய குரல் பதிவு நாம கேட்க போகிறோம். குளோரியா கிறிஸ்டினா, நீங்களும் சரியான பதில் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. அந்த இரண்டு நேர்கள் முதல்ல நம்ம சித்ராவுடைய குரல் பதிவு.
4: ஹாய் நித்யா, மாலை வணக்கம்.
0: வணக்கம்.
4: நீங்க கேட்ட அந்த பாடல், அடியே புள்ள என்னென்ன அங்கே இருக்கு இப்போதே.

0: அப்படியே
1: சின்ன குயில் சித்ரா 18 வயசுல எப்படி பாடியிருப்பாங்க அந்த மாதிரி இவ்வளவு அழகா பாடியிருக்கீங்க. உங்க பேரும் சித்ராவும் கூட. ரொம்ப நன்றி சித்ரா உங்களுடைய இனிமையான குரல் பதிவு எனக்கு அனுப்பியதற்கு. அடுத்ததாக நம்ம ஒப்பலான் எம்ஜிஆர் நமக்கு செய்தி அனுப்பி வச்சிருக்காரு. வணக்கங்க.
2: வணக்கம் நித்யா.
1: வணக்கம்.
2: நல்லா இருக்கீங்களா? நான் ஒப்பலான் எம்ஜிஆர் பேசுறேன். போட்ட இசைக்கான பாடல் வந்து அங்க இருக்கு இப்போதை பார்த்தா காத்திரு எனக்கு எல்லாமே இங்க இருக்கு நல்லா தந்திரம் இருக்கு அந்த ரகசியத்தை காட்டட்டுமா. இந்த பாடல் தான் மேடம். நன்றி. வணக்கம்.
1: நன்றி நன்றி. அப்படியே சமாளிச்சு வந்துட்டீங்க. சரியான பதிலையே குறிப்பிட்டிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. அருமையாக பாடியிருந்தாங்க. ஆக சரியான பாடல் இதுதாங்க.
3: இந்த பாடலுக்கு நடுப்பகுதியில அப்படி ஒரு இசை இருந்திருக்கும் அப்படின்னு நாம மறந்திருக்கலாம்.
1: கொஞ்ச காலமாச்சு இந்த பாடலையும் கேட்டு. திருப்புமுனை திரையிலிருந்து இளையராஜாவின் இசையில் மனோ சித்ரா கொண்டு வரும் பாடலை வாங்க எல்லாருமா சேர்ந்து கேட்கலாம். இது ஜி கடை.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: இந்த வாரத்தின் பிரபலமாக இருக்கிறாங்க பின்னணி பாடகி சின்மை. அவங்களுடைய குரல்ல அருமையான பாடலை சற்று முன்பாக நாம கேட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கான ஒரு தலைப்பு வருகிறது. அந்த தலைப்பை பத்தி நாம பேச போறோம், கலந்துரையாட போறோம். அதற்கு முன்பாக காத்திருக்கும் பாடல்களின் முன்னோட்டம்

0: சொக்கி போகிறதுக்கு தயாரா இருங்க. ஏன்னா இப்படிப்பட்ட பாடல்கள் உங்களுக்காக டீ கடையில வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த பாடல்களை கேட்கறதுக்கு முன்பாக வானிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேகமூட்டமாக இருக்கும், நாளைக்கு இடியுடன் கூடிய மழை, அதுவும் காலை நேரத்துல அப்படின்னு முன்னறிச்சிருக்காங்க. வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸுக்கும் 35 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டு இருக்கும்.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி ரைஸ்.
3: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
4: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
3: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
4: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
3: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
4: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
1: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். 4 இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே 4 நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவில் இருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு, ஒடாய்பா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமைதிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புனித தலமுமான மெய்ஜி ஜிங்குவிற்கு சென்றிடுங்கள். ரோபோங்கி ஹில்ஸ், அங்கே உள்ள கண்ணை கவரும் கிறிஸ்துமஸ் ஒளி அலங்காரங்களை கண்டு வியந்திடுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206 176 6206 1797.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில். மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை டீ கடை, ஒரு சிப் ஒரு சிரிப்பு. இன்றைக்கு நாம சின்ன வயசுல நம்மளுடைய அம்மா அப்பா அப்படி சொல்லியிருப்பாங்க, நல்ல படி, அப்பதான் நல்ல வேலை தேட முடியும், நல்லா சம்பாதிக்க முடியும், பெரிய பெரிய வீடு வாங்க முடியும், ஒரு திருமணம் செஞ்சுக்க முடியும் அப்படிலாம் சொல்லி பெரிய பெரிய கனவுகள் காணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வேலைன்னு வரும்போது 5 உத்தியோகங்களை அவங்க குறிப்பிடுவாங்க. ஒன்னு, நீ மருத்துவர் ஆகணும், இல்ல வழக்கறிஞர் ஆகணும், இல்ல நீ ஒரு காவலர் ஆகணும், ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி 4 முக்கிய பணிகளை சுட்டிக்காட்டி அவங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த வேலையில நீ வேலை செஞ்சாதான் உனக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும், அதுல நிறைய சம்பளமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அதை தாண்டி வேறொரு துறையில நம்ம வேலை செஞ்சா என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒரு வேலையா, இதுல எப்படி நல்ல சம்பாதிக்க முடியும் அப்படிலாம் கேள்வி வரும் இல்லையா. அதை பத்தி தான் இன்றைக்கு நம்ம பேச போறோம். உங்க பெற்றோர் நீங்க இப்படி ஆகணும் அப்படி ஆகணும், இந்த துறையில வேலை செய்யணும்னு உங்களுக்கு ஒரு கனவு வச்சிருப்பாங்க. அந்த கனவு என்ன, இப்போது அந்த கனவை நீங்க மெய்ப்பட வச்சிருக்கீங்களா, அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த துறையில தான் நீங்க வேலை செய்யறீங்களா, இல்ல வேறு எந்த துறையில வேலை செய்யறீங்க அப்படிங்கறத வாங்க பகிர்ந்து கொள்ளுங்க. 9 6 7 8 9 6 8 என்று எனக்கு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க.

0: பாட்டு ஆதரவு இந்திய பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் ஃபில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர் எஸ் வி முத்தையா அண்ட் சன்ஸ். சிங்கப்பூர்ல வாகனங்கள் பழுதாகி உள்ளன. சாங்கியை நோக்கி செல்லும் பிஐ புகேட் பாத்தோ ஈஸ்ட் அவென்யூ 3-1 இந்த பகுதியில வாகனம் பழுதாகி இருக்கிறது. அடுத்ததாக மரினா புலிவர்டை நோக்கி செல்லும் சேர்ஸ் அவென்யூ ஃபேர் ரோடுக்கு பிறகு 3 தடத்திலும் வாகனம் பழுதாகி உள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
3: அப்பப்பா, உன் முகம் எப்படி இவ்ளோ அழகா இருக்கு?
4: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்ப பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
3: அப்ப பொலிவான சருமத்திற்கு
4: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்ப பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கருப்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
3: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
4: அப்பப்பாவை எடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
5: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்க.
6: நீங்க தங்கம் மாதிரி ஜொலிக்கணுமா?
7: தங்க மகனின்ற சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தா,
6: தங்கத்தால உங்களுடைய அன்பானவங்களை ஜோடிக்கணுமா?
8: பாட்டி தங்க சில
6: தங்கத்தை நீங்க தேடி போக தேவையில்ல.
9: தங்கமே
6: தங்கம் இருக்கிற ஒரே இடம் அக்ஷயா ஜுவலர்ஸ். ஒவ்வொரு வாரம் ஆனந்தமான நிகழ்ச்சியில் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவலர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.

0: சின்ன வயசுல அம்மா அப்பா நாம இந்த தொழில தான் வேலை செய்யணும், அதற்கான படிப்பு மட்டும் தான் நீ படிக்கணும் அப்படின்னு கண்டிப்பா இருந்திருப்பாங்க. அவங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கும், ஒரு காரணம் நிச்சயமா இருந்திருக்கோங்க. ஆனா நமக்கு அதுல எந்த ஒரு ஈடுபாடோ எந்த ஒரு ஆர்வமும் அதுல இல்லாம இருந்திருக்கலாம். அதனால நம்ம வேறொரு தொழில வேலை செஞ்சிருக்கலாம். சில பேரு அம்மா அப்பா சொல்றத நான் வந்து கேட்டுட்டு அவங்களுக்கு என்ன ஆசையோ அவங்களோட ஆசை என்ன நிறைவேற்றி வைப்பேன்னு சொல்லிட்டு அந்த தொழில வேலை செய்து கொண்டு இருக்கலாம். நீங்க எப்படி அப்படின்னு கேட்டிருந்தேன், உங்களுடைய அம்மா அப்பாவுடைய ஆசைகளை கனவுகளை நீங்க நிறைவேற்றினீங்களா அப்படின்னு கேட்டது. நம்ம யோகேஸ்வரி செய்தி அனுப்பி வச்சிருக்காங்க. வணக்கம்ங்க.
1: வணக்கம் நித்யா. வணக்கம். உங்களோட டாபிக் நான் இது சொல்லியே ஆகணும். அதாவது என்னோட அம்மா அப்பாவோட ஆசை வந்துட்டு நான் ஒரு ஆசிரியரா ஆகணும்.
0: சரி,
1: ஆசிரியரா ஆவறது வந்துட்டு என்னோட கனவே கிடையாது, என்னோட ஆசையுமே அது இல்ல. என்ன வேலை செஞ்சாலும் செய்யலாம், ஆனா ஆசிரியரா மட்டும் நான் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்துச்சு. அந்த நம்ம படிச்சு முடிச்சுட்டு நம்ம வந்து மேற்கல்வி தொடரும் போது நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம்ல, அப்ப நான் அப்ளை பண்ணது எல்லாமே நர்சிங்க்கு அப்ளை பண்ணிருந்தேன். அப்புறம் சைக்காலஜி செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, அதுதான் என்னோட மெயின், அதுலதான் விருப்பம் எனக்கு. ஆனா எங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து இல்ல, எங்களுக்கு நீ ஆசிரியரா ஆவனா மட்டும்தான் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னனால நான் ஆசிரியர் படிப்பை படிச்சேன். அதுக்கப்புறமும் கூட நித்யா நான் ஆசிரியர் படிப்பு படிச்சுட்டு இல்ல நம்ம இதுல வேலை செய்யக்கூடாது, நம்ம வேற துறைக்கு போயிடணும் அப்படின்னு நான் ரொம்ப இதா இருந்தேன். ஆனா எப்படின்னு தெரியல நித்யா, என்னோட தலையெழுத்து இல்ல நீ இதுலயே இரு அப்படின்னு சொல்லி அப்படி எப்படியும் நான் ஆசிரியர் துறையில இருந்துட்டேன். இப்ப என்ன கேட்டா ஆசிரியர் துறையில நான் வந்து இப்ப ஒரு 14 வருடமா இருக்கேன். 14 வருடமா நான் நிறைய கத்துக்கிட்டேன். அந்த முதல் வருடம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் மேலும் மேலும் இன்னைக்கு என்ன கேட்டா இந்த தொழில் வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிடித்த தொழிலா இருக்கு. ஆனா என்னுடைய கனவு சைக்காலஜி படிக்கணும்ன்றது அது கண்டிப்பா எனக்குள்ள இருக்கு. அத நான் கூடிய சீக்கிரம் நான் அதை தொடரவும் போறேன். ரொம்ப நன்றி நித்யா.
0: நன்றி யோகேஸ்வரி. இது ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கு, 14 வருடமாக எந்த துறை உங்களுக்கு பிடிக்கலையோ அந்த துறையில நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, அது நீங்க நேசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. சில சமயத்துல நம்ம பெற்றோர் சொல்றதுலயும் ஒரு கருத்து இருக்கும், அதுல சில உண்மைகள் இருக்கும் நான் நினைக்கிறேன் இல்லையா. ஆக இந்த தொழில் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு பல காரணங்கள் இருந்திருக்கலாம். ஆனா நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, எனக்கு இந்த துறையில படிக்கணும்னு ஆசை இருக்கு, அதனால தொடர்ந்து நான் படிக்க போறேன் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது அப்பா அம்மா கனவை நீங்க வந்து நிறைவேற்றிட்டீங்க, அதே சமயத்துல உங்களுக்கும் ஒரு கனவு இருக்கு இல்லையா, ஒரு திருப்தி இருக்கணும் இல்லையா, ஆத்ம திருப்தின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை நீங்க நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி நானும் இந்த நேரத்துல உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். தொடர்ந்து பேசுவோம் நேர்களே. சின்ன வயசுல அப்பா அம்மா இந்த உத்தியோகத்துலதான் நீ படிக்கணும், நீ வந்து அதுல வேலை செய்யணும்னு சொல்லிருப்பாங்க. சில பேரு அதை நிறைவேற்றி இருந்திருக்கலாம், சில பேர் வேற துறையில வேலை செஞ்சிருக்கலாம். அவங்க அம்மா அப்பா ஆசைப்பட்டது என்ன, நீங்க எந்த துறையில வேலை செய்றீங்க அப்படிங்கறத தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளுங்க. 9678 9 8

0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி தங்க பஸ்பத்தின் தரம் பழைய அரிசியாய் ரகம் உயர்ந்த தரம் சுவை சத்து ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
2: மாலை மணி 5:31 சற்று முன்பாக கண்ணுக்குரு வண்ணக்கிளி திரையிலிருந்து அருமையான பாடலை கேட்டோம். அந்த பாடலை கேட்கும்போது அந்த கை பகுதியிலலாம் கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆமாம், அது ஒரு மாதிரி வந்தது இல்லையா? நிச்சயமாக உங்களுக்கும் வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம 90களில் வெளிவந்த பாடல்களை கேட்க போகிறோம். நேர்கள் நீங்களும் தொடர்ந்து எனக்கு செய்திகளை அனுப்பி கொண்டே இருக்கின்றீங்க. சரியான ஒரு தலைப்பை தொட்டு நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். இப்போது டீ கடை நிகழ்ச்சியில வேலை பற்றிய ஒரு தலைப்பு, அது இன்னும் கொஞ்ச நேரத்துல. அதற்கு முன்பாக சாலையில பல பேர் பயணம் செய்து கொண்டு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கலாம்.
3: 96.8 போக்குவரத்து நிலவரம்.
2: போக்குவரவு நெரிசலாக இருக்குங்க. SLE நோக்கி செல்லும் CTE பெடோக் மணிக்கிறோம் அம்மக்கியோ அவென்யூ 3 பிரடல் ரோட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் போக்குவரவு நெரிசல், சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. PI நோக்கிச்சலும் KJE பிரிக்லன் ரோட்டுக்கு பிறகு முதலாம் தடத்தில்.
4: தங்கத்தை ஏன் இன்னும் நகையாகவே பாக்குறோம்? நீண்ட கால முதலீடா பார்த்தா அடுத்த தலைமுறை செழிக்க இப்பவே திட்டமிடுங்க. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணய சாலையின் நம்பகமான முதலீட்டு தர தங்கம், செய்கூலி இல்லை, அதோட GST விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை. 1 கிராம், 100 கிராம், 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க.
5: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
6: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
5: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
6: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
5: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
6: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது. சுவையாக சமைக்க
7: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
6: சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லங்க, பெரும்பாலும் பெரியவங்களுக்கும் பொரியல்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா பல நேரங்கள்ல இந்த மாதிரி பொரியல்ல அதிகமான எண்ணெய் இருக்கும் போது எப்படி இதை சாப்பிடுது அப்படின்னு ஒரு குழப்பம் ஏற்படலாம். அதுக்கு உங்களுக்கு தேவை உப்பு.
8: உப்பு கருவாடு, உறவச்ச சோறு, ஊட்டி விட நீ போதும் எனக்கு.
6: பொரியலுக்கும் எண்ணெய்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா? எந்த உணவை பொறிக்கிறதா இருந்தாலும் சூடான எண்ணெயில கொஞ்சம் உப்ப தூவி அதன் பிறகு அந்த உணவை நீங்க பொறிச்சீங்கன்னா அதுல எண்ணெய் கோர்க்காது. அப்படி பொறிக்கும் போது பொரியலோட நேரம் அழகா இருக்க கொஞ்சம் மஞ்சள் தூளை சேர்த்து பொறிச்சீங்கன்னா பொரியல் சாப்பிடுறதுக்கு மட்டும் இல்ல கண்ணுக்கும் அழகா இருக்கும்.
9: ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ், பூ போல மென்மையான இட்லி, சுட சுட மொறுவலான தோசை. ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ், ஆரோக்கியமான காலை உணவு நொடியில் தயார்.
10: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை டீ கடை.
2: டீ கடையில இன்றைக்கு வேலை இல்லைன்னா யாரும் உங்களை மதிக்க மாட்டாங்க. நல்ல சம்பாதி இருக்கணும், நல்ல ஒரு வேலையில இருக்கணும். ஒண்ணு, நீங்க மருத்துவராகணும், வழக்கறிஞராகணும், ஆசிரியராகணும் அப்படின்னு சொல்லி நான்கு தொழில சொல்லுவாங்க நம்ம அப்பா அம்மா. அது ஏன் அப்படின்னு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்ச பல பேர் வந்து எங்க அப்பா அம்மா மருத்துவராக சொன்னாங்க அப்படின்லாம் சொல்லி மெனக்கெட்டு படிச்சு அதற்காக பெற்றோர் வந்து நிறைய செலவு செஞ்சு தங்களுடைய பிள்ளைகளை மருத்துவராக்கி இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே பிரமிப்பா இருக்கு. ஏன்னா என்னுடைய அம்மாவுக்கு வந்து நான் ஒரு தாதியர் ஆகணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்தது. நினைச்சு பாருங்க, நான் தாதியர், அது மருத்துவமனையில் எத்தனை நோயாளிகள் அவதி உருவாங்கன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு மாதிரி பேசி பேசி சிரிக்க வைக்கிறது வேணா என்னால முடியும். வசூல் ராஜா MBBSல போலி டாக்டர் மாதிரி வந்து கட்டிப்பிடி வைத்தியம் செஞ்சு அந்த மாதிரிலாம் ஏதாவது என்னால் பண்ண முடியும். ஆனால் தாதிமை தொழில் அப்படிங்கிறது வந்து எல்லாராலும் இந்த ஒரு தொழிலை வேலை செய்ய முடியாது. அதுக்கு ஒரு பெரிய பொறுமை தேவைப்படுகிறது அப்படின்னு ஒரு ஒரு புரிதல்ல அந்த பக்கமே நான் தலை வச்சு படுக்கலன்னு வைங்க, நம்மளுடைய உத்தியோகமே வானொலி தொலைக்காட்சி அப்படின்னு ஆயிடுச்சு. சரி, தொடர்ந்து நம்ம நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காங்க. நம்ம ஷாலினி ஜே பெர்னாண்டோ செய்தி அனுப்பி வச்சிருக்கீங்க. உங்களுடைய டிஸ்பிளே படம் ரொம்ப அழகாக உள்ளது. வணக்கம் ஷாலினி.
11: வணக்கம் நித்யா. என்னோட பேர் ஷாலினி சக்திவேல்.
2: சொல்லுங்க.
11: சரி, என்னுடைய அப்பா அம்மா காலத்துல வந்து அவங்களுக்கு வந்து தமிழ் படிக்க இயலவில்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்னோட பாட்டி தாத்தாக்கு வந்து கொஞ்சம் அந்த வறுமையில இருந்ததால அவங்கள வந்து தூரமான பள்ளிக்கு வந்து தமிழ் பள்ளிகளுக்கு வந்து அனுப்ப முடியவில்லை. அதனால வந்து தமிழ் படிக்க முடியாததால மலாய் போன்ற அந்த பள்ளியிலே இருந்த பாடங்களை தான் மொழிகளை தான் படிச்சாங்க.
2: சரி,
11: அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆதங்கம் இருந்தது. ஐயோ, என்னோட தாய்மொழியை வந்து படிக்க முடியலையே, அதாவது வாசிக்க முடியாது. இப்ப வரைக்கும் அவங்களுக்கு வந்து நல்லா பேசுவாங்க, ஆனா வாசிக்க முடியாது. அதனால வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து தமிழ் புத்தகங்கள் தமிழ்க்குமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து, அதனால இப்ப நான் ஒரு தமிழ் ஆசிரியராக இருக்கேன். சோ நிச்சயமாக வந்து அந்த மொழியோடைய ஆர்வம், அதுல இருக்கிற முக்கியத்துவம், அதுல இருக்கிற நம்மளோட அடையாளம், ஐடென்டிட்டி என்று சொல்வார்கள் இல்லையா, அதை வந்து அது வந்து நமக்கு வந்து எடுத்து சொன்னார்கள். அதுதான் வந்து சின்ன வயசுலயே நடந்தது. ரொம்ப நன்றி.
2: ரொம்ப நன்றிங்க. ஆக தாத்தா பாட்டி அப்பா அம்மா அவங்களுடைய கனவு நிறைவேறலனாலும் என்னுடைய பிள்ளைகள் எப்படியாவது அந்த ஒரு துறையில இல்ல முக்கியமாக இந்த மொழியை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஊக்கம் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய கதை உங்களுக்கு ஒரு நல்ல முன்னுதாரணமா இருந்திருக்கு. நீங்க தமிழ் ஆசிரியரா இருக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய பெருமையாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நிச்சயமா நினைக்கிறேன். ஷாலினி, ரொம்ப நன்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொண்டதுக்கு. அடுத்ததாக நந்தினி என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு வந்து எந்த உத்தியோகத்துல வேலை செய்யணும்னு ஆசை, அந்த துறையில அவங்க வேலை செய்யறாங்களா அப்படின்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம்.
12: இதே மாலை வணக்கம் நித்யா. நந்தினி பேசுறேன். சூப்பரான டைட்டில் கொடுத்துருக்கீங்க. ஓகே, சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம் எங்க அப்பா அம்மா வந்து குறிப்பிட்டு வந்து எந்த ஒரு வேலையும் எனக்கு சொன்ன ஞாபகம் இல்லை. ஆனா நல்லா படிக்கணும், நல்லா படிச்சாதான் நல்லா வேலை கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அது ஞாபகம் இருக்கு. ஸோ ஆனா நான் வந்து படிப்பு முடிச்சோடனே வந்து நான் ஆல் ஓவர் வந்து அட்மின்ல தான் இருந்தேன். அப்புறம் திடீர்னு ஒரு திருப்பத்துல வந்து நான் செக்யூரிட்டி லைன்ல போந்தேன். அட்மின் லைன் வேலை செஞ்சப்போ வந்து சம்பளம் ரொம்ப சொல்ல முடியாது, நார்மல் சம்பளம் தான். ஆனா செக்யூரிட்டி லைன்ல வேலை செஞ்சப்போ வந்து நல்ல சம்பளம், ஒரு 10 வருஷத்துலயே நல்ல முன்னேற்றம், பதவி உயர்வு அதெல்லாம் கிடைச்சிச்சு. சோ அது ஒரு நல்ல முடியும். அப்படி இருந்தா எங்க அம்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, 12 மணி நேரம் வேலை கஷ்டம் அப்படி இப்படின்னா ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. பட் எனக்கு வந்து ரொம்ப திருப்தியா இருந்துச்சு நித்யா.
2: ஒவ்வொரு வேலையிலயும் அப்பா அம்மா ஆசைப்படுவாங்க, நாம ஒரு ஆசைப்படுவோம், ஆனா அந்த வேலை நமக்கு திருப்தி கொடுக்குதா, அதுதானே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக ரொம்ப அழகான பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க நந்தினி ஷாலினி இருவருமே. தொடர்ந்து இதை பத்தி நம்ம பேசுவோம். சின்ன வயசுல உங்க அப்பா அம்மா நீங்க ஒரு தொழில வேலை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, அந்த ஆசையை நீங்க நிறைவேற்றினீங்களா, இல்ல நீங்க வேற ஒரு துறையில வேலை செய்றீங்களா, என்ன துறை அப்படிங்கறத தொடர்ந்து நம்ம பேசலாம். இது டீ கடை.

0: மசாலா காபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர் நுழைவுச்சீட்டுகளுக்கு புக் மை ஷோ டாட் எஸ்ஜி.
1: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கி ஜின்னையில சமைச்சு கொடுத்தேன். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். நம்மளே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
2: ஆர்கேஜினை சிங்கப்பூரின் விருப்பமான நெய்
3: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று சீனாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஒன் ஃபார் ஒன் சலுகைகளை பெறுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 50 விழுக்காடு வரையிலான தள்ளுபடி, இலவச 3 பயண பெட்டிக்கான தொகுப்பு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உணவு வகைகளின் மூலம் கலாச்சாரத்தை கொண்டாடுங்கள். அழகான ஏரிக்கரை ஓரத்தில் ஹைட்டியை அனுபவித்து மகிழுங்கள். பாலைவன அழகை ரசித்து மகிழுங்கள். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212 96 86.

0: செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் Fit and Fun T-Shirt வழங்கப்படும். இருப்பு இருக்கும் வரை Fit and Fun 2026 Everybody Knows நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியாகாப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.
1: வேலை முடிஞ்சு களைப்பா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கீங்களா, அல்லது இன்னும் அலுவலகத்துலதான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா, வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்களா, அல்லது உடற்பயிற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா? எங்கேயும் எப்போதும் உங்களுக்கு துணையாக ஒழித்துக் கொண்டிருப்பது உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை. ஒரு சிப் நிறைய சிறப்பு.

0: சில வேலைகளை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். சின்ன வயசுல பெற்றோர் நம்ம வந்து இந்த ஒரு உத்தியோகத்துல வேலை செய்யணும், அதுதான் என்னுடைய கனவு அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா நாம இப்போ வேறொரு தொழில வேலை செய்து கொண்டு இருக்கலாம். இல்ல, உங்களுடைய பெற்றோருடைய கனவை நீங்க மெய்ப்பட வச்சிருக்கீங்களா அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம், கலந்துரையாடிட்டு இருக்கோம். இங்க சுந்தர் ஒரு செய்தி அனுப்பி வச்சிருக்காரு. வணக்கம்.
1: வணக்கம் நித்யா, நான் சுந்தர் பேசுறேன். என்னோட தகப்பனார் தாயார் அவங்க வந்து சின்ன வயசுல இந்த வேலை தான் செய்யணும்னு வற்புறுத்தல, ஆனா ஒரு சர்க்கிள் போட்டு வச்சிருந்தாங்க. எப்படின்னா, வேலை செய்யணும், நல்லா படிக்கணும், படிச்சு வேலைக்கு போகணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், மற்றவங்க முன்னிலையில நல்லா வாழணும், மாசம் மாசம் சம்பளம் வரணும். ஸோ இது எப்படி என்ன பாதிச்சுன்னா, எனக்கு சின்ன வயசுல இருந்தே வியாபாரம், என்டர்பிரனர்ஸ் ஆகணும், இந்த மாதிரி ஒரு ஆசைகள் இருந்துச்சு. ஆனா அவங்க அதை என்ன செய்ய விடல. சின்ன வயசுல இருந்தே என் மனசை மாத்தி மாத்தி மாத்தி, இல்ல நீ வேலைக்கு தான் போகணும், கல்யாணம் பண்ணணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இப்படி ஒரு வாழ்க்கை, மாசம் முடிஞ்சா சம்பளம் வரும், அவ்வளவுதான். இந்த ஒரு சர்க்கிளை போட்டு என்ன அதுக்குள்ள தள்ளிட்டாங்க. சோ அந்த சர்க்கிளுக்குள்ளதான் நான் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அந்த அமைப்பு, அதே அமைப்புலதான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். சில சமயத்துல ரிக்ரெட் பண்ணுவேன், ஒரு என்டர்பிரனர் ஆயிருக்கலாம். எஸ்பெஷலி இப்ப வந்து நம்ம பார்க்கும் போது நிறைய என்டர்பிரனர்ஸ், நிறைய வியாபாரம் இருக்கு. ஆனா நம்மளால அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம கடைசியில இந்த சைக்கிளுக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு இருக்குமேனா, அப்படி ஒரு ஆதங்கம் எனக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு.
0: சுந்தர், கவலையே படாதீங்க சுந்தர், இன்னும் நேரம் அவகாசம் இருக்கிறது. நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்கு. நீங்க என்னென்ன செய்யணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதற்குண்டான பயிலரங்குகள், பயிற்சிகள் எடுங்க. ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் இந்த மாதிரி பல நிறுவனங்கள் இதற்கான பல பயிற்சிகளை வழங்கிட்டு இருக்காங்க. சில சான்றிதழ்களை நீங்க எடுத்து உங்க வேலைக்கும் மேல நீங்க மற்ற தொழில் திறமைகள், திறன்களை நீங்க கற்றுக்கொள்வதற்காக, அதை சொல்லிக் கொடுக்கறதுக்காக பல பேர் காத்துட்டு இருக்காங்க. அதனால துவண்டு போகாதீங்க. நேரத்தை வகுத்து நீங்க ஒரு வியாபாரி ஆகணும், ஒரு தொழில் முனைவர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க இல்லையா, அதை நீங்க நிறைவேற்றி வைக்கிறீங்க. நிறைவேற்றிய பின்னர் வந்து எங்களோட பகிர்ந்து கொள்றீங்க, அதை கேட்டு நாங்க சந்தோஷப்பட போறோம், சரிங்களா? சரி நேர்களே, ஒரு காலத்துல மருத்துவர், ஆசிரியர், வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லி இந்த தொழிலை தான் வந்து ரொம்ப முக்கியமாக அதை கருதி நம்ம பெற்றோர் நமக்கு சொல்லியிருப்பாங்க. அதற்கு முக்கிய காரணம், இந்த தொழில வந்து நீங்க வேலை செஞ்சீங்கன்னா அதுல வந்து சம்பளம் அதிகமாக கொடுப்பாங்க, இந்த தொழில வேலை செஞ்சா உங்களுக்கு மரியாதை நிறைய கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லி நம்ம பெற்றோர் வந்து நமக்கு நல்ல அறிவுரைகளை சின்ன வயசுல வழங்கியிருக்காங்க. அதுல எந்த ஒரு தவறும் இல்லை. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா, இந்த துறைகளுக்கும் மேல மற்ற துறைகள் இப்போது புதுசு புதுசா வந்துருச்சுங்க. அது குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு தொடர்பான பல துறைகள் இருக்கின்றன. செயற்கை நுண்ணறிவு பொறியியலாளர்கள், சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட், கிளவுட் ஆர்கிடெக்ட், டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவை சேர்ந்த துறைகள் இப்போது சிங்கப்பூர்ல முன்னிலையில இருக்குது. அடுத்து சிங்கப்பூர்ல வந்து முன்னிலையில நிதி தொடர்பான துறைகள், அப்புறம் பொறியியலாளர், கட்டுமான துறைகள், மருத்துவம் அப்படின்னு சிங்கப்பூர்ல முன்னிலையில இருக்கிற துறைகள் இவைதாங்க. அதுல ஆக முன்னிலையில இருக்கிறது எது? செயற்கை நுண்ணறிவு தொடர்பான துறைகள். அதனால காலத்துக்கு ஏத்த மாதிரி நாம நம்மள மாத்திக்கணுங்க. நேரம் இருக்கும் போது செயற்கை நுண்ணறிவு பத்தி பல விஷயங்களை நீங்க கற்றுக்கணும், அதற்கான பயிலரங்குகளுக்கு செல்லுங்க, உங்களை நீங்க மேம்படுத்திக்குங்க. கத்துக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குங்க. நேரத்தை ஒதுக்குனா, நமக்கு ஆர்வம் இருந்தா யாரும் நம்மள தடுக்கவே முடியாது. உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அனைத்து நேயர்களுக்கும் இந்த நேரத்துல நன்றி சொல்லிக்கிறேங்க.

வணக்கம். மாலை மணி 6, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் வாசிப்பது ஹர்னிதா. மோசடிகளை கையாள காவல்துறைக்கு அதிக அதிகாரம் கிடைக்கவிருக்கிறது. அதற்கான சட்ட மசோதா இன்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி அதிகாரிகள் சந்தேகத்துக்குரிய மோசடி கணக்குகளை முடக்குமாறு உத்தரவிட முடியும். வங்கிகளும் தொலைத்தொடர்பு நிறுவனங்களும் அதை பின்பற்ற வேண்டியிருக்கும். அப்பாவிகளின் வங்கிக் கணக்குகள் தவறுதலாக முடக்கப்பட்டால் என்ன நடக்கும் என்றும் மன்றத்தில் கேட்கப்பட்டது. அதுபோன்ற சந்தர்ப்பங்களில் அவசர தேவை போதுமான நிதி இருப்பது உறுதி செய்யப்படும் என்று அரசாங்கம் கூறியது. சிங்கப்பூரில் பிள்ளைகளை பாதுகாக்க கூடுதல் நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம். இணைய விளையாட்டு தளங்கள், செயற்கை நுண்ணறிவு உரையாடல் கருவிகள் ஆகியவற்றில் கட்டுப்பாடுகள் பரிசீலிக்கப்படுவதாக தகவல் மின்னிலக்க மேம்பாட்டு துணை அமைச்சர் ரஹாயு மசம் கூறினார். தற்போது சமூக ஊடக தளங்கள், செயலிகள் ஆகியவற்றுக்கு மட்டுமே கட்டுப்பாடு இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுட்டினர். நாடாளுமன்றத்தில் பிள்ளை துன்புறுத்தல் குறித்தும் பேசப்பட்டது. அண்மையில் தனியார் பள்ளியில் பிள்ளை துன்புறுத்தல் சம்பவம் நடந்ததாக சந்தேகிக்கப்படுகிறது. பிள்ளைகள் இருக்கும் இடத்தில் வேலைக்கு வருபவரிடம் இனி அதிக சோதனைகள் நடத்தப்படலாம். அரசாங்கம் அதை பரிசீலிப்பதாக மூத்த சமுதாய குடும்ப மேம்பாட்டு துணை அமைச்சர் கோபேமிங் கூறினார். சிங்கப்பூர் வெள்ளிக்கு எதிராக மலேசிய ரிங்கிட் 10 மாதம் இல்லாத அளவுக்கு சரிந்திருக்கிறது. இன்று மாலை 5 மணி நிலவரப்படி ஒரு சிங்கப்பூர் வெள்ளியின் மதிப்பு சுமார் 3 ரிங்கிட் 22 காசு. நவம்பருக்கு பிறகு பெரிய சரிவு. மலேசிய பங்குச்சந்தையிலிருந்து வெளிநாட்டு முதலீடுகள் தொடர்ந்து வெளியேறுவது இதற்கு முக்கிய காரணம் என்று புளூம்பர்க் செய்தி சொல்கிறது. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இம்மாதம் இதுவரை சுமார் $120 மில்லியன் மதிப்புள்ள மலேசிய பங்குகளை விற்றுள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த மாதம் அது சுமார் $490 மில்லியன் இருந்தது. இனி மேலும் சில நாடாளுமன்ற செய்திகள். சிங்கப்பூரில் பால் மாவின் விலை அதிகரித்திருக்கிறது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இவ்வாண்டின் முற்பாதியில் விலை கூடியிருப்பதாக வர்த்தக தொழில் துணை அமைச்சர் ஃபு கூறினார். விலை சுமார் 3 விழுக்காடு கூடியது. உலகில் புரதச்சத்து போக்குவரத்து விலை அதிகரித்ததன் தாக்கம் அது என்றார் திரு ஃபு. பால் மாவு கட்டுப்படியான விலையில் இருப்பதை அரசாங்கம் உறுதி செய்யும் என்று அவர் சொன்னார். இன்னும் பல இடங்களிலிருந்து பால் மாவை தருவிப்பது ஒரு வழி என்றார் அவர். தேசிய சேவை தொடர்பில் வேலையிடத்தில் பாகுபாட்டை சந்தித்ததாக 3 புகார்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக மனிதவள துணை அமைச்சர் ஃபு சிசியாங் கூறியிருக்கிறார். புகார்கள் கடந்த ஈராண்டில் பதிவானதாக அவர் நாடாளுமன்றத்தில் சொன்னார். தற்காப்பு அமைச்சு இதுவரை சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கவில்லை. அது முதலாளிகளிடம் பேசி தீர்வு கண்டதாக திரு ஃபு கூறினார். தேவைப்பட்டால் சட்டத்தை கடுமையாக்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றார் அவர். சமூக பராமரிப்பு வீடுகளுக்கான தேவை குறைந்திருப்பதாக சுகாதார மூத்த துணை அமைச்சர் டான்கெட் ஹாவ் கூறியிருக்கிறார். மூத்தோருக்கு அதிகமான தெரிவுகள் இப்போது இருப்பது ஒரு காரணம் என்று அவர் சொன்னார். இடம், விலை, வசதிகள் ஆகியவற்றை வைத்து வீடுகளின் தேவை மாறுவதை திரு டான் சுட்டினார். சமூக பராமரிப்பு வீடுகளில் மூத்தோருக்கு ஏற்ற வசதிகள் இடம்பெறுகின்றன. மூத்தோரை கவனிக்கும் சேவைகளும் அங்கு வழங்கப்படுகின்றன. மெடிசேவ் பயன்படுத்தலாமா என்ற கேள்விக்கு திரு டான் அதை கவனமாக பரிசீலிக்க வேண்டும் என்றார். மனிதவள அமைச்சு அனைத்து ஊழியர்களுக்கும் மின்னிலக்க சம்பள முறையை கட்டாயமாக்குவது குறித்து பரிசீலனை செய்கிறது. வெளிநாட்டு ஊழியர்களும் அதில் அடங்குவர். ரொக்கமாக சம்பளம் பெறுவதன் தொடர்பிலான புகார்களின் விகிதம் கடந்த சில ஆண்டுகளில் அதிகரித்ததைத் தொடர்ந்து அமைச்சு அது பற்றி பரிசீலிக்கிறது. 2023 சுமார் 28 விழுக்காட்டு புகார்கள் பதிவாகின. அது கடந்த ஆண்டு 36 விழுக்காட்டுக்கு அதிகரித்தது. மின்னிலக்க முறையில் சம்பளம் வழங்குவதால் தகவல்களை முறையாக ஆவணப்படுத்தி வைக்க முடியும் என்று தற்காலிக மனிதவள அமைச்சர் ஜஸ்மின் லாவ் நாடாளுமன்றத்தில் கூறினார். பிறகு சம்பளம் பற்றிய சர்ச்சை எழுவதையும் தடுக்கலாம் என்றார் அவர்.
சிங்கப்பூரில் புகைமூட்ட நிலவரத்தால் பாலர் பள்ளிகளை தற்காலிகமாக மூடுவதற்கான தேவை இருக்கிறதா என்பதை அதிகாரிகள் ஆராய்கின்றனர். பாலர் பருவ மேம்பாட்டு அமைப்பும் புகைமூட்ட பணிக்குழுவும் பாலர் பள்ளிகளில் புகைமூட்ட நிர்வாக நடவடிக்கைகளை முடுக்கிவிட வேண்டுமா என்பதையும் பார்க்கின்றன. காற்றுத்தர குறியீடு அதிகமாக இருந்தால் கூடுதல் நடவடிக்கைகளை பாலர் பள்ளிகள் எடுக்க வேண்டும் என்று சமுதாய குடும்ப மேம்பாட்டு அமைச்சு கூறியது. குறியீடு 100 மேல் பதிவானால் வெளிப்புற நடவடிக்கைகள் குறைக்கப்படும். 200 மேல் பதிவானால் வெளிப்புற நடவடிக்கைகள் முற்றிலும் நிறுத்தப்படும். அனுமதி இல்லாமல் பொதுக்கூட்டம் நடத்தியதாகவும் தடை செய்யப்பட்ட பொருள்களை வைத்திருந்ததாகவும் 6 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இஸ்தானாவுக்கு வெளியில் பாலஸ்தீன தரப்புக்கு ஆதரவு தெரிவித்து நடத்தப்பட்ட ஊர்வலமும் அவற்றில் ஒன்று. மற்றொன்று காசா பூசல் தொடர்பில் மரினா அணைக்கட்டில் பெரிய அளவில் பட்டம் விட்ட நிகழ்ச்சி. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 6 வரை சிறை தண்டனை, 10,000 வரை அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. நீங்கள் இதுவரை கேட்ட செய்திகளை தொகுத்தவர் பிரியங்கா பன்னீர்செல்வம். அடுத்த செய்தி தொகுப்பை 7 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: மாலை 4 மணி முதல் 8 மணி வரை டீ கடை ஆதரவு.
1: நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.

நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம். இந்த பாடலோடு நாம திரும்ப டீ கடைய தொடங்கியிருக்கோம். 6 மணி செய்திக்கு பிறகு மீண்டும் இணையறோம். உங்களுக்காக தன்னந்தனியாக நிகழ்ச்சி படிச்சிட்டு இருக்கேன், உங்கள் ரவுடி பிபி நித்யா. இனி காத்திருக்கும் பாடல்களின் முன்னோட்டம் லீசா இது உங்களுக்காக.

0: எல்லாமே உங்களை நடனம் ஆட வைக்கக்கூடிய பாடல்கள் காத்திருக்கின்றன டீ கடை நிகழ்ச்சியில. அதனால நீங்க வானொலி பக்கமாகவே இருக்கணும். 1, 2, 3 அங்கம் இன்னும் கொஞ்ச நேரத்துல இடம்பெற போகிறது. அதுல நான் இன்றைக்கு நேற்று உணவு பண்டமாக மாறினேன், இன்றைக்கு என்னவாக உருமாற போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்க வானொலி பக்கமாகவே இருங்க. இப்போது வானிலை மேகம் மூட்டமாக இருக்கும் அப்படின்னு முன்னறிச்சிருக்காங்க. நாளைக்கு மதிய பொழுதுல இடியுடன் கூடிய மழை அப்படின்னு முன்னறிச்சிருக்காங்க. வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸுக்கும் 34 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டு இருக்குங்க.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்த சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னிராய்ஸ்.
3: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் டென்ஸா வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்ஸா வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சிறைகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சிறைகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டென்ஸா காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
2: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க. வளையல்கள் அணியும் போது எல்லாமே ஒரே மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. 2 மெலிதான வளையல்கள், அதற்கு நடுவுல கொஞ்சம் அகலமான ஒரு வளையல், இதுவே உங்க கைக்கு ரொம்ப அழகான சமநிலையை கொடுக்கும். வெவ்வேறு வடிவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா எல்லாமே ரொம்ப கனமா இருந்தா உங்க கை முழுமையாக இருக்கிறது போல இருக்கும். ஒரு முக்கியமான வளையலை மையமா வச்சு அதை சுற்றி எளிமையான வளையல்களை சேர்த்து பாருங்க. கையில எந்த எண்ணிக்கையில வளையல்கள் இருக்குது என்பது முக்கியம் இல்லைங்க, அதை எப்படி நம்ம அணியிறோம், எந்த வரிசையில எப்படி அதை அடுக்கி நம்ம அணியிறோம் என்பதுலதான் அந்த முழு அழகே இருக்குது. அதோட தினமும் நீங்க அணியும் தங்க நகை அதிக வேலைப்பாடோட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மெலிதான சங்கிலி, சிறிய காதணி, எளிய வளையல், இவை போதுமானது. எந்த ஒரு உடையா இருந்தாலும் சரி, எந்த நேரத்துல வேணாலும் நீங்க அழகா எளிதா அணிந்துட்டு போகிறதுக்கு உங்களுக்கும் சுலபமா இருக்கும்னு சொல்றாங்க. ஜாய் அலிகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: For my people.
1: காதல் பாட்டு ஆதரவு
2: மெய்மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் பில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
3: ஆனந்தம் ஆரம்பம்.
4: நிகழ்ச்சியில அப்படி என்ன இருக்கு?
5: மட்டன் டிக்கா.
4: அது இல்லங்க,
1: கொஞ்சம்
4: அப்பாட காணும். இந்த அங்க இருக்குது,
1: அது மட்டுமா?
4: புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வீங்க. அதனால எங்க நிகழ்ச்சி நீங்க தவறாம கேட்கணும். திங்கள் முதல் வெள்ளி வரை
1: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை காதல் படைக்கும் ஆனந்தம் ஆரம்பம். கேட்க தவறாதீங்க.
6: மதுரையோட மனமும் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
7: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
8: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்கைடோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 2400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கிட் ஏ பயண நுழைவுச் சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் படத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர் கால வண்ணங்களின் வழியே பயணம் செய்யுங்கள். அடர்ந்த பனியால் மூடப்பட்ட மரங்களை பாருங்கள். முழுமையாக மலர்ந்த குறாவை பாருங்கள். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-96-79.
9: புதிய சாம்சங் கேலக்சி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று
10: சுவையான சார நிறைஞ்ச ருசியான கோடி. நான் ஒரு வைக்கு பாலாடைகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க, அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 தேதி வரை மட்டும்தான்.
11: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நித்யா விமலா படைக்கும்

ஒரு மாறி விட்டேன் நித்யா, ஒரு மாறி விட்டேன். இன்றைக்கு நான் ஒரு உயிரினமாக, ஒரு விலங்காக மாறியிருக்கின்றேன். உலகத்துல பல விதமான விலங்குகள் இருக்கு நித்யா, தயவு செஞ்சு உங்களோட குறிப்புகளை எளிமையா வச்சுக்கீங்க, அப்பதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு உங்களுடைய மனக்குரல் எனக்கு கேட்குது. முயற்சி செய்யறேன். முதல் குறிப்பு இதுதாங்க. நான் கர்ப்பமா இருக்கும் போது என்னுடைய பிள்ளைய பெற்றுக்கொள்ள எனக்கு 2 வருடங்கள் ஆயிற்று. இந்த மாதிரிதான் என்னுடைய விலங்கினத்தை சேர்ந்த அனைத்து பெண் விலங்குகளுக்கும் இதே நிலைமைதாங்க. 2 வருஷமா நாம கர்ப்பிணியா சுத்திக்கிட்டு இருப்போம், அதன் பிறகுதான் நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம பெற்றுக்கொள்வோம். இரண்டாவது குறிப்பு, பிள்ளைய பெற்ற பிறகு என்னுடைய அக்கா தங்கை என் குடும்பத்துல என்னை சுற்றி இருக்கும் பெண்கள் பெண் இனம் எல்லாருமா சேர்ந்து எனக்கு பிரசவம் பார்ப்பு. மூன்றாவது குறிப்பு, என்னுடைய மூளை மனிதர்களா இருக்கிற உங்களை விட 3 மடங்கு பெரியதுங்க. அதனால பாசம் காமிக்கிறதா இருக்கட்டும், ஞாபக சக்தியா இருக்கட்டும், நண்பர் வட்டத்தை பெரிதாக்குறதுலயும் புதிய நண்பர்களை தெரிஞ்சு வச்சுக்கிறதுலயும் எனக்கு அதிகமான சக்தி இருக்கிறது. அந்த விலங்கினமாக மாறியிருக்கும் நான் யார் அப்படின்னு கண்டுபிடிங்க. 9678 என்ற எண்ணுக்கு குரல் பதிவு செய்து அனுப்புவீங்க.

0: ஒரு உயிரினமாக மாறியிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எனக்கு நீங்க மோனிகான்னு பேர் வச்சாலும் தப்பே இல்லைங்க. கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க நம்ம நேர்கள் அனைவருமே. இன்னும் கொஞ்சம் நேரத்துல என்னென்ன பதில்கள் வந்திருக்கின்றன அப்படின்னு நாம தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்பாக
1: போக்குவரத்து நிலவரம்
0: விபத்து நேர்ந்திருக்குங்க. ECPI நோக்கி செல்லும் MCE நுழைவாயில் சென்ட்ரல் புலிவர்டுக்கு பிறகு மூன்றாம் தடத்தில், அடுத்ததாக வுட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE மண்டாய் ரோட்டுக்கு பிறகு வாகனம் பழுதாகியுள்ளது. துவாசை நோக்கி செல்லும் PIE ஸ்டீவன்ஸ் ரோட்டுக்கும் தோப்பாயுக்கும் இடைப்பட்ட பகுதியில் போக்குவரவு மெதுவடைஞ்சிருக்குங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
4: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்
0: இன்று செப்டம்பர் 9 தேதி, ஒரு அமெரிக்க டாலர் ஒரு வெள்ளி 26 காசு, ஒரு யூரோ ஒரு வெள்ளி 48 காசு, ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் ஒரு வெள்ளி 72 காசு, ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 91 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வெள்ளி 34 காசு, 100 இலங்கை ரூபாய் 35 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3 வெள்ளி 20 காசுங்க.
5: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். Joy Alukas, world's favorite jeweler.

0: மாலை ஆதி திரையிலிருந்து கார்த்திக் அனுராதா ஸ்ரீராம் கொண்டு வந்த பாடல நாம கேட்டோங்க.
1: 968 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனங்கள் பழுதாகி உள்ளன. துவாசியை நோக்கி செல்லும் AYE ஜோங்பியர் ரோட்டுக்கு பிறகு, அடுத்ததாக SLE நோக்கி செல்லும் TPE செங்காங் ஈஸ்ட் ரோட்டுக்கு பிறகும் வாகனம் பழுதாகியுள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி, தங்க பஷ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை சத்து, ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
4: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் நெஞ்ச வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்சா வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சிறைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சிறைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டென்சா காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: ஒரு செட் நிறைய சிறப்பு.

0: அனிருத் இசையில் ரெமோ திரையிலிருந்து விக்னேஷ் சிவன் அவருடைய வரிகள்ல அனிருத் கொண்டு வந்து பாடல. நாம கேட்டோங்க சற்று முன்பாக நித்யா, நான் மூன்று குறிப்புகளை வழங்கி இன்றைக்கு நான் ஒரு விலங்கினமாக மாறியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த மூன்று குறிப்புகளை மீண்டும் உங்களுக்காக நான் வழங்குறேங்க. இன்றைக்கு நான் மாறியிருக்கும் அந்த உயிரினம், முதல் குறிப்பு இதுதான். எனக்கு நான் வந்து கர்ப்பமா இருக்கும்போது நான் இல்லை அந்த விலங்கினம், சரியா? 2 வருஷம் ஆகும், சரியா? கர்ப்பம் ஆகி அந்த குட்டியை வந்து 2 வருஷமா நான் தூக்கி கொண்டு 2 வருஷம் கழிச்சு குட்டி போடுவேன், சரியா? அடுத்ததாக குட்டி போட்ட பின்னர் என்னுடைய குடும்பத்துல இருக்கிற அக்கா, அத்தை, அப்புறம் மற்ற பெண் இன விலங்குகள் எல்லாரும் வந்து எனக்கு பிரசவம் பார்ப்பாங்க, சரியா? அடுத்ததாக 3வது குறிப்பு, என்னுடைய மூளை, மனிதர்களாகிய உங்களுடைய மூளையை விட 3 மடங்கு பெரியது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதனால என்னுடைய ஞாபக சக்தி நல்ல பெரிதளவுல இருக்கோ, உணர்ச்சிகள் காட்டுறதுல வந்து நான் ஒரு வல்லவர், நல்லவர் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம மற்ற விலங்கினத்தோட, அதாவது என்னுடைய இனத்துல இருக்கிற, என்னுடைய இனம் மட்டும் இல்ல மற்ற இனத்து விலங்கினத்தோட நல்ல ஒரு நட்பா இருந்த ஒரு முறையில பழகிறது வந்து எனக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும். ஆக நான் யார் அப்படின்னு கேள்வி கேட்ட போது, இங்க விக்கி செய்தி அனுப்பி வச்சிருக்கீங்க, நான் ஒரு பசு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்புறமா திமிங்கலம் அப்படின்னு நேர் ஜானகி சொல்லியிருக்கீங்க, ஒட்டகம் அப்படின்னு நேர் கார்த்தி சொல்லியிருக்கீங்க. இவையெல்லாம் தவறான பதில்கள், இருந்தாலும் சரியான பதில குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு பட்டாளமே இருக்கிறீங்க. குமார், மாரிமுத்து, சுஃபியான், காளிதாசன், ஹுசேன், அன்பு, சந்திரன், ஜேம்ஸ் பாண்ட் கேப்ரியல், அப்புறம் நாகை கார்த்தி, ராஜ் எம்எஸ்ஆர், சாமுவல், சஃபியா, பிரியா, பிரபு, ராதகுமாரி, முத்துக்குமார், டெல்வின் டேன், சக்திவேல், ராஜேஷ், ஷாம், சக்கரவர்த்தி, ஏஞ்சலின் சரியான பதில குறிப்பிட்டிருக்கீங்க. மீண்டும் நீங்க வந்து தவறாக சொல்லியிருந்தீங்கன்னா மீண்டும் நீங்க முயற்சி செய்யலாம். பசு, அப்புறம் ஒட்டகம், திமிங்கலம், இவையெல்லாம் பெரிய விலங்குகள் தான், ஆனா மனிதர்களை விட 3 மடங்கு பெரிய மூளையெல்லாம் அதற்கு கிடையாது. ஆனா எனக்கு இருக்கு, நான் ஒரு புத்திசாலி. ஆக இவை மட்டும் குறிப்புகள் கிடையாது, என்னை பத்தி இன்னும் பல விஷயங்கள் பகிர்ந்து கொள்ளணும்னு நான் அப்படியே ஆவலா காத்துட்டு இருக்கேன். முதல்ல சரியான பதில கண்டுபிடிங்க. கண்டுபிடித்தவர்கள் யாருன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதுல முதல் நேயர்குரல் பதிவு அனுப்பியிருக்காங்க, அவங்க யாருன்னு நாம தெரிஞ்சுக்க போறோம், சரியான பதில தெரிஞ்சுக்க போறோம். அதனால வானொலி பக்கமாகவே இருங்க. மாலை 6:41 ஆயிடுச்சுங்க. வாகனங்கள் பழுதாகி உள்ளன. பிஐ நோக்கி செல்லும் BKE டர்ஃப் கிளப் அவென்யூ நுழைவாயில் அருகிலும், ECPI நோக்கி செல்லும் MCE நுழைவாயில், ECP சாங்கி எக்ஸிட் அருகிலும் வாகனங்கள் பழுதாகி உள்ளன.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி.
3: உங்களால் ஒராங் ஊத்தான் போல ஊஞ்சலாட முடியுமா? புலியை விட உறக்க கர்ஜிக்க முடியுமா? பெங்குயினை விட வேகமாக நீந்த முடியுமா? உங்கள் பிள்ளைகள் வகுப்பறைக்கு அப்பாலும் கற்க நம் சொந்த வனவிலங்கு பூங்காவில் காணப்படும் தனித்துவமான விலங்குகளை, நம் மண்டாகிய நட்சத்திரங்களை சந்தியுங்கள். கவர்ச்சிகரமான கதைகள், விறுவிறுப்பான சவால்களின் மூலம் மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு பார்க்க தயாரா? ஸ்பாட்லைட் ஸ்டார்ஸ் ஆஃப் மண்டாய் நிகழ்ச்சியை மீ வாட்சிலும் மீரகம் அக்டோ யூடியூபிலும் இலவசமாக பாருங்கள்.

அடுத்தபடி நுழைவுச் சீட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் Fit and Fun T-Shirt வழங்கப்படும். இருப்பு இருக்கும் வரை Fit and Fun 2026 Everybody News நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா காப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.

0: இன்றைக்கு ஒரு விலங்கினமாக மாறியிருக்கின்றேன். மூன்று குறிப்புகளை வழங்கியாச்சு. சரியான பதில்களை நம்ம நேயர்களும் சொல்லிட்டாங்க. மாரி ஸ்ரீனிவாசன், சந்திரசேனா, ராதாகிருஷ்ணன் நாயுடு, சோலை கருப்பையா சரியான நேரத்துல வந்து சரியான பதில குறிப்பிட்டிருக்கீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஆக நான் எந்த விலங்கினம் அப்படின்னு நான் சொல்றதுக்கு பதிலா நம்ம பரமேஸ்வரி ஹுசைன் இருவரும் குரல் பதிவு அனுப்பியிருக்காங்க. முதல்ல பரமேஸ்வரி அவங்களுடைய குரல் பதிவு கேட்கலாம்.
1: மாலை வணக்கம் நித்யா.
0: வணக்கம்.
1: கேட்ட கேள்விக்கு பதில் வந்து யானை, எலிபென்ட்
0: என்பது சரியான பதில். அடுத்ததா ஹுசைன்.
2: வணக்கம் நித்யா, ஹுசைன் பேசுறேன். நீங்க இன்னைக்கு ஒரு யானை, நீங்க யானை இல்ல, நீங்க மாறி இருக்கிற விலங்கினம் வந்து ஒரு யானை. நன்றி.
0: குறும்பு குறும்பு இருந்தாலும் சரியான பதில சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்கள். நான் இன்றைக்கு ஒரு யானையாக மாறியிருக்கின்றேன். அந்த மூன்று குறிப்புகளை தாண்டி எனக்கு பிடித்த குறிப்பு என்னன்னா, அந்த யானைகளுடைய சாணம் இருக்குது இல்லையா, இந்த சாணத்தாலதான் நம்ம உலகத்துல இந்த பூமியில பல மரங்கள் வளர்கின்றன. மனிதர்கள் நாம பல இடங்கள்ல வந்து விதைகள்லாம் விதைச்சு மரங்களை வளர்றதுக்கு பல சுற்றுச்சூழலை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கிறோம். ஆனா அதை விட பல மடங்கு இன்னும் வலுவாக மரங்கள் வளர்றதுக்கு காரணம் யானைகள். யானைகள் போடும் சாணத்தாலதான், ஏன்னா அதுல அவ்வளவு ஊட்டச்சத்து இருக்கின்றன. யானைகளோட உடம்புல எது ரொம்ப வலிமையானது அப்படின்னு கேட்டா நம்ம கால்கள், வால் அப்படின்லாம் சொல்றது உண்டு. ஆனா அவங்களுடைய தந்தத்துல தான் அதிகமான வலிமை இருக்கிறது. ஏன்னா தந்தத்துல மட்டும் 40,000ல இருந்து 100,000 வரைக்கும் தசைகள் அங்க மட்டும் இருக்குதுங்க. இதுல சிறப்பு என்னன்னா, ஒரு யானைகள் கூட்டமாக செல்லுதுன்னா அந்த யானைகளை வழி நடத்துவது அந்த யானைகள் குடும்பத்துல இருக்கிற குடும்ப தலைவி, அதாவது ஆங்கிலத்துல மெட்ரியாக் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு யானை கூட்டத்துக்கும் ஒரு குடும்ப தலைவி இருப்பாங்க. அவங்க எழுந்திருச்சு நடக்க ஆரம்பிக்கும் போதுதான் மற்ற யானைகள்லாம் எழுந்திருச்சு அவங்க பின்னாலேயே பின்தொடர்ந்து வருமா. அவங்களோட இறுதி மூச்சு வர அந்த யானை கூட்டத்துக்கு அவங்க தான் தலைவி. அப்படின்னா இறுதி வரைக்கும் அந்த கூட்டத்தை பாதுகாக்கிறது அவங்களுடைய தலையாய கடமையாக இருக்கும். யானைகள் கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு தெரியுமாங்க, அது ரொம்ப பெரிய உடல் கொண்டது, வலிமை கொண்டது. எந்த விலங்கு பக்கத்துல போய் நின்னாலும் பயந்து ஓடும் அந்த மாதிரி இல்லையா. ஆனா அது கொஞ்சம் கூட காட்டாம ஆண் உண்டு, தன்னுடைய வேலை உண்டு, தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப ஆர்ப்பாட்டம் செய்யாம அது பாட்டுக்கு இருக்குது பாத்தீங்களா. அந்த அமைதி தாங்க அவ்வளவு அழகானது அந்த யானை கிட்ட இருந்து. ஆனா சீண்டு நீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அவ்வளவுதான் கும்கி ஆட்டம்.

0: இத்தகவலை வழங்கியோர்.
1: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய், சுத்தமானது, நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.

0: வணக்கம். இரவு மணி 7, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் வாசிப்பது ஹர்னிதா. மோசடிகளை கையாள காவல்துறைக்கு அதிக அதிகாரம் கிடைக்க வருகிறது. அதற்கான சட்ட மசோதா இன்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி அதிகாரிகள் சந்தேகத்துக்குரிய மோசடி கணக்குகளை முடக்குமாறு உத்தரவிட முடியும். வங்கிகளும் தொலைத்தொடர்பு நிறுவனங்களும் அதை பின்பற்ற வேண்டியிருக்கும். அப்பாவிகளின் வங்கிக் கணக்குகள் தவறுதலாக முடக்கப்பட்டால் என்ன நடக்கும் என்றும் மன்றத்தில் கேட்கப்பட்டது. அதுபோன்ற சந்தர்ப்பங்களில் அவசர தேவைக்கு போதுமான நிதி இருப்பது உறுதி செய்யப்படும் என்று அரசாங்கம் கூறியது. சிங்கப்பூரில் பிள்ளைகளை பாதுகாக்க கூடுதல் நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம். இணைய விளையாட்டு தளங்கள், செயற்கை நுண்ணறிவு உரையாடல் கருவிகள் ஆகியவற்றில் கட்டுப்பாடுகள் பரிசீலிக்கப்படுவதாக தகவல் மின்னிலக்க மேம்பாட்டு துணை அமைச்சர் ரஹாயு மசாம் கூறினார். தற்போது சமூக ஊடக தளங்கள், செயலிகள் ஆகியவற்றுக்கு மட்டுமே கட்டுப்பாடு இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுட்டினர். நாடாளுமன்றத்தில் பிள்ளை துன்புறுத்தல் குறித்தும் பேசப்பட்டது. அண்மையில் தனியார் பள்ளியில் பிள்ளை துன்புறுத்தல் சம்பவம் நடந்ததாக சந்தேகிக்கப்படுகிறது. பிள்ளைகள் இருக்கும் இடத்தில் வேலைக்கு வருபவரிடம் இனி அதிக சோதனைகள் நடத்தப்படலாம். அரசாங்கம் அதை பரிசீலிப்பதாக மூத்த சமுதாய குடும்ப மேம்பாட்டு துணை அமைச்சர் கோபேமிங் கூறினார். சிங்கப்பூர் வெள்ளிக்கு எதிராக மலேசிய ரிங்கிட் 10 மாதம் இல்லாத அளவுக்கு சரிந்திருக்கிறது. இன்று மாலை 5 மணி நிலவரப்படி ஒரு சிங்கப்பூர் வெள்ளியின் மதிப்பு சுமார் 3 ரிங்கிட் 22 காசு. நவம்பருக்கு பிறகு பெரிய சரிவு. மலேசிய பங்குச்சந்தையிலிருந்து வெளிநாட்டு முதலீடுகள் தொடர்ந்து வெளியேறுவது இதற்கு முக்கிய காரணம் என்று ப்ளூம்பர்க் செய்தி சொல்கிறது. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இம்மாதம் இதுவரை சுமார் 120 மில்லியன் டாலர் மதிப்புள்ள மலேசிய பங்குகளை விற்றுள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த மாதம் அது சுமார் 490 மில்லியன் டாலராக இருந்தது. தேசிய சேவை தொடர்பில் வேலையிடத்தில் பாகுபாட்டை சந்தித்ததாக 3 புகார்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக மனிதவள துணையமைச்சர் ஃபு சிசியாங் கூறியிருக்கிறார். புகார்கள் கடந்த 2 ஆண்டில் பதிவானதாக அவர் நாடாளுமன்றத்தில் சொன்னார். தற்காப்பு அமைச்சு இதுவரை சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கவில்லை. அது முதலாளிகளிடம் பேசி தீர்வு கண்டதாக திரு ஃபு கூறினார். தேவைப்பட்டால் சட்டத்தை கடுமையாக்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றார் அவர். இனி மேலும் சில நாடாளுமன்ற செய்திகள். சிங்கப்பூரில் பால் மாவின் விலை அதிகரித்திருக்கிறது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இவ்வாண்டின் முற்பாதியில் விலை கூடியிருப்பதாக வர்த்தக தொழில் துணையமைச்சர் ஃபு கூறினார். விலை சுமார் 3 விழுக்காடு கூடியது. உலகில் புரதச்சத்து போக்குவரத்து விலை அதிகரித்ததன் தாக்கம் அது என்றார் திரு ஃபு. பால் மாவு கட்டுப்படியான விலையில் இருப்பதை அரசாங்கம் உறுதி செய்யும் என்று அவர் சொன்னார். இன்னும் பல இடங்களிலிருந்து பால் மாவை தருவிப்பது ஒரு வழி என்றார் அவர். சமூக பராமரிப்பு வீடுகளுக்கான தேவை குறைந்திருப்பதாக சுகாதார மூத்த துணை அமைச்சர் டான்கெர் ஹாவ் கூறியிருக்கிறார். மூத்தோருக்கு அதிகமான தெரிவுகள் இப்போது இருப்பது ஒரு காரணம் என்று அவர் சொன்னார். இடம், விலை, வசதிகள் ஆகியவற்றை வைத்து வீடுகளின் தேவை மாறுவதை திரு டான் சுட்டினார். சமூக பராமரிப்பு வீடுகளில் மூத்தோருக்கு ஏற்ற வசதிகள் இடம்பெறுகின்றன. மூத்தோரை கவனிக்கும் சேவைகளும் அங்கு வழங்கப்படுகின்றன. மெடிசேஃப் பயன்படுத்தலாமா என்ற கேள்விக்கு திரு டான் அதை கவனமாக பரிசீலிக்க வேண்டும் என்றார். மனிதவள அமைச்சு அனைத்து ஊழியர்களுக்கும் மின்னிலக்க சம்பள முறையை கட்டாயமாக்குவது குறித்து பரிசீலனை செய்கிறது. வெளிநாட்டு ஊழியர்களும் அதில் அடங்குவர். ரொக்கமாக சம்பளம் பெறுவதன் தொடர்பிலான புகார்களின் விகிதம் கடந்த சில ஆண்டுகளில் அதிகரித்ததைத் தொடர்ந்து அமைச்சு அது பற்றி பரிசீலிக்கிறது. 2023 ஆண்டில் சுமார் 28 விழுக்காட்டு புகார்கள் பதிவாகின. அது கடந்த ஆண்டு 36 விழுக்காட்டுக்கு அதிகரித்தது. மின்னிலக்க முறையில் சம்பளம் வழங்குவதால் தகவல்களை முறையாக ஆவணப்படுத்தி வைக்க முடியும் என்று தற்காலிக மனிதவள அமைச்சர் ஜாஸ்மின் லாவ் நாடாளுமன்றத்தில் கூறினார். பிறகு சம்பளம் பற்றிய சர்ச்சை எழுவதையும் தடுக்கலாம் என்றார் அவர். சிங்கப்பூரில் புகை மூட்ட நிலவரத்தால் பாலர் பள்ளிகளை தற்காலிகமாக மூடுவதற்கான தேவை இருக்கிறதா என்பதை அதிகாரிகள் ஆராய்கின்றனர். பாலர் பருவ மேம்பாட்டு அமைப்பும் புகை மூட்ட பணிக்குழுவும் பாலர் பள்ளிகளில் புகை மூட்ட நிர்வாக நடவடிக்கைகளை முடுக்கிவிட வேண்டுமா என்பதையும் பார்க்கின்றன. காற்றுத்தர குறியீடு அதிகமாக இருந்தால் கூடுதல் நடவடிக்கைகளை பாலர் பள்ளிகள் எடுக்க வேண்டும் என்று சமுதாய குடும்ப மேம்பாட்டு அமைச்சு கூறியது. குறியீடு 100 மேல் பதிவானால் வெளிப்புற நடவடிக்கைகள் குறைக்கப்படும். 200 மேல் பதிவானால் வெளிப்புற நடவடிக்கைகள் முற்றிலும் நிறுத்தப்படும்.
1: சொல்லும் பொருளும் பிரான்ச்

0: கிளை. வெளிநாடுகளில் கிளை திறக்க விரும்பும் நிறுவனங்களுக்கு அரசாங்க மானிய திட்டங்கள் கை கொடுத்து உதவுகின்றன. பிரான்ச் கிளை.
1: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. நீங்கள் இதுவரை கேட்ட செய்திகளை தொகுத்தவர் பிரியங்கா பன்னீர்செல்வம். அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: ஜி பீட் ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரெங்கன் ரோட், சிங்கப்பூர். 7 மணி செய்திக்கு பிறகு மீண்டும் இணையறோம் டீ கடை நிகழ்ச்சியில. சற்று முன்பாக 1-2-3 அங்கத்துல யானை பற்றிய பல குறிப்புகளை நித்யா நான் வழங்கியிருந்தேன். சரியாக பதிலையும் நேர்கள் நீங்க சொல்லியிருந்தீங்க. அதுல நித்யா நான் ஒரு குறிப்பு சொல்லியிருந்தேன், யானையுடைய தும்பிக்கை அப்படின்னு சொல்ல வேண்டிய நான் தந்தம் அப்படின்னு தவறுதலாக சொல்லிவிட்டேன், மன்னிச்சிருங்க. ஆக யானையுடைய தும்பிக்கையில 40,000-100,000 வரைக்கும் தசைகள் இருக்கின்றன, அதுதான் உண்மை. சரியாக சொன்ன நேர்கள் அனைவருக்குமே நன்றிங்க. சரிங்க, இனிமே காத்திருக்கும் பாடல்களின் முன்னோட்டம் லேசா இது உங்களுக்காக. அதே நேரம் அதே இடம் திரையில இருந்து பிரேம்ஜி அமரன் அவருடைய இசையில பாடல் காத்துட்டு இருக்கு. இளையராஜாவின் இசையில் 80களில் வெளிவந்த இந்த பாடல் காத்துட்டு
2: இருக்கு.
1: தேவதை கண்டியின் திரையில இருந்தும் பாடல் காத்திருப்பதால நீங்க வானொலி பக்கமாகவே இருக்கணும், தொடர்ந்து கேளுங்க. இது டீ கடை. 7 மணி செய்திக்கு பிறகு மீண்டும் இணையறோம் டீ கடை நிகழ்ச்சியில. சற்று முன்பாக 1-2-3 அங்கத்துல யானை பற்றிய பல குறிப்புகளை நித்யா நான் வழங்கியிருந்தேன். சரியாக பதிலையும் நேர்கள் நீங்க சொல்லியிருந்தீங்க. அதுல நித்யா நான் ஒரு குறிப்பு சொல்லியிருந்தேன், யானையுடைய தும்பிக்கை அப்படின்னு சொல்ல வேண்டிய நான் தந்தம் அப்படின்னு தவறுதலாக சொல்லிவிட்டேன், மன்னிச்சிருங்க. ஆக யானையுடைய தும்பிக்கையில 40,000-100,000 வரைக்கும் தசைகள் இருக்கின்றன, அதுதான் உண்மை. சரியாக சொன்ன நேர்கள் அனைவருக்குமே நன்றிங்க. சரிங்க, இனிமே காத்திருக்கும் பாடல்களின் முன்னோட்டம் லேசா இது உங்களுக்காக. அதே நேரம் அதே இடம் திரையில இருந்து பிரேம்ஜி அமரன் அவருடைய இசையில பாடல் காத்துட்டு
2: இருக்கு.
1: இளையராஜாவின் இசையில் 80களில் வெளிவந்த இந்த பாடல் காத்துட்டு
2: இருக்கு.
1: தேவதை கண்டியின் திரையில இருந்தும் பாடல் காத்திருப்பதால நீங்க வானொலி பக்கமாகவே இருக்கணும், தொடர்ந்து கேளுங்க. இது டீ கடை.
3: தினசரி செலவு அதிகரிச்சுக்கிட்டே போகுது.
4: சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடுங்கிறதால உலக நடப்புகள் நம்மள பல விதங்கள்ல பாதிக்கலாம். ஆனா நல்ல வேளையா அதை சமாளிக்க அரசாங்கம் நமக்கு துணையா இருக்கு.
3: பட்ஜெட் 2026 வாழ்க்கை செலவின சிறப்பு தொகை வர இருப்பதா கேள்விப்பட்டேன்.
4: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரத்தை கருத்துல கொண்டு ஆதரவு வழங்கும் வகையில ஏப்ரல் மாதத்துல இது மேம்படுத்தப்பட்டுச்சு. தகுதியுள்ள சிங்கப்பூர்களுக்கு இந்த மாதம் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை கிடைக்கும். இது முன்பு இருந்த 200 வெள்ளி முதல் 400 வெள்ளி வரையிலான தொகையை விட அதிகம்.
3: நல்லதுதான், இதுக்கு நாம விண்ணப்பிக்கணுமா?
4: தேவையே இல்ல, நீங்க தகுதி பெறுபவரா இருந்தா உடனே கிடைக்கும். தொகை கிடைப்பதற்கு முன்னாடியோ கிடைச்ச பிறகோ குறுஞ்செய்தி மூலம் நமக்கு தகவல் தெரிவிக்கப்படும்.
5: செப்டம்பர் 9 முதல் 2.4 மில்லியன் சிங்கப்பூரர்களுக்கும் அதிகமானோர் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை செலவின சிறப்பு தொகையை பெறுவர். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/special-payment.
6: ஹட்சன் பன்னீர சுவைத்து பாருங்க, இவ்ளோ மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
7: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிதலும் இல்ல. ஹட்சன் தயிர்.
1: பெண்களே எங்க இருக்கீங்க? 30 வயதை கடந்துட்டீங்களா? அப்ப அடுத்து வரும் குறிப்பு உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதுங்க. 30 வயது ஆன பின்னர் நம்மளுடைய உடலுக்கு என்ன ஆகும்னா, குறிப்பாக எலும்புகள் ஒவ்வொரு வருஷமும் 1 விழுக்காடு போன் மேஸ் குறையும். எலும்பு நிறை அப்படின்னு சொல்லுவோம், அது 1 விழுக்காடு ஒவ்வொரு வருஷம் குறைஞ்சுகிட்டே வரும். நம்மள நல்லா நடக்க வைக்கிறதுக்கும் சில உடற்பயிற்சி செய்யறதுக்கும் போன் மேஸ் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது குறையாம இருக்கிறதுக்கு ஊட்டச்சத்து நிபுணர்கள் ராகி சாப்பிட சொல்றாங்க. அதுவும் 1 வாரம் 3-4 முறை ராகி சாப்பிட்டா அது உங்களுடைய எலும்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நாளும் பால் அல்லது தயிர் சாப்பிட சொல்றாங்க. உங்களுடைய உணவுல 1 மேஜை கரண்டி அளவு செசமி சீட்ஸ் இவைகளை சேர்த்துக் கொள்ளுங்க. டோஃபு சாய் இவைகளை 100 கிராம்ஸ் ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டுட்டு வாங்க. வாரத்துல 3 முறை நல்ல பச்சை காய்கறிகளை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக 30 வயதை கடந்த பின்னர் நம்மளுடைய தோல் சர்மத்துல அந்த கோலஜன் அளவு குறைய ஆரம்பிக்கும். இந்த கோலஜன் குறையறதுனால நம்மளுடைய முகத்துல அந்த க்ளோ சொல்லுவாங்க இல்லையா, அந்த பொலிவு குறைய ஆரம்பிக்கும். இதை தடுக்க இருக்கிறதுக்கு நீங்க ஒவ்வொரு நாளும் முட்டை சாப்பிட வேண்டும், புரதச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட வேண்டும், பாதாம் இவைகளை ஒரு 6-8 பாதாம்கள் ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு வாங்க, 300 கிராம்ஸ் அளவில் உள்ள காய்கறிகளை நீங்க தவறாம சாப்பிடணும், கிரீன் டீ நிறைய குடிக்க சொல்றாங்க. எனக்கு 50 வயது கடந்துருச்சு நித்தி, 60 வயது கடந்துருச்சு, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லாதீங்க. வயது என்பது ஒரு எண் மட்டும்தான். நீங்க இளமையா இருக்கிறதுக்கு உங்களுடைய ஆரோக்கியம் தான் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். அந்த ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்குங்க, மேம்படுத்திக் கொள்ளுங்க. நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தாங்க.

0: ஹரிச்சரன் ஹரிணி கொண்டு வந்த அந்த இதமான பாடலை நாம கேட்டோங்க.
1: போக்குவரத்து நிலவரம்
0: 7:22 ஆயிடுச்சு. விபத்து நேர்ந்திருக்கு. ECPI நோக்கி செல்லும் MCE நுழைவாயில் சென்ட்ரல் புலிவாட்டுக்கு பிறகு 3 தடத்தில், அடுத்ததாக MCE நோக்கி செல்லும் AYE ஜலான் புன்லேக்கு பிறகு 3 தடத்தில் வாகனம் பழுதாகியுள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
4: மீனா, எனக்கு ஒரு வழக்கறிஞரின் உதவி தேவை. உனக்கு நல்ல சட்ட நிறுவனம் ஏதாவது தெரியுமா?
5: விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
4: ஆமா, விக்டரி லா சேம்பர்ஸ் LLC
5: நம்பகமான சட்ட சேவை கொடுக்கறாங்க. வழக்கறிஞர் வித்யா நம்ம தேவைய அறிஞ்சு சிறப்பான சட்ட அறிவுரைய தமிழ்ல தெளிவா கொடுக்கறாங்க. உயிலையும் அவங்கதான் எழுதுனாங்க.
6: விபத்து இழப்பீடு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் போன்ற பல்வேறு சட்ட சேவைகளும் நியாயமான விலையில். இன்றை அழையுங்கள் விக்டரி லா சேம்பர்ஸ் LLC 8921-5363.
7: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
8: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
9: அதிசய உலகம்
10: ஒரு பாட்டு, காதல் போட்டது அதை கேட்டு
9: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
10: கொஞ்சம்
9: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும்.

0: வேண்டும், கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: டீ கடை நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க. TMI ஜுவல்லர்ஸ் வழங்கும் தங்க விலையை மீண்டும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 22 கேரட் தங்கம் கிராமுக்கு இப்போது 173 வெள்ளி 90 காசு. மீண்டும் சொல்றோம், 173 வெள்ளி 90 காசுங்க.
2: இவ்வங்கத்திற்கு ஆதரவு TMY ஜுவல்லர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.

0: தேவதை கண்டியின் திரையிலிருந்து ஹரிஷ் ராகவேந்திரா, அனுராதா ஸ்ரீராம், கங்கா குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. சிங்கப்பூர்ல பல இடங்கள் இப்போது மூடப்பட்டு புது புது கட்டிடங்கள்ல திறக்க போறாங்க, கட்டிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில உங்களுக்காக ஒரு தகவல் காத்துட்டு இருக்கு. அது இன்னும் கொஞ்ச நேரத்துல வானொலி பக்கமாகவே இருங்க.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனம் பழுதாகியுள்ளது. MCEA நோக்கி செல்லும் AYE ஜலான் முன்லேக்கு பிறகு மூன்றாம் தடத்தில்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி.
4: புதிய சாம்சங் கேலக்சி ஜி கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: ஸ்டார்ஹப், we got you.
6: சொல்லுங்கள் ராஜமாதா.
7: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
6: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
7: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
6: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
7: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
6: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
7: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நித்யா விமலா படைக்கும் டீ கடை.
0: சிங்கப்பூர்ல தொடர்ச்சியாக உங்களுக்காக புதிய சேவைகள், புதிய கட்டிடங்கள், புதிய வசதிகள், சுற்றுலா தளங்கள் அப்படின்னு கட்டி கொண்டு வராங்க. பொங்கல் வட்டாரத்துல அப்படி போன்ற பல இடங்கள் இருக்கின்றன. அந்த வட்டாரத்துல நீங்க இருந்தீங்கன்னா பொங்கல் கண்டெய்னர் பார்க் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போது அந்த இடத்துக்கு நாம டாடா பாய் பாய் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. 10 வருஷமாக இந்த பொங்கல் கண்டெய்னர் பார்க் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த இடத்துல பல விதமான உணவகங்கள் வெளிப்புறத்துல அமைக்கப்பட்டிருக்கின்றன. அல்ஃப்ரெஸ்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஆங்கிலத்துல, அந்த மாதிரி வெளிப்புறத்துல உட்கார்ந்து உண்பதற்கான ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை பொங்கல் கண்டெய்னர் பார்க் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இன்னும் சில வாரங்கள்ல, ஏன் தினங்கள்ல அந்த இடத்தை மூடிவிட்டு புதிய வீட்டு மனைகளை கட்டப்போகிறதாக செய்தி வந்திருக்கிறது. ஆக பொங்கல் கண்டெய்னர் பார்க்கு சென்றதே இல்லையா? இல்ல, ஏற்கனவே நான் சென்றிருக்கேன், எனக்கு அந்த அனுபவம் ரொம்ப பிடிக்கும். அந்த இடத்தை மூடுறதுக்கு முன்பாக நம்ம ஒரு தடவை போயிட்டு வரலாமே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க செல்ல வேண்டியது 50 பொங்கல் ஈஸ்ட். இந்த வட்டாரத்துக்கு நீங்க சென்றீங்கன்னா பொங்கல் கண்டெய்னர் பார்க் போகலாம். நீங்க பொது போக்குவரத்து எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க ரிவரா எல்ஆர்டி ஸ்டேஷன் எக்ஸிட் பி ல இறங்கி பொங்கோலில் இருக்கும் தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து 3:83 or 3:85 இந்த பேருந்துகள்ல நீங்க எடுத்தீங்கன்னா நேரா பொங்கல் கண்டெய்னர் பார்க்கு நீங்க செல்லலாம். அங்க இருக்கும் வெளிப்புறத்துல அமைக்கப்பட்ட உணவகங்களுக்கு சென்று நீங்க சாப்பிட்டு மகிழலாங்க. ஞாபகம் இருக்கட்டும், இதுதான் உங்களுடைய இறுதி வாய்ப்பு.

அதற்குண்டான ஒரு உறுதியை கொடுத்திருக்காங்க. நவம்பர் 10ஆம் தேதி அனிருத் ரவிச்சந்தருக்கும் காவ்யா மாறனுக்கும் திருமணம் ஆக போகுது. அதுவும் கிரீஸ்ல அவங்க இருவருமே திருமணம் செஞ்சுக்க போறாங்க அப்படின்னும் செய்திகள் வந்திருக்கின்றன. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல, நவம்பர் 10ஆம் தேதி தான் நமக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன் அனிருத், நம்ம சமூக வலைத்தளத்துல பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலா உங்களுடைய திருமணத்துக்கு எங்களை அழைச்சாதான் என்ன? ஒரு கல்யாண விருந்து சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு.

0: இந்த திரை தகவல உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.
1: இஷாராவின் 99 சிறப்பு விற்பனை செப்டம்பர் 1 முதல் 13 வரை. பலவிதமான தங்கநகைகளுக்கு செய்கூலி முற்றிலும் கிடையாது. மற்ற அனைத்து தங்கநகைகளுக்கு செய்கூலியில் 50% தள்ளுபடி. வைர நகைகளுக்கும் 30% வரை தள்ளுபடி. பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்கூலி இல்லாமலும் வாங்கலாம். இந்த சிறப்பு சலுகைகள் இன்று முதல் செப்டம்பர் 13 வரை மட்டுமே. பலவிதமான தங்கநகைகளுக்கு செய்கூலி முற்றிலும் கிடையாது. இஷாராவின் 99 சிறப்பு விற்பனையை தவறவிடாதீங்க.

0: சுவையாக சமைக்க
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லங்க, பெரும்பாலும் பெரியவங்களுக்கும் பொரியல்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா பல நேரங்கள்ல இந்த மாதிரி பொரியல்ல அதிகமான எண்ணெய் இருக்கும் போது எப்படி இதை சாப்பிடுது அப்படின்னு ஒரு குழப்பம் ஏற்படலாம். அதுக்கு உங்களுக்கு தேவை உப்பு.
2: உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு.
0: பொரியலுக்கும் எண்ணெய்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா? எந்த உணவை பொரிக்கிறதா இருந்தாலும் சூடான எண்ணெயில கொஞ்சம் உப்பு தூவி அதன் பிறகு அந்த உணவை நீங்க பொரிச்சீங்கன்னா அதுல எண்ணெய் கோர்க்காது. அப்படி பொரிக்கும் போது பொரியலோட நேரம் அழகா இருக்க கொஞ்சம் மஞ்சள் தூளை சேர்த்து பொரிச்சீங்கன்னா பொரியல் சாப்பிடுறதுக்கு மட்டும் இல்ல கண்ணுக்கும் அழகா இருக்கும்.
3: ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ், பூ போல மென்மையான இட்லி, சுட சுட மொறுவலான தோசை. ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ், ஆரோக்கியமான காலை உணவு நொடியில் தயார்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டீ கடை நிகழ்ச்சி. வானிலை எப்படி இருக்குன்னு இன்னும் தெரிஞ்சுக்கலாங்க. இன்றைக்கு மேக மூட்டமாக இருக்கும், ஆனா நாளைக்கு மதிய பொழுதுல இடியுடன் கூடிய மழை அப்படின்னு முன்னறிச்சிருக்காங்க. உங்களுடைய பயணத்தை பார்த்து திட்டமிடுங்க. வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸுக்கும் 34 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டு இருக்கும்.
3: வானிலை நிலவரம் ஆதரவு
0: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னிராய்ஸ்.
5: மதுரையோட மனமும் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
0: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
6: வணக்கம், நேர்காணலுக்கு வந்ததற்கு நன்றி. செயற்கை நுண்ணறிவு செயல்முறைகள் நிறைந்த வேலை இடத்திற்கு உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்றீங்க?
0: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்று வரேன். அவங்களுடைய பயிற்சி வகுப்புகள் நடைமுறை செயற்கை நுண்ணறிவு திறன்கள்ல கவனம் செலுத்துது. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவு.
6: வேலை இடத்துல உங்களுக்கு எப்படி உதவுறது?
0: தினசரி வேலை பணிகளை தானியக்கமாக்குவது எப்படி என்பது நேரடி பயிற்சிகள் மூலம் அறியலாம். வாழ்க்கை தொழில் மாற்றம் மேற்கொள்பவரோ திறனை மேம்படுத்துபவரோ உங்க குழுவுக்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம்.
6: செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
0: மாலை 4 மணி முதல் 28 மணி வரை டீ கடை ஆதரவு.

0: வரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: டீ கடை நிகழ்ச்சியில இன்றைக்கு அயோவா அமெரிக்கால நடந்த ஒரு செய்தியோட நம்ம தொடங்கியிருந்தோம் நிகழ்ச்சிய. அங்கு பணிபுரியும் காட்னி ஹோம்ஸ் என்பவர், இவர் ஒரு முடி திருத்துபவர். தன்னுடைய கடைக்கு வர சிறுவர்கள் அவங்க இலவசமாக முடி திருத்தும் சேவையை பெற்றுக்கொள்ளணும், அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா கையோட ஒரு புத்தகம் எடுத்துட்டு வர வேண்டும். ஹோம்ஸ் அந்த சிறார்களுக்கு முடி திருத்தும் போது சிறுவர்கள் அந்த புத்தகத்தை நல்ல உறக்க வாசிச்சா அவங்களுக்கு முடி திருத்தும் சேவை இலவசமாக வழங்குவேன் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு முயற்சி ஆரம்பிச்சிருக்காரு. இது பல நாடுகள்ல பல நகரங்களை தொடர்ந்து பின்பற்றி வராங்க. அருமையான ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லலாம். 5 மணிக்கு மேல இன்றைக்கு உங்களுடைய பெற்றோர், நீங்க சின்ன வயசுல இந்த ஒரு உத்தியோகத்துல வேலை செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கனவு இருந்திருக்கும், அந்த கனவை நீங்க நிறைவேற்றினீங்களா? அவங்க ஆசைப்பட்ட துறையில நீங்க வேலை செய்யறீங்களா? அல்லது உங்களுக்குன்னு ஒரு கனவு இருந்தது, அவங்களோட பேச்சை நான் கேட்கல, அந்த துறையில தான் நம்ம வேலை செய்யறீங்களா அப்படின்னு 1, 2, 3 அங்கத்துல இன்றைக்கு 3 குறிப்புகளை வழங்கி கும்கி யானையாக நான் மாறினேன். நேர்கள், நீங்களோ ரொம்ப கெட்டிகாரத்தனமா கண்டுபிடிச்சிட்டீங்க நான் யாருன்னு. சற்று முன்பாக பொங்கல் வட்டாரத்துல புகழ் பெற்ற பொங்கல் கண்டெய்னர் பார்க் இதை மூட போறாங்க, அது ஒரு நிறைவடையுது அப்படிங்கிற ஒரு துக்கமான செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பல பேர் அங்க சென்றிருப்பீங்க. அந்த இடத்தை இப்போது மூடி புதிய வீட்டு மனைகளை கட்ட போறாங்க அப்படிங்கிற தகவலை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அனிருத்துக்கு கல்யாணம் கோ அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷமான செய்தியோட நானும் டீ கடை நிகழ்ச்சிய நிறைவு செய்கிறேன். கடை மூட வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளைக்கு மாலை 4 மணிக்கு மீண்டும் உங்களை நான் டீ கடையில சந்திக்க வந்து விடுவேன். இன்றைக்கு நம்ம அமெரிக்கால டீ கடையை கொண்டு வந்து நடத்தியிருந்தோம். நாளைக்கு எங்கிருந்து ஆரம்பிக்க போறோம் தெரிஞ்சுக்கணும்னா டீ கடை நிகழ்ச்சியை கேட்க தவறாதீங்க. இப்போது டாடா பாபாய் சொல்லி விடைபெறுகிறேன். உங்கள் ரவுடி பிபி நித்யா. நாளைக்கு சந்திப்போம்.

0: வணக்கம். இரவு மணி 8, மீடியகோப் ஒலி 968. செய்திகள் வாசிப்பது தமிழவேல். மோசடிகளை கையாள காவல்துறைக்கு அதிக அதிகாரம் கிடைக்கவிருக்கிறது. அதற்கான சட்ட மசோதா இன்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி அதிகாரிகள் சந்தேகத்துக்குரிய மோசடி கணக்குகளை முடக்குமாறு உத்தரவிட முடியும். வங்கிகளும் தொலைத்தொடர்பு நிறுவனங்களும் அதை பின்பற்ற வேண்டியிருக்கும். அப்பாவிகளின் வங்கிக் கணக்குகள் தவறுதலாக முடக்கப்பட்டால் என்ன நடக்கும் என்றும் மன்றத்தில் கேட்கப்பட்டது. அதுபோன்ற சந்தர்ப்பங்களில் அவசர தேவைக்கு போதுமான நிதி இருப்பது உறுதி செய்யப்படும் என்று அரசாங்கம் கூறியது. சிங்கப்பூரில் பிள்ளைகளை பாதுகாக்க கூடுதல் நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம். இணைய விளையாட்டுத் தளங்கள், செயற்கை நுண்ணறிவு உரையாடல் கருவிகள் ஆகியவற்றில் கட்டுப்பாடுகள் பரிசீலிக்கப்படுவதாக தகவல் மின்னிலக்க மேம்பாட்டு துணை அமைச்சர் ரஹாயு மகசாம் கூறினார். தற்போது சமூக ஊடக தளங்கள், செயலிகள் ஆகியவற்றுக்கு மட்டுமே கட்டுப்பாடு இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுட்டினர். நாடாளுமன்றத்தில் பிள்ளை துன்புறுத்தல் குறித்தும் பேசப்பட்டது. அண்மையில் தனியார் பள்ளியில் பிள்ளை துன்புறுத்தல் சம்பவம் நடந்ததாக சந்தேகிக்கப்படுகிறது. பிள்ளைகள் இருக்கும் இடத்தில் வேலைக்கு வருபவரிடம் இனி அதிக சோதனைகள் நடத்தப்படலாம். அரசாங்கம் அதை பரிசீலிப்பதாக மூத்த சமுதாய குடும்ப மேம்பாட்டு துணை அமைச்சர் கோபேமிங் கூறினார். சிங்கப்பூரில் சுகாதார சட்டங்களை அமல்படுத்த அறிவியல் சுகாதார ஆணையம் அதிக அதிகாரம் பெறவிருக்கிறது. நாடாளுமன்றம் அதற்கான மசோதாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. உரிமம் வழங்குவது, சோதனை நடத்துவது, அமலாக்க நடவடிக்கையில் ஈடுபடுவது முதலியவற்றில் ஆணையத்துக்கு கூடுதல் அதிகாரம் கிடைக்கும். சுகாதார பராமரிப்பு பொருட்கள், சேவைகள், தகவல்கள் ஆகியவற்றின் நிர்வாகத்தை ஒரே அமைப்பின் கீழ் கொண்டுவர அது உதவும். சிங்கப்பூர் வெள்ளிக்கு எதிராக மலேசிய ரிங்கிட் 10 மாதம் இல்லாத அளவுக்கு சரிந்திருக்கிறது. இன்று மாலை 5 மணி நிலவரப்படி ஒரு சிங்கப்பூர் வெள்ளியின் மதிப்பு சுமார் 3 ரிங்கிட் 22 காசு. நவம்பருக்கு பிறகு பெரிய சரிவு. மலேசிய பங்கு சந்தையிலிருந்து வெளிநாட்டு முதலீடுகள் தொடர்ந்து வெளியேறுவது இதற்கு முக்கிய காரணம் என்று புளூம்பர்க் செய்தி சொல்கிறது. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இம்மாதம் இதுவரை சுமார் $120 மில்லியன் மதிப்புள்ள மலேசிய பங்குகளை விற்றுள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த மாதம் அது சுமார் $490 மில்லியனாக இருந்தது. தேசிய சேவை தொடர்பில் வேலையிடத்தில் பாகுபாட்டை சந்தித்ததாக 3 புகார்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக மனிதவள துணை அமைச்சர் ஃபு கெஸியாங் கூறியிருக்கிறார். புகார்கள் கடந்த ஈராண்டில் பதிவானதாக அவர் நாடாளுமன்றத்தில் சொன்னார். தற்காப்பு அமைச்சு இதுவரை சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கவில்லை. அது முதலாளிகளிடம் பேசி தீர்வு கண்டதாக திரு ஃபு கூறினார். தேவைப்பட்டால் சட்டத்தை கடுமையாக்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றார் அவர். இனி மேலும் சில நாடாளுமன்ற செய்திகள். சிங்கப்பூரில் பால் மாவின் விலை அதிகரித்திருக்கிறது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இவ்வாண்டின் முற்பாதையில் விலை கூடியிருப்பதாக வர்த்தக தொழில் துணை அமைச்சர் ஃபு கூறினார். விலை சுமார் 3 விழுக்காடு கூடியது. உலகில் புரதச்சத்து போக்குவரத்து விலை அதிகரித்ததன் தாக்கம் அது என்றார் திரு ஃபு. பால் மாவு கட்டுப்படியான விலையில் இருப்பதை அரசாங்கம் உறுதி செய்யும் என்று அவர் சொன்னார். இன்னும் பல இடங்களிலிருந்து பால் மாவை தருவிப்பது ஒரு வழி என்றார் அவர். முயிஸ் எனும் சிங்கப்பூர் இஸ்லாமிய சமயமன்றம் சமயக்கல்விக்கு செயற்கை நுண்ணறிவும் இணையதளங்களும் துணை புரியலாம் என்று கூறியிருக்கிறது. எனினும் முதன்மை வளமாக அவற்றை பயன்படுத்தக்கூடாது என்று மன்றம் வலியுறுத்தியது. இணையத்தில் தீவிரவாத சித்தாந்தத்தால் ஈர்க்கப்படும் அபாயமும் பொய்யான போதனைகளும் இருப்பதை அது சுட்டியது. குறிப்பாக சிக்கலான விவகாரங்களில் இணையத்தை சார்ந்திருக்கக்கூடாது என்று மன்றம் சொன்னது. கரியமில வாயு வெளியேற்றத்தை கணக்கிட்டு உறுதிப்படுத்தும் திறனை சிங்கப்பூர் மேம்படுத்துகிறது. இதற்காக 30 மில்லியன் வெள்ளி செலவில் புதிய கரியமில வாயு குறைப்பு நிலையம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. TUV SUD எனும் ஜெர்மானிய குழுமம் இதனை நிறுவியுள்ளது. அது நிறுவனங்களின் திறன்களை சோதனை செய்து சான்றிதழ் வழங்கும். ஆசியாவில் சோதனை ஆய்வு சான்றிதழ் வழங்குவதற்கான முன்னணி நடுவமாக விளங்க சிங்கப்பூர் விரும்புகிறது. மேற்கு பசிபிக் பெருங்கடலில் பலாவ் எனும் நாட்டிற்கு சென்ற சிங்கப்பூர் ஒருவர் காணவில்லை. அவர் முக்குளிக்கு சென்றபோது காணாமல் போனதாக தெரிகிறது. அந்த சிங்கப்பூரரை தேடும் பணிகள் தொடர்கின்றன. அவரின் குடும்பத்தாருக்கு தூதரக உதவி கொடுக்கப்படுவதாக சிங்கப்பூரின் வெளியுறவு அமைச்சு சொன்னது. பலாவ் நாட்டின் அதிகாரிகளுடன் தொடர்பில் இருப்பதாக அது கூறியது. எஸ்ஜி கல்ச்சர் பாஸ் எனும் கலாச்சார சிறப்பு தொகையை பலர் கலை நிகழ்ச்சிகளுக்கு பயன்படுத்துகின்றனர். ஆனால் அந்த 100 வெள்ளி சிறப்பு தொகையை வைத்து உள்ளூர் கதை புத்தகங்களையும் வாங்க முடியும். மகளுக்கு புத்தகங்களை வாங்கிக் கொடுக்க முடிவெடுத்தவர்கள் ஒருவர் நிசா சம்சுதீன்.
1: அவங்களுக்கு வந்து தமிழ் சார்ந்த மரபு சார்ந்த கதைகள் சொல்லணும், சிங்கப்பூர் கலாச்சாரத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு வந்து நான் கதை புத்தகங்களை தேர்ந்தெடுத்தேன். என்ன ஒரு ஆச்சரியம்னா, நான் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் என் சக கூட வேலை செய்கிறவங்க மற்ற பேரண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு அவ்வளோ விழிப்புணர்வு இல்லை. இதெல்லாம் சிஸ்டிக்குக்காக டிக்கெட்ஸ் வாங்குறதுக்கோ இல்லை கலை நிகழ்ச்சிகளை பார்க்குறதுக்கான ஒரு விஷயமாக தான் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது இதை வைத்து புத்தகங்களும் வாங்க முடியும் அப்படின்னு.
0: மக்களிடம் அது குறித்த விழிப்புணர்வு உண்டா? மேலும் அறியலாம் இன்றிரவு 8:30 தொலைக்காட்சி செய்தியில். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. நீங்கள் இதுவரை கேட்ட செய்திகளை தொகுத்தவர் பிரியங்கா பன்னீர்செல்வம். அடுத்த செய்தி தொகுப்பை 9:00 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: கட்டுப்படி நுழைவுச் சீட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் Fit and Fun T-Shirt வழங்கப்படும். Fit and Fun 2026 Everybody Knows நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியாகாப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.
1: வணக்கம். 9:00 மீடியாகாப் ஒலி 968 செய்திகள் வாசிப்பது அபிடா பீகம். மோசடிகளை கையாள காவல்துறைக்கு அதிக அதிகாரம் கிடைக்கவிருக்கிறது. அதற்கான சட்ட மசோதா இன்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி அதிகாரிகள் சந்தேகத்துக்குரிய மோசடி கணக்குகளை முடக்குமாறு உத்தரவிட முடியும். வங்கிகளும் தொலைத்தொடர்பு நிறுவனங்களும் அதை பின்பற்ற வேண்டியிருக்கும். அப்பாவிகளின் வங்கிக் கணக்குகள் தவறுதலாக முடக்கப்பட்டால் என்ன நடக்கும் என்றும் மன்றத்தில் கேட்கப்பட்டது. அதுபோன்ற சந்தர்ப்பங்களில் அவசர தேவைக்கு போதுமான நிதி இருப்பது உறுதி செய்யப்படும் என்று அரசாங்கம் கூறியது. சிங்கப்பூரில் பிள்ளைகளை பாதுகாக்க கூடுதல் நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம். இணைய விளையாட்டு தளங்கள், செயற்கை நுண்ணறிவு உரையாடல் கருவிகள் ஆகியவற்றில் கட்டுப்பாடுகள் பரிசீலிக்கப்படுவதாய் தகவல் மின்னிலக்க மேம்பாட்டு துணை அமைச்சர் ரஹியும் ஹசாம் கூறினார். தற்போது சமூக ஊடக தளங்கள், செயல்கள் ஆகியவற்றுக்கு மட்டுமே கட்டுப்பாடு இருப்பதாய் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுட்டினர். நாடாளுமன்றத்தில் பிள்ளை துன்புறுத்தல் குறித்தும் பேசப்பட்டது. அண்மையில் தனியார் பள்ளியில் பிள்ளை துன்புறுத்தல் சம்பவம் நடந்ததாக சந்தேகிக்கப்படுகிறது. பிள்ளைகள் இருக்கும் இடத்தில் வேலைக்கு வருபவரின் இனி அதிக சோதனைகள் நடத்தப்படலாம். அரசாங்கம் அதை பரிசீலிப்பதாக மூத்த சமுதாய குடும்ப மேம்பாட்டு துணை அமைச்சர் கோபேமின் கூறினார். சிங்கப்பூரில் சுகாதார சட்டங்களை அமல்படுத்த அறிவியல் சுகாதார ஆணையம் கூடுதல் அதிகாரம் பெறவிருக்கிறது. நாடாளுமன்றம் அதற்கான மசோதாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. உரிமம் வழங்குவது, சோதனை நடத்துவது, அமலாக்க நடவடிக்கையில் ஈடுபடுவது முதலியவற்றில் ஆணையத்துக்கு கூடுதல் அதிகாரம் கிடைக்கும். சுகாதார பராமரிப்பு பொருட்கள், சேவைகள், தகவல்கள் ஆகியவற்றின் நிர்வாகத்தை ஒரே அமைப்பின் கீழ் கொண்டுவர அது உதவும். சிங்கப்பூரில் பால்மாவின் விலை அதிகரிக்கிறது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இவ்வாண்டின் முற்பாதையில் விலை கூடியிருப்பதாக வர்த்தக தொழில்துறை அமைச்சர் ஃபு செசியாங் கூறினார். விலை சுமார் 3 விழுக்காடு கூடியது. உலகில் புரதச்சத்து போக்குவரத்து விலை அதிகரித்ததன் தாக்கம் அது என்றார் திரு ஃபு. பால்மாவு கட்டுப்படியான விலையில் இருப்பதை அரசாங்கம் உறுதி செய்யும் என்று அவர் சொன்னார். இன்னும் பல இடங்களிலிருந்து பால்மாவை தருவிப்பது ஒரு வழி என்றார் அவர். மூவிஸ் எனும் சிங்கப்பூர் இஸ்லாமிய சமய மன்றம் சமய கல்விக்கு செயற்கை நுண்ணறிவும் இணையதளங்களும் துணை புரியலாம் என்று கூறியிருக்கிறது. எனினும் முதன்மை வளமாக அவற்றை பயன்படுத்தக்கூடாது என்றும் மன்றம் வலியுறுத்தியது. இணையத்தில் தீவிரவாத சித்தாந்தத்தால் ஈர்க்கப்படும் அபாயமும் பொய்யான போதனைகளும் இருப்பதை அது சுட்டியது. குறிப்பாக சிக்கலான விவகாரங்களில் இணையத்தை சார்ந்திருக்கக்கூடாது என்று மன்றம் சொன்னது. கரியமில வாயு வெளியேற்றத்தை கணக்கிட்டு உறுதிப்படுத்தும் திறனை சிங்கப்பூர் மேம்படுத்துகிறது. இதற்காக 30 மில்லியன் வெள்ளி செலவில் புதிய கரியமில வாயு குறைப்பு நிலையம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. டூஃப் ஜூட் எனும் ஜெர்மானிய குழுமம் அதனை நிறுவியுள்ளது. அது நிறுவனங்களின் திறன்களை சோதனை செய்து சான்றிதழ் வழங்கும். ஆசியாவில் சோதனை, ஆய்வு, சான்றிதழ் வழங்குவதற்கான முன்னணி நிறுவனமாக விளங்க சிங்கப்பூர் விரும்புகிறது. மேற்கு பசிபிக் பெருங்கடலில் பலாவ் எனும் நாட்டிற்கு சென்ற சிங்கப்பூரர் ஒருவரை காணவில்லை. அவர் முக்குளிக்கச் சென்றபோது காணாமல் போனதாய் தெரிகிறது. அந்த சிங்கப்பூரரை தேடும் பணிகள் தொடர்கின்றன. அவரின் குடும்பத்தாருக்கு தூதரக உதவி கொடுக்கப்படுவதாக சிங்கப்பூரின் வெளியுறவு அமைச்சு சொன்னது. பலாவ் நாட்டின் அதிகாரிகளுடன் தொடர்பில் இருப்பதாக அது கூறியது. எஸ்ஜி கல்ச்சர் பாஸ் எனும் கலாச்சார சிறப்பு தொகையை பலர் கலை நிகழ்ச்சிகளுக்கு பயன்படுத்துகின்றனர். ஆனால் அந்த 100 வெள்ளி சிறப்பு தொகையை வைத்து உள்ளூர் கதை புத்தகங்களையும் வாங்க முடியும். அவ்வாறு மகளுக்கு புத்தகங்களை வாங்கிக் கொடுத்தவர்களில் ஒருவர் நிசா சம்சுதீன்.
2: அவங்களுக்கு வந்து தமிழ் சார்ந்த மரபு சார்ந்த கதைகள் சொல்லணும், சிங்கப்பூர் கலாச்சாரத்தை பற்றி சொல்லி கொடுக்கணும் அப்படின்றதுக்கு வந்து நான் கதை புத்தகங்களை தேர்ந்தெடுத்தேன். என்ன ஒரு ஆச்சரியம்னா, நான் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் என் சக கூட வேலை செய்கிறவங்க மற்ற பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு அவ்வளோ விழிப்புணர்வு இல்லை. இதெல்லாம் சிஸ்டிக்குக்காக டிக்கெட்ஸ் வாங்குறதுக்கோ இல்லை கலை நிகழ்ச்சிகளை பார்க்குறதுக்கான ஒரு விஷயமா தான் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது இதை வைத்து புத்தகங்களும் வாங்க முடியும் அப்படின்னு.
1: மக்களிடம் அது குறித்து விழிப்புணர்வு இல்லை என்று புத்தக கடை உரிமையாளர்கள் சிலரும் நம்புகின்றனர். அது பற்றி கூறுகிறார் ஐஷா இக்பால்.
3: பலருக்கு அவ்வளவா தெரிகிற மாதிரி எங்களுக்கு தெரியல. நாங்கள் தான் அதை வந்து எடுத்து சொல்லி அவங்கள்ட்ட குறியீடை காமிச்சு, நீங்கள் வந்து இங்கே போய் பாருங்கள், உங்களுக்கு வந்து எவ்வளவு மீதம் சலுகை இருக்குது, நீங்கள் வந்து எதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு பலருக்கு நாம் தான் எடுத்து சொல்லி அப்புறமா அவங்களுக்கு ஆர்வம் வந்து கொஞ்சம் வந்து பார்த்துட்டு அவங்க பிள்ளைங்களுக்கோ இல்லை அவங்க நண்பர்களுக்கு பிள்ளைங்களுக்கு இல்லை பேரம்பேத்திக்கு அது மாதிரி யோசிச்சு சரிம்மா யாருக்காச்சும் நம்ம பயன்படுத்திக்கலாமேன்ற ஒரு அங்கேயே ஒரு ஐடியா வந்து அதை வச்சு அவங்க வந்து சுலபமாக வாங்கிடுறாங்க.
1: பாப்புலர் புக் ஸ்டோர், கினோகுனியா, பஷீர் கிராஃபிக் புக்ஸ் உள்ளிட்ட பல புத்தக கடைகளில் கலாச்சார சிறப்பு தொகையை கொண்டு புத்தகங்களை வாங்கிக் கொள்ளலாம். கலாச்சார சிறப்பு தொகை அடுத்த 2 ஆண்டுக்குள் எப்போது வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. நீங்கள் இதுவரை கேட்ட செய்திகளை தொகுத்தவர் பிரியங்கா பன்னீர்செல்வம். அடுத்த செய்தி தொகுப்பை காலை 7 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: இரவினில் ஆட்டம்
1: மறுபடியும் நம்ம சந்திக்கிறோங்க. இன்னைக்கு காலையில தான் விடைபெற்றோம், ஒரு மணிக்கு மறுபடியும் நாங்க வந்துட்டோம். நவீன், இன்னைக்கு புதன்கிழமையா இருக்கு, நம்ம நேர்கள் பேசுறதுக்கு வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் சிந்திப்போனோமே.
0: சரி, என்ன கேட்க போறீங்க?
1: வாழ்க்கை என்பது பரம பதம் அப்படின்னா நீங்க ஒப்புக்கொள்வீங்களா?
0: வாழ்க்கை என்பது பரம பதம், அது உண்மைதானே ரஃபி? அதாவது ஒரு சில வேலைகளில் நமக்கு ஏற்றம் இருக்கும், ஒரு சில வேலைகளில் நமக்கு இறக்கம் இருக்கும், அதுதான் வாழ்க்கை.
1: இந்த விளையாட்டை விளையாடும் போது முன்பெல்லாம் சின்ன பிள்ளைல நான் அழுதுருக்கேன்.
0: ஏன்னா
1: அந்த ஏனில ஏறும் போது இருக்கிற சந்தோஷம் பாம்பு வந்ததோட இறங்குறதுல நம்மளுக்கு இருக்க மாட்டேது.
0: ஆமா, அப்பதான் நான் யோசிப்பேன், ஆஹா நான் கொஞ்சம் அடக்கி வாசிருக்கணுமோ, ஏன்னா திடீர்னு எப்ப அந்த பாம்பு வரும்னு தெரியாது. பாம்பு வரும்போது நம்ம வந்து அடக்கமா அப்படியே கம்முன்னு நம்ம உட்கார்ந்துருக்கணும். ஆனா ஏனில ஏறும்போது அதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொன்னது சரிதான் ரஃபி. ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த நேரத்துல எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு ரஃபி, ஏனில நீங்க ஏறீங்க, உங்களோட குணம் எப்படி மாறுது? மோனப்பொழிலையும் அப்படிதான். அதாவது நீங்க ஏழையா இருக்கும் போது ஒரு விதமான இருப்பீங்க, திடீர்னு பணம் வரும்போது உங்களுக்கு உங்க குணமே மாறும், உங்க முகம் மாறும், உங்க பாவனை மாறும். ஆக அதுதான் வாழ்க்கையும்,
1: அது விளையாட்டு, நடிச்சுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரிதான் இந்த விளையாட்டுல ஏனில ஏறும் போது இருக்கிற அந்த சந்தோஷம். ஏன்னா 97 கிட்ட வரைக்கும் நான் போயிட்டேன்னு வச்சுக்கங்க, பின்னால பார்க்கும் போதெல்லாம் மத்தவங்க 60 கிட்ட தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்களை பார்த்து ஏழனமா பார்த்துட்டு நம்ம இருக்கும் போது பாம்பு அங்க ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு உங்களை கீழே இறக்குறதுக்கு.
0: அதுதான், அப்பதான் அங்கதான் நம்ம விழுவோம்,
1: அதுதான்
0: சருகுவோம். ஆமா, ஆக வாழ்க்கை அப்படின்னு சொன்னீங்க, சரிதான். ஆனா நேர்கள்கிட்ட கேட்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம் ரவி.
1: வாழ்க்கையில வந்து ஏற்றமும் இருக்கும், இறக்கமும் இருக்கும், சரியா? அந்த ஏறும் போது இருக்கிற அந்த சந்தோஷம் வாழ்க்கையில அந்த இறக்கம் வரும்போது நமக்கு இருப்பது இல்லை. ஆனா அதை நம்ம எப்படி பாக்குறோம், எப்படி எடுத்துக்கிறோம், அடுத்த ஏணியை வந்து எப்ப நம்ம தேடி போறோம், எப்படி வந்து நமக்கு அது கிடைக்குது அந்த வாய்ப்பு எல்லாம், அதை பத்தி நீ கொஞ்சம் பேசுவோம். சில பேருக்கு வாழ்க்கையில நிறைய அனுபவம் இருக்கும் இதுல.
0: ஆமா, நிச்சயமா
1: அதை பத்தி சொல்லுங்க. இன்னைக்கு சொன்னது நினைந்திருங்க.
0: இது உங்கள் இருமனில் ஆட்டம்,
1: பாடல்களை கேளுங்கள்,
0: மறைந்துவிடும் சோகங்கள்.
2: எப்படி எல்லாருமே பயனடைகிற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
3: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
2: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பற்றி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
4: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.

0: பீட்டு
1: ஆதரவு
2: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.

0: சிலம்பாட்டம் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் நம்ம கேட்டோம், யுவன் சங்கர் ராஜாவின் இசையில். அதற்கு முன்பாக யுவன் சங்கர் ராஜா பாடிய ஒரு பாடல் நம்ம கேட்டோம், எதுக்கு தான் வீஃப் லவ் திரைப்படத்திலிருந்து. அது ஷான் ரோல்டனுடைய இசையில நம்ம கேட்டோம்.
1: 968 போக்குவரத்து நிலவரம்.
0: இந்த இரவு வேளையில பல இடங்கள்ல சாலை பணிகள், அதனால கவனமா கேட்டுக்கங்க. SLENO கிச்சனும் TPE லோயாங் அவென்யூ நுழைவாயில் அங்கு சாலை பணிகள், SLENO கிச்சனும் TPE டெம்பனிஸ் அவென்யூ 7 பிறகு அங்கும் சாலை பணிகள், 3 தடத்தை தவிர்த்துருங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
4: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
5: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
4: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
5: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
4: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
5: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
6: சொல்லுங்கள் ராஜமாதா.
7: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
6: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
7: காலை 7 மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்,
6: 7:30 மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
7: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
6: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
7: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
0: வாழ்க்கை என்பது ஒரு பரம பதம் அப்படின்னு சற்று முன்பாக ரஃபி சொல்லியிருந்தாரு. அதுக்கு
8: நான் சொல்லல, எல்லாருமே வந்து அதை அப்படி பாக்குறாங்க, அந்த விளையாட்டை வந்து வாழ்க்கையோட ஒப்பிட்டு பாக்குறாங்க.
0: நீங்க வந்து ஞாபகப்படுத்தினீங்க, உண்மைதான் ரஃபி. நான் எனக்கோ அப்படிதான் தோணுது. நான் சற்று முன்பாக சொன்னது என்னன்னா, உங்களுடைய பாவனை எப்படி மாறுது, குணம் எப்படி மாறுது, அதாவது நம்ம தோல்வியில எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் கிட்டத்தட்ட நம்ம வெற்றியில நம்ம இருக்கணும். ஏறிட்டோம் அப்பயும் நம்ம வந்து தன்னடக்கத்தோட நம்ம இருக்கணும், தலைகட்டத்தோட நம்ம இருந்தா பாம்பு எப்பதான் வரும், எப்ப நம்மள கொத்தோம் அப்படின்னு நமக்கு
8: தெரியாது. எனவே நம்ம வந்து விழிப்போட இருக்கணும். ஏன்னா அந்த விளையாட்டுல வந்து ஏணி வரும்போது ஏற்படுற சந்தோஷம் பாம்பு வரும்போது நமக்கு இருப்பது இல்லை. அதே போலதான் வாழ்க்கையிலும். அதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு
0: ஒரு நேர் வந்து குறிஞ்சதி அனுப்பியிருக்காரு ரஃபி.
8: என்ன சொல்கிறார்,
0: அதே ரீசன் என்ன சொல்லிருக்காருன்னா, நம்ம வந்து ஏனியும் பாம்பை பத்தி நம்ம அதிக அளவுல பேசுறோம், ஆனா நம்ம அந்த பகடை நம்ம விட்டுட்டோம், அதாவது டைஸ் நம்ம விட்டுட்டோம். டைஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த ஒரு ஆட்டத்துல, விளையாட்டுல. ஏன்னா அதுதான் நம்மளுடைய அதிர்ஷ்டத்தை நிர்ணயிக்கும்
8: எந்த எண்ணுக்கு நீங்க போகணும் அப்படின்னு.
0: அதாவது இப்ப உங்களுக்கு 6 கிடைச்சா 6 நல்லதுன்னு அர்த்தம் கிடையாது. என்னன்னா 6ல அந்த பாம்பு ஒண்ணு காத்திருக்கலாம், 1 கிடைச்சாலுமே அங்க ஏணி பக்கத்திலே இருக்கலாம். ஆக நமக்கு எந்த சூழ்நிலை என்ன தேவைப்படுது அப்படிங்கறது நமக்கு ஒரு அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலுமே வாழ்க்கை அப்படிங்கிறது பகடை மாதிரி தான். அது என்ன கொடுக்குது அப்படின்னு தெரியாது, ஆனா கொடுத்ததையும் நம்ம வந்து நல்லபடியா நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
8: அவர் என்ன சொல்ல வர்றாரு, பகடையை நல்லா உருட்டுங்க, அதிர்ஷ்டம்
0: நல்லா வேண்டி உருட்டுங்க, அப்பதான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வித்தியாசமா தான்
8: இருக்கும்,
0: நம்ம வித்தியாசமா தான் இருக்கும். ஆக அந்த வாய்ப்புகள், அந்த அதிர்ஷ்டத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும்.
8: ஆனா உங்களுக்கு தெரியுமா, அந்த பகடையை உருட்டும் போது நமக்கு 6 வந்தாதான் சந்தோஷப்படுறோம்.
0: ஆமா, அதுதான்.
8: ஏன்னா பல இடங்களை நம்ம கடந்து போயிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா கடந்து போற அந்த இடம், கடைசி இடம் நமக்கு ஆப்பு வைக்கிற இடமா கூட இருக்கலாம்.
0: அதுதான் சொல்றேன், 6 அப்படின்னு பல பேர் வந்து வேண்டி அதை வந்து உருட்டுவாங்க. ஆனா 6 நம்ம போய் சென்றடையும் போது அங்க ஒரு பாம்பு காத்திருக்கலாமே, அதுதான் வாழ்க்கையும்.

0: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
1: இன்று செப்டம்பர் மாதம் 9 தேதி 9/9 இன்றைக்கு இன்றைய நாணய செலாவணி நம்ம பார்க்க போறோம். ஒரு அமெரிக்க டாலர் 1.26 வெள்ளி, ஒரு யூரோ 1.48 வெள்ளி, ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் 1.72 வெள்ளி, ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 91 காசு, 100 இந்திய ரூபாய் 1.34 வெள்ளி, 100 இலங்கை ரூபாய் 35 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கிட் 3 ரிங்கிட் 20 சென்ட்.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: ஒரு மனிதனை பற்றி நீங்க தெரிந்து கொள்ளணும்னா நவீன், அவங்களை ஏணியில ஏற்றி விட்டு அதிகாரத்தை கொடுத்து அவங்களுக்கு பதவியும் கொடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய உண்மையான சுயரூபத்தை நீங்க தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நிபுணர் சொல்லியிருக்கிறாரு.
1: ஆனா அவங்க கிட்ட நேரடியா அந்த பதவி கொடுக்கறத விட இந்த பரம பதம் அப்படிங்கிற விளையாட்டை நம்ம விளையாடினாலே உங்களுக்கு லேசா தெரிஞ்சிடும் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு.
0: இந்த வாழ்க்கை இந்த பரம பதம் தான் நீங்க ஏத்தி விட்டு பாத்தீங்கன்னா அவங்க நடந்துக்கிறதே அவ்வளவு நாள் நட்போட இருந்தவங்க கொஞ்சம் ஒரு விலகி போற மாதிரி ஒரு உணர்வை நீங்க உணர்வீங்க.
1: ஆமா உண்மைதான் ரஃபி. அதாவது எப்படி அவங்க செய்யறாங்க, என்னென்ன அவங்களோட பாவங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் ரஃபி, இப்ப சின்ன பிள்ளைங்க கிட்ட இந்த விளையாட்டை நீங்க கத்துக் கொடுப்பீங்களா?
0: பரமபதம் வாழ்க்கையில நிச்சயமா வந்து நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒன்று. லைஃப்ங்கிற ஒரு விளையாட்டே இருக்கு.
1: ஆமா ஆமா,
0: விளையாட்டு, அந்த விளையாட்டு நான் விளையாடி இருக்கிறேன். அது ரொம்ப நல்லது. பிள்ளைங்களோட நீங்க விளையாடும் போது பிள்ளைங்களுக்கு வாழ்க்கையில நம்ம எப்படி சமாளித்து எந்த பாதையை தேர்ந்தெடுக்கணும், இரண்டு பாதை தான் இருக்கு.
1: ஆமா
0: இல்லையா? ஒண்ணு வந்து வாழ்க்கையில வந்து நீங்க படிப்பு சம்பந்தமா நீங்க போகிறது ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு வந்து ஸ்கில்ஸ் இருக்கு உங்களுக்கு, அது மூலமா நீங்க கைத்தொழிலோட போறது இருக்கு. அது அப்படிதான் கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு, இந்த வாழ்க்கையில நீங்க எதை தேர்ந்தெடுக்க போற அப்படிங்கறத இல்லையா. அதே மாதிரிதான் இந்த பரமபதம் விளையாட்டு விளையாடும் போதும் பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி சொல்லியே விளையாடணும், அவங்க கிட்ட சொல்லி கொடுத்து விளையாடணும். அது வாழ்க்கையும் இப்படிதான்டா பாத்துக்க அப்படின்னு.
1: உண்மைதான் ரஃபி. அப்ப நம்ம சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் கத்து கொடுத்தா அவங்களுக்கும் தெரியும், அதாவது வெற்றியில எப்படி நம்ம இருக்கணும், தோல்வியில நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆரம்ப கட்டத்துல நம்ம கத்துக் கொடுக்கணும். அதே சமயத்துல எப்படி நம்ம வந்து ஏமாத்து வேலை செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம கத்துக் கொடுக்கணும். குழந்தைகளுக்கு வெற்றி தான் இலக்கா இருக்கும், வந்து வெற்றியை பெறணும், தூக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க படாத பாடு படுவாங்க. இருந்தாலுமே நம்ம அவங்ககிட்ட சொல்லணும், நீங்க தோத்தாலும் ஜெயிச்சாலுமே நேர்மையான ஒரு முறையில நம்ம செய்யணும் அப்படிங்கறத நம்ம கத்து கொடுத்தாலே பின்னாடி அவங்க வளரும் போது அது கொஞ்சம் அவங்களுடைய கொஞ்சம் ஊறி போயிருக்கும் அவங்களுக்கு
0: மனசுல, அவங்களுக்கு தெரியும் இதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு வளர.
1: சரி,
0: போக்குவரத்து
2: நிலவரம் ஆதரவு ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி.
3: தங்கத்தையே இன்னும் நகையாகவே பாக்குறோம், நீண்ட கால முதலீடா பார்த்தா அடுத்த தலைமுறை செழிக்க இப்பவே திட்டமிடுங்க. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணயசாலையின் நம்பகமான முதலீட்டு தரத்தங்கம், செய்கூலி இல்லை, அதோட GST விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை, 1 கிராம், 100 கிராம், 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க.
4: வணக்கம், நேர்காணலுக்கு வந்ததற்கு நன்றி. செயற்கை நுண்ணறிவு செயல்முறைகள் நிறைந்த வேலை இடத்திற்கு உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்றீங்க?
5: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்று வரேன். அவங்களுடைய பயிற்சி வகுப்புகள் நடைமுறை செயற்கை நுண்ணறிவு திறன்கள்ல கவனம் செலுத்துது. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவு.
4: வேலை இடத்துல உங்களுக்கு எப்படி உதவுறது?
5: தினசரி வேலை பணிகளை தானியக்கமாக்குவது எப்படி என்பது நேரடி பயிற்சிகள் மூலம் அறியலாம். வாழ்க்கை தொழில் மாற்றம் மேற்கொள்பவரோ, திறனை மேம்படுத்துபவரோ உங்க குழுவுக்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம்.
4: செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK-உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.

0: பரமபதத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக பரமபதத்துக்கும் வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் அப்படி அதை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஜெல்டா சாந்தி பாடலை மட்டும் கேட்க மாட்டாங்க, நம்ம கேட்கிற தலைப்பை ஒட்டியும் பேசுவாங்க, கருத்துக்களை பகிருவாங்க. அனைக்கும் அவங்க கணினி முன்னாடி தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன்
1: ரஃபி. உண்மையிலே
0: இப்ப ஒரு கட்டுரையை எழுதியிருக்காங்க நம்ம கிட்ட,
1: ஏன்னா அது கைபேசியில வைத்து நீங்க அச்சடிக்கிறதுக்கு தட்டச்சு செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்.
0: நிச்சயமா
1: நான் நினைக்கிறேன் அவங்க ஒரு டெஸ்க்டாப் முன்னாடி உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்.
0: என்ன சொல்லியிருக்காங்க
1: வாழ்க்கையில, இது ரொம்ப மிக சிறந்த ஒரு தலைப்பு, தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தலைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்த எனது கருத்துக்களை அனைவருடனும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஜெல்டா சாந்தி எழுதி அனுப்பியிருக்காங்க. வாழ்க்கை என்பது பரம பதம் விளையாட்டை போன்றதுதான், நான் அதை ஒப்புக்கொள்றேன். நீங்க எவ்வளவு உயரத்துக்கு செல்கிறீர்களோ அவ்வளவு கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வெற்றி உங்களை ஒருபோதும் ஆணவம் கொள்ளவோ அல்லது தலைகணம் பிடிக்கவோ அனுமதிக்க கூடாது நீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் பதவி உயரும் போது நீங்கள் இன்னும் பணிவாகவும் அமைதியாகவும் நிதானமாகவும் இருக்கணும். ஏனெனில் ஒரு கவனக்குறைவான செயல் உங்களை மிக கீழே தள்ளிடும். அது எப்படி அந்த பரம பதத்தை நம்ம விழுந்து கீழே விழுவோமோ அந்த மாதிரி விழுந்துருவோம் நம்ம. உங்களுடைய செயல்கள் விளைவு மற்றும் மற்றவர்களை நீங்கள் நடத்தும் விதம் குறித்து நீங்க சிந்தித்து பார்க்கணும். உயர்ந்த நிலையில் இருக்கும் போது கர்வம் உங்களை ஆட்கொள்ள விடக்கூடாது. நீங்க எளிமையாகவும் யதார்த்தமாகவும் நீங்க இருக்கணும், மக்களை மதிக்கணும் அப்படின்னு
0: சொல்லியிருக்காங்க. அவங்க முடியலையா
1: இன்னும் நிறைய இருக்கு அவங்க சொல்லியிருக்கிறது, சொல்லிக்கிட்டே போகலாம்.
0: ஆனா அவங்க சொல்ல வர கரு அதுதான், நம்ம எப்போதுமே எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம மேல இருக்கிறோமோ அவளுக்கு நம்ம வந்து நல்ல கர்வத்தோட நம்ம இருக்கக்கூடாது,
1: இருக்கக்கூடாது,
0: தன்னடக்கத்தோட நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க.
1: ஆமா,
0: பல பேர் இந்த விளையாட்டை மறுபடியும் விளையாடணும்னு நினைக்கிறேன் ரஃபி.
1: நிச்சயமா விளையாடுங்க, இது வரைக்கும் விளையாடலன்னா வீட்டுல விளையாடி பாருங்க, பிள்ளைங்களோட உட்காந்து விளையாடுங்க.

0: கோமாளி திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் நம்ம கேட்டோம். ஹிப் ஹாப் தமிழாவின் இசையில் அவரை பாடியிருந்த ஒரு பாடல். நேரம் இப்பொழுது 9:50.
1: ஒலி 9:68 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது PIE நோக்கிச்சலும் TPE பொங்கல் சாலைக்கு பிறகு. இதன் காரணமாக 2ம் தடத்தையும் 3ம் தடத்தையும் நீங்கள் தவிர்த்துருங்க. அதனை தொடர்ந்து சாங்கி நோக்கி செல்லும் PIE தோப்பாயோ எக்ஸிட் 16A அங்கு சாலை பணிகள். அதனால பார்த்து பத்திரமாக உங்க வாகனத்தை செலுத்துங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி தங்க பஸ்பத்தின் தரம் பழைய அரிசியாய் ரகம் உயர்ந்த தரம் சுவை சத்து ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.

0: பாட்டு ஆதரவு இந்திய பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் பில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர் எஸ் வி முத்தையா அண்ட் சன்ஸ்.
1: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
2: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
1: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
2: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
1: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
2: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
3: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க, அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 தேதி வரை மட்டும்தான்.

0: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க மூன்று வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
1: தொலைபேசி மூலமா அழைங்க
2: 669-1198,
0: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்,
1: வாட்ஸ்அப் மூலமாக
2: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவு நீங்க அனுப்பலாம்,
0: 9678-9968.
2: உங்க விருப்ப பாடல்களை
1: இரவு 10 மணியிலிருந்து 11:30 வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
0: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில நீங்கள் இணைந்திருக்கீங்க. இந்த அங்கத்துக்கு நிறைவு கொடுத்துட்டு, அதாவது 9-10 10 மணிக்கு மேல விருப்ப பாடல்கள் அங்கம் தொடங்க இருக்கு. இப்ப அதுல முதல் பாடல் நம்ம கேட்கறதுக்கு முன்னால் மைமனுடைய கருத்தை நிறைவா வைத்துக் கொள்வோம்.
3: அதாவது பரம பதத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், கருத்தை சொல்லிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்கன்னா, வாழ்க்கையே பரம பதம் விளையாட்டோட நம்ம எல்லாரும் எல்லா நேரத்திலயும் நம்ம ஒப்பிட முடியாது. ஏன்னா பரம பதம் விளையாட்டுல அதிர்ஷ்டம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான ஒன்று.
0: உண்மைதான்,
3: அதிர்ஷ்டம் அப்படிங்கறது அவங்க வந்து உச்சத்துக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கும்.
0: ஆமா,
3: திறனோ அதிர்ஷ்டமோ சேர்ந்து இருந்தாதான் உங்களால அங்க நிலைச்சு இருக்க முடியும். ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க, ரொம்ப ஒரு உண்மையான ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க.
0: ஆமா மைமோன், ரொம்ப நன்றி. வாழ்க்கையை வந்து அதோட எந்த நேரமும் ஒப்பிட முடியாது அப்படின்னு சொன்னீங்க. பொதுவா பிள்ளைங்களுக்கு நம்ம விளையாட்டுல அதை விளையாடும் போது நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டலாம்.
3: நிச்சயமா
0: வாழ்க்கை வந்து அதோட கொஞ்சம் சம்பந்தப்பட்டு இருக்கு, எல்லா நேரமும் அதிர்ஷ்டம் இருக்குன்னு சொல்லிட முடியாது உனக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். சரி, மைமன் வந்து கருத்தை சொல்லி முடிச்சதுனால அவங்களுக்காக ஒரு பழைய பாடலோட நம்ம நிகழ்ச்சியை நம்ம தொடங்குவோம்.
3: கலகலக்கது காத்து இந்த பாடல் நம்ம கேட்க போறோம். அடுத்ததாக TM சவுந்தரராஜன், பி சுசீலா வழங்கும் பாடல் வளர்பிறை திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து உங்களுடைய விருப்ப பாடல்களை நமக்கு அனுப்புங்க. 9678-9968 உங்களுடைய பாடல்களை கேட்க நம்ம ஆவலா இருக்கும்.
0: இது ஒளி 9-6-8
3: பரவசம்

0: இன்ட்ரோ கேட்ட ஞாபகம் ஆதரவு
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் உள்ளம் மகிழ சமைக்க உதவும் ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: நீங்க தங்கம் மாதிரி ஜொலிக்கணுமா?
3: தங்க
2: தங்கம் இருக்கிற ஒரே இடம் அக்ஷயா ஜுவலர்ஸ். ஒவ்வொரு வாரம் ஆனந்தமான நிகழ்ச்சியில் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவலர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.
4: விருப்ப பாடல் அங்கத்துல நாம இருக்கோம். அடுத்து நம்ம 2 பாடல்களை கேட்க போறோம். அடுத்த பாடல் சிட்டுக்குருவி திரைப்படத்தின் என் கண்மணி என் காதலி. ரொம்ப அழகான ஒரு பாடல். முதல் முறையா தமிழ் இசையில, அதாவது இந்திய இசையிலயோ தமிழ் இசையிலயோ கவுண்டர் பாயிண்ட் அப்படிங்கறத பயன்படுத்திருக்காரு நம்ம இளையராஜா. அவர் தான் அறிமுகப்படுத்தினாரு தமிழ் இசையில. ஆக ரொம்ப பிரபலமான ஒரு பாடல் இது. இது வந்து கதிர்வேல் ராமசாமி விரும்பி கேட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ரஃபி, இன்றைக்கு அவருடைய தந்தையுடைய நினைவு நாள். அவருடைய தந்தைக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல், அவருடைய நினைவா இந்த பாடல் கேட்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் சொல்லியிருக்காரு.
5: சிட்டுக்குருவி படத்துல இருந்து அந்த பாடல் வருது. அதுக்கப்புறம் ஜெல்டா சாந்தி ஞாபகப்படுத்தி இருக்கும் பாடலும் ஒரு அரிய பாடல் தான் சொல்லணும். இந்த பாடல் என் அண்ணன் படத்துல இடம்பெற்ற கண்ணுக்கு தெரியாத அப்படிங்கிற பாடலை அவங்க கேட்டிருக்கிறாங்க. அந்த பாடலை கேட்டு வரும், 2 பாடல்களையும் கேட்டு வரும். தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 968
4: கேட்டாலே பரவசம்.

0: சில சமயங்களில் ரஃபி அந்த பாடலை கேட்கறத விட அந்த பாடலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு நினைவு ஒரு கதையை கேட்கறதுலாம் எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கும். நேயர்கள் வந்து நமக்கு எழுதி அனுப்புவாங்க. இன்றைக்கு ராதாகிருஷ்ணன் நாயுடு அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காரு. 80களில் இடம்பெற்ற ஒரு பாடல், இருந்தாலுமே சேர்ந்து ஒரு கதையை சொல்லியிருக்காரு. என்ன கதை அது?
1: ஆமா, 1983 இறுதியில் சிதம்பரம் என்ற இந்திய கப்பல் துறைமுக கிடங்கு 45 வந்தது சிங்கப்பூருக்கு. அப்போது நான் துறைமுக காவல்துறையில் பணியாற்றினேன். என் அதிகாரி என்னை அக்கப்பலுக்கு பாதுகாப்பு பணியில் அமர்த்தினார். அந்த கப்பலில் சிரஞ்சீவி என்ற பட பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது. நான், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள், சௌகார் ஜானகி, குணச்சித்திர நடிகர் வி கோபாலகிருஷ்ணன், இவங்க மூணு பேருமே நம்மிட இல்லை. இன்னைக்கு அவங்க மூணு பேரையும் சந்திச்சிருக்கிறாரு. அவரு அந்த படத்துல, அதாவது படப்பிடிப்பு நடந்துக்கிச்சு இல்லையா, சிரஞ்சீவி அந்த படத்துல இருந்தா பாட்டை கேட்டிருக்கிறாரு அவரு. அதை ஞாபகமா அன்பேனும் ஒளியாக டிஎம் சௌந்தரராஜன் பாடிய பாடல். சிவாஜி அந்த பட காட்சியில பாத்தீங்கன்னா பியானோ முன்னாடி உட்காந்து அவர் வாசிக்கிட்டே பாடுறாரு. அது மட்டும் இல்ல, இந்த படத்துடைய போஸ்டர் அனுப்பி வச்சிருக்கிறாரு. சிதம்பரம் கப்பலையும் அனுப்பி வைத்திருக்கிறாரு. அருமையா இருக்கு. சில பேர் என்னன்னா ரொம்ப பாதுகாத்து வைப்பாங்க இந்த மாதிரி நினைவுகள்.
0: ஆமா, நிச்சயமா ரஃபி, நல்ல ஒரு பாடல் இது. எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில இந்த பாடல் வருது.
2: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம். மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஒலி 9:8.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: பொன்னையும் பொருளையும் அள்ளி குவிக்கிற புதன்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
3: ஒரு நிமிட குளியலை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம எல்லாம் பலரும் அதுதாங்க செஞ்சுகிட்டு இருக்கிறோம். வேலையின் காரணமா அவசர அவசரமா வெளியே போகணுங்கிறதுனால வெந்ததையும் வேகாததையும் சாப்பிட்டு வீட்டுல இருந்து அறக்க பறக்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல இருக்கிறதோட பல மணி நேரம் நம்ம வெளியே தான் செலவழிக்கிறோம். தூசு மாசு இதெல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்தா ஒரு நிமிட குளியல்ல சர்ன்னு உள்ள போயிட்டு சர்ன்னு வெளியே வந்துடுறோம். காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி குளியலுக்கு நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணுங்க. ஒரு கை தொலைபேசிக்கே நம்ம ப்ரொடெக்டர் கவர்னு வாங்கி போட்டு அதை பாதுகாக்கிறோம். நாள் முழுக்க வேலை செய்யற நம்மளுடைய உடம்புக்கும் சருமத்துக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கலன்னா எப்படி? அதனால நல்ல தரமான சவக்காரத்தை வாங்கி நல்ல ஒரு குளியல போட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க.
4: குட் டி பியூரிஃபையர், இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
5: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
0: வளையல்கள் அணியும் போது எல்லாமே ஒரே மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இரண்டு மெலிதான வளையல்கள், அதற்கு நடுவுல கொஞ்சம் அகலமான ஒரு வளையல், இதுவே உங்க கைக்கு ரொம்ப அழகான சமநிலையை கொடுக்கும். வெவ்வேறு வடிவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா எல்லாமே ரொம்ப கனமா இருந்தா உங்க கை முழுமையாக இருக்கிறது போல இருக்கும். ஒரு முக்கியமான வளையலை மையமா வச்சு அதை சுற்றி எளிமையான வளையல்களை சேர்த்து பாருங்க. கையில எந்த எண்ணிக்கையில வளையல்கள் இருக்குது என்பது முக்கியம் இல்லைங்க, அதை எப்படி நம்ம அணியிறோம், எந்த வரிசையில எப்படி அதை அடுக்கி நம்ம அணியிறோம் என்பதுலதான் அந்த முழு அழகே இருக்குது. அதோட தினமும் நீங்க அணியும் தங்க நகை அதிக வேலைப்பாடோட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மெலிதான சங்கிலி, சிறிய காதணி, எளிய வளையல், இவை போதுமானது. எந்த ஒரு உடையா இருந்தாலும் சரி, எந்த நேரத்துல வேணாலும் நீங்க அழகா எளிதா அணிந்துட்டு போகிறதுக்கு உங்களுக்கும் சுலபமா இருக்கும்னு சொல்றாங்க. ஜாய் அலிகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கை தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கை தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கை தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
7: ஸ்டார்ஹப், we got you.
8: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
9: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
10: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க 3 வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
11: தொலைபேசி மூலமா அழைங்க
12: 669-1198.
10: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்.
11: வாட்ஸ்அப் மூலமாக
12: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவை நீங்க அனுப்பலாம்.
10: 9678-8968.
12: உங்க விருப்ப பாடல்களை
11: இரவு 10 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
12: இது உங்களுடைய இரவு நிலாட்டம். பாடல்களை கேளுங்கள், வரைந்துவிடும் சோகங்கள்.
13: முன்பெல்லாம் நவீன், இந்த துறையை பொறுத்த வரைக்கும், ஒலியில வயலில் சேரும்போது வானொலியை பொறுத்த வரைக்கும், பாடல்கள் எல்லாமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா வைனல் ரெக்கார்ட்ல இருந்தா நம்ம போட்டுக்கிட்டு இருந்தோம் இல்லையா? அந்த ரெக்கார்ட் சில பேரோட வீட்லயும் சேர்த்து வைத்திருந்தாங்க. அதுல பாடல் கேட்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். அதுல இருந்து எப்படிடா பாட்டு வருது, எப்படி ஒரு ஊசி பாட்டை வெளியே கொண்டு வருது, இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணிருக்கிறோம். அந்த நேரத்துல அது ஒலிபரப்பு துறைக்கு அது ரொம்ப கை கொடுத்த ஒன்று.
14: நீங்க கத்து கொடுத்திருந்தீங்க, எனக்கு வந்து காட்டி கொடுத்திருந்தீங்க அண்மையில, நம்ம ஒரு காணொலியா அதை வந்து வெளியிட்டு இருக்கோம்.
13: அதுதான் நீங்க பாக்கணும், போய் பாருங்க. நாங்க அந்த ரெக்கார்டு ஆனா ஒரு நேரத்துல வந்து 5-10 வெள்ளிக்கெல்லாம் வித்தது, இன்னைக்கு 80-90 வெள்ளிக்கு விக்கிறாங்க அந்த ரெக்கார்டு.
14: அதாவது ரொம்ப அரிதான ஒரு பொருள் ஆயிட்டு. பல பேர் இதை பயன்படுத்துறது கிடையாது ரஃபி. சில பேர் வாங்கினாலுமே அதை சும்மா ஒரு அழகு பொருளாக வச்சிருக்காங்க. அந்த உண்மையாக பயன்படுத்துறவங்க இன்னும் கொஞ்சம் அரிதானவங்க, அதை கொஞ்சம் காசு கொடுத்து தான் அங்கே வாங்க வேண்டியதாக இருக்கு.
13: ஆமாம், அதோட மவுசு தெரிஞ்சவங்க அதை வாங்கி பயன்படுத்துறாங்க. இளையர் வந்து பயன்படுத்துறாங்க எனக்கு தெரியும். என்னுடைய மகள் வந்து வாங்கியிருந்தாங்க. ஆங்கில பாடல்கள் கேட்குறாங்க. நான் சொன்ன தமிழ் பாடலும் கேட்கணுமா, தமிழ் பாடல் கேட்பாங்க. ஆனால் அவங்க வாங்கின வயனல் வந்து ஆங்கில பாடல்.
14: அந்த காரணம் நான் சொல்லியிருப்பேன் ரஃபி, தமிழ் வயனல் பார்க்கறது ரொம்ப அரிது சிங்கப்பூரில் பொறுத்த வரைக்கும். இந்தியாவில் இருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனால் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் அதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. இப்போ ஒரு பாட்டு வேணும்னா அதை வயனில் போய் கண்டுபிடிக்கிறதுக்கு எங்கே போய் தேடுறதுன்னு தெரியல.
13: ஆமாம், அந்த இசையோடைய அந்த அந்த நுணுக்கமான நல்ல இசையை கேட்கணும்னு நினைக்கிறவங்க இதில் இருந்து பாடல்களை கேட்பாங்க முன்பு. சரி, வீட்டில் வந்து அந்த ஹைஃபை அதெல்லாம் வாங்கி
14: வச்சிருந்து ஒரு ஸ்டீரியோ செட் இருந்ததுன்னா நல்லா இருக்கும் கேட்கறதுக்குன்னு வாங்கி வச்சிருவாங்க வீட்டில் அது வந்து சாமானியமா நீங்க வாங்குற முடியாது நாலாயிரம் வலிக்கு இருக்கு ஐயாயிரம் வலிக்கு இருக்கு பெருசு இல்ல நீங்க வாங்கி வச்சாலுமே அது எப்படி நீங்க வந்து வைக்கிறது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. அதோட அவங்க சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் நீங்க சரியா மாட்டி வீட்டுல வைத்தீங்கன்னா நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு அந்த இசை.
13: அப்படிப்பட்ட அந்த வைனல் ரெக்கார்ட்ஸை நீங்க போய் பாருங்க, நாங்க வந்து ஒரு வீடியோவா செய்து போட்டிருக்கிறோம், எங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல இருக்கு, போய் பாருங்க.
14: போய் பாருங்க. சரி, தொடர்ந்து நம்ம வந்து பாடல்களை கேட்க போறோம். அடுத்த பாடல் நெடுஞ்சாலை திரைப்படத்தினது தாமிரபரணி அப்படிங்கிற ஒரு பாடல், அழகான ஒரு பாடல். முன்பு நீங்க கேட்டிருங்க ரஃபி, இந்த பாடல் நான் ஒளியேற்றம் செஞ்சிருக்கேன்னா நீங்க கேட்டிருந்தீங்க. கேட்டதில் கேட்காத அங்கத்துல ஒரு முறை நான் இதை ஒளியேற்றம் செஞ்சேன். இந்த பாடலை இன்றைக்கு சந்தோஷ் ராம் நமக்கு ஞாபகப்படுத்திருக்காரு.
13: வாங்க அந்த பாடலை கேட்டு வருவோம். இது உங்களுடைய ஒளி 9 6 8
14: கேட்டாலே பரவசம்.

0: ரஃபி, பொதுவா பாடல்களை கேட்கும் போது ஒருத்தர் யாருக்காச்சும் விரும்பி கேட்பாங்க. இன்றைக்கு ஒரு எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பாடல் வெளியேற்ற போறேன்.
1: சரி,
0: யாரு கேட்டிருக்காங்கன்னா வேற யாரும் இல்ல, என்னோட தாய் தான் இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. அதுவும் யாருக்கு? எனக்கு விரும்பி கேட்டிருக்காங்க.
1: வாவ்,
0: இந்த ஒளி கூடத்தை என்னுடைய சொந்த ஃபேமிலி வெகேஷன் மாதிரி ஆகிட்டாங்க. நல்ல ஒரு பாடல். என்னன்னா, அவங்க வெளியூர்ல இருக்காங்க, இரண்டு வாரங்களுக்கு போயிருக்காங்க, ஒரு சுற்றுலாக்கு போயிருக்காங்க. அங்க இருக்கும்போது தெரியல, என்னோட நினைவா எடுத்துருக்குமோன்னு தெரியல, நினைக்கிறேன். ஒரு மந்திர மாதிரி இந்த பாடலை ஒளியேற்றினா போதும், ஒளிபரப்புனா போதும், தூங்கிடுவா அப்படின்னு ஒரு உறுதி அவங்களுக்கு.
1: சரி, இப்ப இந்த பாட்டை கேட்டு தூங்கிடாதீங்க, வேலை இருக்கு, ஒரு மணி வரைக்கும் உட்காந்து செய்யணும்.
0: சரி, கேட்டு மகிழ்ங்கள், இது உங்கள் இரவில் ஆட்டம்.
1: பாடல்களை கேளுங்கள்,
0: மறைந்துவிடும் சோகங்கள்.

0: நான் இப்பதான் என் சட்ட பிரச்சனைக்காக விக்டரி லா சேம்பர்ஸ்க்கு போயிட்டு வந்தேன்.
1: அனுபவம் எப்படி?
0: வழக்கறிஞர் வித்யா என் பிரச்சனையை கவனமா கேட்டு தமிழ்ல எளிமையா விளக்கினாங்க. என்ன செய்யணும்னு படிப்படியாக சொல்லி தெளிவான ஆலோசனையும் கொடுத்தாங்க.
2: கோவன், மரின் பரே, டெம்பனிஸ்னு மூன்று கிளைகள் அனைத்தும் எம்ஆர்டிஆர்ல இருக்கான். நமக்கு வசதியா போச்சு.
3: விபத்து இழப்பீட்டு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் என எல்லா சட்ட சேவையும் நியாயமான விலையில். விக்டரி லா சேம்பர்ஸ், 8921 5363.
4: அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
1: மேகமாய் வந்து போகிறேன், ராஜேஷ் பாடியிருக்கும் பாடல். துள்ளாத மனமும் துள்ளும் படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமாரோட சில ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்ல பாடல். அதுவும் இந்த இரவு நேரத்தில் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பாடல்.
5: இந்த பாடல விஸ்வம் விரும்பி கேட்டிருக்காரு. துண்ணுறுகளில் இடம்பெற்ற ஒரு பாடல் இது. கேட்டு மகிழ்வோம்.

0: 90 ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும்.
3: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க மூன்று வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
4: தொலைபேசி மூலமா அழைங்க
5: 669-1198.
3: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்.
4: வாட்ஸ்அப் மூலமாக
5: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவு நீங்க அனுப்பலாம்.
3: 967-88-968.
5: உங்க விருப்ப பாடல்களை
4: இரவு 10 மணியிலிருந்து 11:30 வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
3: இரண்டு பாடல்களை நம்ம ஒன்றன் பின் ஒன்றாக கேட்க போறோம். முதல்ல வந்து ஒரு பழைய பாடல், சுபதினம் படத்துல இருந்து கே வி மகாதேவனுடைய சில வாலி இயற்றிய பாடல்.
6: இந்த பாடல் வந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா, ஏஎல் ராகவன் மூன்று பேரும் பாடியிருக்காங்க. இந்த பாடல நம்ம ராமா வி விரும்பி கேட்டிருக்காரு. இப்ப வந்து அன்றாடமே பாடல விரும்பி கேட்டிருக்காரு நம்ம ராமா வி. இன்றைக்கும் இந்த பாடல விரும்பி கேட்டிருக்காரு. அதற்கு பிறகு நிதி விரும்பி கேட்டிருக்கும் ஒரு பாடல்.
3: ஆமா, நிதி கேட்டிருப்பது வருஷம் எல்லாம் வசந்தம் படத்துல இடம்பெற்றிருக்கும் ஒரு பாடல், முதன் முதலாய் உன்னை பார்க்கிறேன். ரொம்ப அருமையான பாடல். உன்னைக்கு சுஜாதா ரொம்ப அழகா பாடியிருப்பாங்க அந்த பாடல, சிற்பியோட இசையில.

0: நம்ம நேயர்களுக்கு நம்ம மேல இருக்கிற அக்கறையே தனிதான் ரஃபி.
1: உண்மைதான் நவீன்.
0: அதாவது நம்ம வேலை நேரத்துல கூட நமக்கு அழைத்து எப்படி இருக்கீங்க, இல்ல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், விட்டு பேசணும் அப்படின்னு சொல்றாங்க, எப்படி இருக்கீங்கன்னு கேட்கணும். அதுக்குதான் மருது பாண்டி அப்படின்னு ஒரு நேரம் வந்து அழைச்சாரு. அதுக்கு பிறகு நம்ம சொன்னோம், இப்ப வந்து விருப்ப பாடல் அங்கம் வேணும்னு நீங்க ஒன்றும் ஒரு பாடலை கேளுங்க ஒளியேற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ பாடலா, சரி, ஏதாச்சும் ஒரு எஸ்பிபி ஜானகி பாடிய பாடல தயவு செஞ்சு ஒளிபரப்புங்க அப்படின்னு கேட்டாரு. ஆனா அவருடைய அன்பு இருக்குல்ல, அது தெரியல, இது ஒரு முக்கியூட்டா இருந்துச்சு எனக்கு.
1: ஆமா, மருது பாண்டி உங்களுக்காகவே ஒரு பாடல் எடுத்து வச்சிருக்கோம், உங்களுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும். நம்மளோட காணொலி எல்லாம் பார்ப்போம். மருது பாண்டிக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு அவருக்கு என்ன பாட்டு வேணும்னு கேட்டாலே அவர் சொன்ன மாதிரி, ஆனா பாட்டு தலைப்பு சொல்லல, அதனால அவருக்கு ஒரு பாடலை நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த பாடல் அவருக்கு பிடிக்குமா இல்லையா அப்படிங்கறது எனக்கு தெரியல, ஆனா பிடிச்சிருந்ததுன்னா சந்தோஷம் எனக்கு. இது வந்து நீ சிரித்தால் நான் சிரிப்பேன், அந்த படத்தான் ஷாமோட இசையில எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். என்னோட பாடலை உங்களுக்காக கொடுக்கறேனே அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. நீங்களே ஒரு பாடல் சொல்லியிருந்தீங்கன்னா சிறப்பா இருந்திருக்கும்.
0: இல்ல, நல்ல பாடல் தான் ரஃபி, கண்டிப்பா கேட்டு மகிழ்வாரு, நீங்களும் கேட்டு மகிழுங்க.
1: அதனை தொடர்ந்து அபு வந்து ஒரு பாடலை கேட்டிருக்கிறாரு அவருடைய எவர்கிரீன் சிஸ்டர்ஸ்க்காக.
0: சரி, என்ன பாடல்னு பார்த்தோம்னா, ஆண்டவன் ஒரு நாள் கடை விரித்தான், டெல்லி மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கும் பாடல். கேட்டுட்டு வாங்க, கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக சுவாரஸ்யமான தகவல்கள் அங்கும் காத்துக்கிட்டு இருக்கு. இது உங்கள் இரவனில் ஆட்டம்.
1: பாடல்களை கேளுங்கள்,
0: மறைந்துவிடும் சோகங்கள்.

0: இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யாரு வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: Maverick Events and Production வழங்கும் Masala Coffee Live in Singapore The Return Tour. இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு Masala Coffee மீண்டும் சிங்கப்பூரில். Masala Coffee தனித்துவமான fusion இசை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? அக்டோபர் 10 இரவு 7 மணிக்கு டிமாக்கி டவுன் டவுன் ஈஸ்டில் Masala Coffee Live in Singapore The Return Tour. நுழைவு சீட்டுகளுக்கு bookmyshow.sg.

0: எஸ்பிபி எஸ் ஜானகி பாடிய பாடல் நம்ம கேட்டோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இப்ப பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி சேர்ந்து பாடிய பாடல நம்ம கேட்க போறோம்.
1: இது எந்த நேரம் கேட்டாலும் இந்த பாடலை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாந்திக்கு இப்ப இந்த பாடலை இந்த நேரத்துல கேட்கணும்னு ஆசை வந்திருக்கு உங்களுக்கு.
0: டிசம்பர் பூக்கள் திரைப்படம், அழகாக சிரித்தது அந்த நிலவு, ரொம்ப கியூட்டா இருக்கு, ரொம்ப கியூட்டா இருக்கு அந்த பாடல். கேட்டு மகிழுங்கள் இளையராஜாவின் இசையில் வாலியின் வரிகளில்.
2: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
3: அதுதான் எதுவோ
2: அனலாக கொதித்தது இந்த மனது.

0: உங்களுக்கு தெரியுமா,
1: இன்று செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை நாம இருக்கோம். உலகத்துல பல நாட்கள் அனுசரிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க, அது என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம்.
2: இன்டர்நேஷனல் சுடோக்கு டே என்பதை இன்னைக்கு அனுசரிக்கிறாங்க. இந்த விளையாட்டு ரொம்ப சுவாரஸ்யமான விளையாட்டு, ஜப்பானியர்கள் அறிமுகப்படுத்திய ஒரு
1: விளையாட்டு.
2: எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. ஆனா பெரிய பாட்டில் வச்சு விளையாடும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதாவது அந்த எண்கள் வந்து அதிகமா இருக்கும் போது, சிறிய அளவுல இருக்கும் போது அதை சால்வ் பண்றது ரொம்ப சிறு, ஒரு 4 கட்டங்கள் இருக்கும் போது சுலபமா இருக்கும். அதுவே அதிகமா போகும்போது கொஞ்சம், ஏன்னா நீங்க எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது இருக்கு.
1: ஆமா, முன்பு காலத்துல இப்ப நியூஸ் பேப்பர் வந்து அன்றாடமே வெளியிடுவாங்க, ஒரு புதிர் மாதிரி. அது வந்து எழுதணும், பேனா வச்சு நீ எழுதுனீங்கன்னா தப்பாயிட்டேன்னா அவ்வளவுதான். ஆனா இப்ப வந்து எல்லாமே செயலியில இருக்கு. நான் செயலி தான் அதிகமா விளையாடுறது, ஏதாச்சும் தப்பு பண்ணாலுமே அதை திருத்திக்க முடியும் அப்படிங்கிற தைரியத்துல. ஆனா ஒரு கட்டத்துல ரொம்ப மூழ்கி இருந்தேன் இந்த ஒரு விளையாட்டுல.
2: உண்மைதான், இந்த விளையாட்டை விளையாடுறவங்களுக்கு மறதி வராது அப்படிங்கிற ஒரு இதையும் கண்டுபிடிப்பையும் கண்டுபிடிச்சு சொல்லி இருக்கிற ஒரு ஆய்வுல.
1: சரி, அடுத்ததாக இன்றைக்கு என்ன நாட்டுல அனுசரிக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது, நேஷனல் குவாயட் டே இன்றைக்கு அனுசரிக்கப்படுது. மேற்கத்திய நாடுகள்ல இதை கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறேன்.
2: நம்ம கொண்டாடவே முடியாது, ஏன்னா நம்ம வானொலி அமைதி ஆக்கிட்டோம்னா.
1: ஆமா,
2: அப்புறம் ஆடலும் போகாது, பேசவும் முடியாது.
1: அதுதான் நம்மளுடைய
2: நமக்கு வேலையை இருக்கு.
1: ஆமா, அதுதான் நம்மளோட பணி. ஆக நேஷனல் குவாயட் டே நமக்கு பொருத்தமானது இல்ல, ஆனா ஒரு சிலருக்கு பொருத்தமானது இருக்கும்.
2: ரவி,
1: யாருன்னு சொல்றேன்னா, இப்ப நீங்க எனக்கு வந்து காலையில யாராச்சும் எனக்கு தொண்டை பேசினா எனக்கு பிடிக்காது ரவி,
2: பிடிக்காது. அப்புறம் நீங்க ஏதாவது வாடகை உந்து வண்டி எடுத்தீங்கன்னா பேச வேணாம் சொல்லிருவீங்க.
1: அப்பவே நான் எனக்கு முடியாது. இப்ப இங்க இருந்து நான் வீட்டுக்கு போறேன்னு வச்சுக்கோங்க, அப்பதான் பேச ஆரம்பிச்சு. எனக்கு சில சமயங்கள எனக்கு பாவமா இருக்கும், ஏன்னா பாவம் வந்து ரொம்ப 20 வேளை அவங்க வேலை செய்யறாங்க, விழித்திருக்க கொஞ்சம் பேசுறாங்க அப்படின்னு நினைச்சு நான் பேசுவேன். ஆனா அதை தவிர்த்து கொஞ்சம் பேசாம இருந்தா எனக்கு நல்லதா இருக்கும், அவன் சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இன்னைக்கு யாராச்சும் கிட்ட பேசினா நேஷனல் குவாயட் டே அப்படிங்கறத அவனுக்கு ஞாபகப்படுத்துவேன்.
2: ஃபால்ஸ்லி அக்யூஸ் டே என்பதையும் இன்னைக்கு அவங்க அனுசரிக்கிறாங்க சில நாடுகள்ல. அதாவது நியாயம் வேண்டும், நீதி வேண்டும்னு கேட்கிறவங்களுக்கு இந்த நாள் வந்து ஒரு பொருத்தமான நாளா இருக்கும். தப்பா நீங்க யாருமேலையும் பழி போட்டக்கூடாது என்பதை ஞாபகப்படுத்தும் ஒரு நாள் இன்னைக்கு.
1: அதனை தொடர்ந்து இறுதியாக நேஷனல் டெடி பேர் டே இன்றைக்கு அனுசரிக்கப்படுது. டெடி உங்களுக்கு பிடிக்கும் ரஃபி?
2: நிச்சயமா பிடிக்கும், ஆனா அதை வாங்கி அதை கட்டி பிடிச்சிட்டு தூங்குற அளவுக்குலாம் ஆசை கிடையாது எனக்கு.
1: ஆமா, அதாவது சிறுவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டெடி பேர் அப்படிங்கிறது தெரியல, நம்மளுடைய வாழ்க்கையில் கண்டிப்பா ஒரு முறையாவது நம்ம வந்து வச்சிருப்போம், ஒரு அலங்கார பொருளா வச்சிருப்போம், இல்லாட்டி தூங்குறதுக்கு நம்ம வச்சிருப்போம். அனுசரிக்கும் ஒரு தினம் என்று.
0: இத்தகவலை வழங்கியோர் அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர் கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ்ட் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.
3: புதிய சாம்சங் கேலக்சி ஜி கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
4: ஸ்டார்ஹப், we got you.
5: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
6: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
1: அடுத்ததாக இந்த விருப்ப பாடல் அங்கத்துல எஸ்பிபி பாடிய முதல் பாடல் நம்ம கேட்க போறோம். முதல் பாடல் கிடையாது அப்படின்னு சொல்லிருக்காரு.
2: ஆமா, இது வந்து அவருடைய முதல் பாடலே இல்ல, ஒளிப்பதிவு பண்ணப்பட்டது வேறொரு பாடல். அந்த படம் வெளி வரலன்னு சொல்லி எஸ்பிபியே சொன்னார் ஒரு பேட்டி.
1: வெளிவந்த பாடல இதுதான் முதல் பாடல்,
2: இதுதான் பாடல், இந்த பாடல் தான். அது அப்படிதான் அவங்க கணக்கு எடுப்பாங்க போல இருக்கு. ஆனா அவங்க ஒளிப்பதிவு பண்ணது வேற ஒரு பாட்டு.
1: சரி, 1000 நிலைவேவா எல்லாருக்குமே ரொம்ப தெரிந்த ஒரு பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசிலா சேர்ந்து பாடியிருப்பாங்க அடிமை பெண் திரைப்படத்துல இருந்து. இந்த பாடல நிர்மலா தேவி இன்றைக்கு விரும்பி கேட்டிருக்காங்க. இந்த பாடல் ரஃபி போன வாரம் தான் டிக்டாக் லைவ்ல வந்து ஒளியேற்றினேன்.
2: சரி,
1: ஏன்னா ஒரு நேர் வந்து எங்கிட்ட கேட்டாரு, தயவு செஞ்சு ஒரு எம்ஜிஆர் பாட்டு போடுங்க அப்படின்னு எங்கிட்ட கேட்டாரு.
2: சரி,
1: தெரியும் எத்தனையோ எம்ஜிஆர் பாட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு வந்து இந்த பாடல கேட்கணும்னு ஆசை இருந்துச்சு. அதே சமயத்துல எம்ஜிஆர் பாடல்னாலே ரொம்ப கருத்து அதிகமா இருக்கும், கதை ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஏதோ ஒரு நல்ல மெட்டா ஒரு பாடலை கேட்போன்னு இதை போட்டேன். எல்லாரும் கேட்டது, ஏன் இந்த பாட்டு, ஏன் இந்த பாட்டு அப்படின்னு கேட்டாங்க. ஏங்க, நல்ல பாட்டு தாங்க. ஆக நிர்மலா தேவி இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க, எல்லாருமே சேர்ந்து கேட்போம். அதற்கு பிறகு இன்னொரு பாடலும் இருக்குதான் ரஃபி?
2: ஆமா, இன்னொரு பாடல் வந்து வெள்ளை மனம் கொண்ட பிள்ளை ஒன்று, 10 பசலி படத்துல இருந்து இந்த பாடல் எடுத்து வச்சிருக்கிறேன். டி சிவானந்தம் நேற்று வந்து ஒரு பாராட்டு தெரிவிச்சிருந்தார். வி குமாருடைய பாடல் ஒன்று நேற்று ஒளிபரப்பானது, ஒரு பார்வை பார்க்கும் போது அந்த பாடல், அதை கேட்டுட்டு அவர் சொன்னாரு, மறக்க முடியாத இசை, நல்ல ஒரு இசையமைப்பாளர் அவர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால அவருக்காக வி குமாரோட இசையில இந்த பாடல் எடுத்து வச்சிருக்கிறோம், கேட்டு மகிழ்ங்க.

0: தங்கத்தை ஏன் இன்னும் நகையாகவே பாக்குறோம்? நீண்ட கால முதலீடா பார்த்தா? அடுத்த தலைமுறை செழிக்க இப்பவே திட்டமிடுங்க. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணயசாலையின் நம்பகமான முதலீட்டு தரத்தங்கம். செய்கூலி இல்லை, அதோட GST விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை. 1 கிராம், 100 கிராம், 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க.
1: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
2: விருப்ப பாடல் அங்கத்தின் நிறைவுக்கு நம்ம வந்துட்டோம். நிறைவான ஒரு பாடலை சசிதர் விரும்பி கேட்டிருக்காரு.
3: ஆமா, அவர் கேட்டிருக்கிற பாடல், இந்த பாடல் அடிக்கடி கேட்காத ஒரு பாடல் வேற இருக்கு.
2: அடிக்கடி கேட்காத பாடலா? கேட்கவே கேட்காத ஒரு பாடல் அப்படி சொல்லுங்க. இந்த திரைப்படம் இருக்கானு உங்களுக்கு தெரியுமா?
3: சத்தியமா தெரியாது.
2: மருது
3: அதுல அவங்க போடுறதாக பிராக்கெட்ல ரே, ரொம்ப அரிய ஒரு படம்.
2: அரிய ஒரு படம் அப்படின்னு சொல்லும் போது பாடலாம் அரிதாதானே இருக்கும். 1995 வெளிவந்த ஒரு திரைப்படம் இது. ராமன் நடிச்சிருந்தாரு, பார்த்ததுல சௌந்தர்யா நடிச்சிருந்தாங்க, டெலிகன்
3: ஸ்ரீவித்யா
2: பலரும் நடிச்சிருக்காங்க. இருந்தாலுமே நமக்கு தெரியாத ஒரு படமா இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சா நம்ம கிட்ட சொல்லுங்க. இந்த திரைப்படத்துல இருந்து பூவிழி வாசலிலே அன்னைக்காக பாடுற ஒரு பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க சசிதர்.
3: நான் இது சொன்னதோட நவீன் மொதல் வேற ஒரு பூவிழி வாசலில் எடுத்து வச்சாரு.
2: ஆமா, நமக்கு தெரிஞ்சது
3: பூவிழி வாசலில்,
2: அதுதான் இளையராஜாவோட இசை தான் எனக்கு தெரியும். ஆனா இது ஒரு நல்ல ஒரு பாடல் தான் ரஃபி, தேவாவுடைய இசை மனநலம் இருப்பாரு. வாங்க இந்த பாடலை கேட்போம். இதற்கு பிறகு உங்களுக்காக திரை தகவல் இருக்கு, அதனை தொடர்ந்து இவ்வாறு கலைஞர் அங்கமும் காத்துக்கிட்டு இருக்கு. இது உங்கள் இரவில் ஆட்டம்.
3: பாடல்களை கேளுங்கள்,
2: மறைந்துவிடும் சோகங்கள்.

0: ஒலி 968
1: சினிமா சினிமா
2: அக்ஷன். முன்பு காலத்துல படங்கள்ல நடிக்கும் போது நவீன் அவங்களுக்கு வந்து லைவ் சவுண்ட் தான், அதாவது அங்கேயே நீங்க பதிவு பண்ணி குரலை அங்கேயே நடிப்பையும் பதிவு பண்ணிடுவாங்க.
3: எடிட்டிங்ஸ் கிடையாது, அதே சமயத்துல டப்பிங்ல கிடையாது,
2: டப்பிங் கிடையாது. நான் நினைக்கிறேன் அந்த எடிட்டிங்ல வந்து அவங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் தான் உள்ள சேர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
3: சரி சரி,
2: என்ன இசை அங்க சேர்க்க முடியாதுல்ல,
3: அந்த வசனம் படிக்கிறது நீங்க அங்கேயே பேசுறது அப்படி வரும்.
2: நீங்க நல்லா பாருங்க நவீன், பழைய நடிகைகள் இதெல்லாம் விட்டுட்டு அவங்க எழுபதுகளுக்கு வரும்போது டப்பிங் குள்ள போயாக வேண்டியது இருக்கு. எழுபதுகளின் இறுதியில அப்பதான் டப்பிங் வருது இல்லையா,
3: மாற்றம் கண்டுட்டு,
2: மாற்றம் கண்டுடுச்சு. லைவ் சவுண்ட் கிடையாது, ரெக்கார்டிங் கிடையாது, டப்பிங். அதற்கு இந்த பழம்பெரும் நடிகைகள்லாம் தயாரா இருந்தாங்களா? பத்மினி என்ன சொல்றாங்கன்னு கேட்போம் ஒரு பேட்டியில.
4: மலையாளத்தில் பண்ணும்போது ஐ வாஸ் நாட் யூஸ்ட் திஸ் டப்பிங், யூனோ. இது வந்து முதல்லலாம் ஃபிலிம் எடுக்கும்போது வி ஸ்பீக் அட் த சேம் டைம், எவ்ரிதிங் வாஸ் இன் ஒன்.
5: ஆமா,
4: இப்போ அப்படி இல்லையே, ஃபுல் பிக்சர் வர்க் பண்ணிட்டு டப்பிங் மட்டும் தனியாக பண்ணணும். ஸோ டப்பிங் பண்ணுறதுக்கு ஐ வாஸ் நாட் யூஸ் டு இட், நோ. ஸோ இன் த பிகினிங் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, அதுக்கப்புறம் ஐ மேனேஜ்.
5: பூவை பூச்சோட வார்த்தை நீங்கள் முதல் தடவையாக டப்பிங் பண்ண படமா?
4: ஆமாம், அதனுடைய மலையாளம் வெர்ஷன் ஃபர்ஸ்ட். அந்த காலத்துல டப்பிங் வந்து அவுட்டோர் எடுக்கும்போது மட்டும்தான், இந்த சவுண்ட் கிளியரா வரலன்னா மட்டும்தான் டப்பிங் பண்ணுவாங்க. அதர்வைஸ் எல்லாம் ஸ்ட்ரைட் டேக் தானே. ஐ திங்க் தட் வாஸ் ஈஸியர் பிகாஸ் ஒரே இமோஷன். பிகாஸ் இல்லைன்னா டப்பிங் பண்ணும்போது அந்த ஹோல் திங் யூ ஹேவ் டு கெட் இன் டு த மைண்ட், அதுக்கப்புறம் அந்த இமோஷன் பில்டப் வரணும். ஸோ தட் ஐ ஃபவுண்ட் இட் வெரி டிஃபிகல்ட் அட் தி பிகினிங். நவ் ஐ அம் யூஸ்ட் டு இட்.
1: உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.
3: ஒலியில இவ்வாற கலைஞர் பாடகி சின்மை ஸ்ரீபதா,
2: அவங்களுடைய குரல்ல பாடல்களை கேட்கும் போது மயங்கி அவங்களுடைய விசிறியா இருக்கிறவங்க பல பேர் இருப்பாங்க. இந்த வாரம் வந்து அவங்களுடைய பிறந்த நாள்னால அவங்களுடைய பாடல்களை மொழிய,
3: நாளைக்கு அவங்களுடைய பிறந்த நாள் செப்டம்பர் 10 தேதி, அதனால இந்த வாரம் முழுவதுமே அவங்களுடைய பாடல்களை நம்ம கேட்கிறோம். ஸ்ரீபதா அப்படின்னா என்ன நீங்க கேட்டிருந்தீங்க ரவி, காணொலியில பாத்திருந்தேன், ஒரு பேட்டியில பாத்திருந்தேன்,
2: சொல்லியிருந்தேன்.
3: ஸ்ரீபாதம், கடவுளின் லட்சுமியுடைய பாதம், ஸ்ரீபாதம், அதுதான் ஸ்ரீபதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்து அவங்க தெலுங்கு கன்னடா அப்படின்னு பல பேர் நினைச்சிருக்காங்க. ரமேஷ் விநாயகமும் சேர்ந்து பாடியிருக்கும் ஒரு பாடல் இது.
2: சரி, அந்த பாடலை கேட்டு வருவோம், தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 968
3: கேட்டாலி பரவசம்.

0: வருகிறது.
1: இவ்வாறு நட்சத்திரம் ஆதரவு
2: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
3: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
4: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
3: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
5: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122. வாரத்தில் 7 நாட்களும்.
6: மீனா, எனக்கு ஒரு வழக்கறிஞரின் உதவி தேவை. உனக்கு நல்ல சட்ட நிறுவனம் ஏதாவது தெரியுமா?
7: விக்டரி லா சேம்பர்ஸ் எல்எல்சி.
6: ஆமா, விக்டரி லா சேம்பர்ஸ் எல்எல்சி
7: நம்பகமான சட்ட சேவை கொடுக்கறாங்க. வழக்கறிஞர் வித்யா நம்ம தேவையை அறிஞ்சு சிறப்பான சட்ட அறிவுரைய தமிழ்ல தெளிவா கொடுக்கறாங்க. உயிலையும் அவங்கதான் எழுதுனாங்க.
8: விபத்து இழப்பீடு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் போன்ற பல்வேறு சட்ட சேவைகளும் நியாயமான விலையில். இன்றை அழையுங்கள் விக்டரி லா சேம்பர்ஸ் எல்எல்சி. 8921 5363.

0: கேட்டதில் கேட்காதது அங்கத்திற்கு நம்ம வந்திருக்கிறோம் நீங்களே. உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு புதன்கிழமை, புதன்கிழமை உங்களுக்காக கேட்டதில் கேட்காதது, அதாவது அரிய பாடல் ஒன்றை உங்களுக்கு நாங்கள் கொண்டு வருவோம்.
1: அதுல குறிப்பாக நான் வந்து கொஞ்சம் புதிய பாடல்களை கொண்டு வரேன். ரஃபி வந்து அதாவது பல நாட்டில் கேட்காத பாடல்களை வந்து மறுபடியும் வந்து நினைவுபடுத்துவாரு.
0: ஆமா,
1: இன்றைக்கு புதிய பாடல் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல ரஃபி, சென்னை 628.
0: ஆமா,
1: இந்த திரைப்படம் உங்களுக்கு தெரியும்,
0: வந்து ரொம்ப காலமாச்சு,
1: ரொம்ப காலம் ஆயிட்டு. அதற்கு பிறகு இரண்டாவது பாகம் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுமா உங்களுக்கு? அது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆனா ஏன் தான் எனக்கு தெரியல, இந்த திரைப்படத்துல வந்த பாடல்கள் எல்லாமே அவ்வளவு ப்ராப்ளம் பெறலன்னு நினைக்கிறேன். யுவன் சங்கர் ராஜாவோட இசை தான்
0: சரி,
1: ஆனா பாடல்கள் நல்ல நல்ல பாடல்கள் இருக்கு அந்த திரைப்படத்துல, ஆனா எல்லாமே ப்ராப்ளம் ஆகல அப்படிதான் உண்மை. மறுபடியும் அதை கேட்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அண்மையில. இது வந்து ஒளியேற்றணும், மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை எடுத்து வச்சிருக்கேன். நீ கிடைத்தாய் அப்படிங்கிற ஒரு பாடல் இன்றைக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு கல்யாண பாடல்.
0: சரி,
1: இந்த கல்யாண பாடல்ல ஹரிச்சரன் பாடியிருப்பாரு, ஸ்வேதா மோகனும் பாடியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இப்ப சரியா ஞாபகம் இல்ல. ஆனா நல்ல ஒரு பாடல், கல்யாண பாடல். முடிந்தால் மறுபடியும் அந்த திரைப்படம் போய் பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த திரைப்படம்.
0: சரி, இரண்டாவது பாகம்.
1: ஏன்னா இரண்டாவது பாகம் அப்படி சொல்லும்போது 10 ஆண்டுகளோ இதுக்கோ ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகுதான் மறுபடியும் அந்த படமே வந்துச்சு.
0: ஆமா,
1: ஆக அந்த காலகட்டத்துல எப்படி இருப்பாங்க நண்பர்கள், முன்பு காலத்துல ஒன்னா சேர்ந்து கிரிக்கெட் ஆடினாங்க, 20 வருஷத்துக்கு அப்புறம், 10 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி அவங்க வாழ்க்கை மாறி இருக்கும் அப்படின்னு ரொம்ப தத்ரூபமா காட்டுச்சு, ரொம்ப உண்மையா காட்டுச்சு ரஃபி. அங்க முடிஞ்ச போய் படத்தை பாருங்க, பாடல்களும் கேளுங்க.
0: சரி.

0: என்னுடைய பாடலுக்கு நீங்க கேட்டுட்டீங்க, கேட்டதில் கேட்காதது அங்கத்துல உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். அடுத்ததாக நம்ம ரஃபியுடைய பாடல கேட்க போறோம்.
1: ஆமா, இது வழக்கமா நம்ம ரீல்ஸ் பாப்போம்ல.
0: ஆமா ரஃபி,
1: அந்த ரீல்ஸ்ல வந்த ஒரு பாட்டு.
0: இப்பெல்லாம் அதுதாங்க ரஃபி, ரீல்ஸ் மூலமாக தான் மறுபடியும் பாடலே நமக்கு நினைவு வருது.
1: ஆமா,
0: ஆனா நீங்க எந்த பாடல பாத்தீங்க, எந்த காட்சியை பாத்தீங்க?
1: 79 வெளிவந்த ஒரு திரைப்படம் தான் பகலில் ஓர் இரவு. இந்த திரைப்படத்திற்கு இசை இளையராஜன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த திரைப்படத்துல மொத்தம் 5 பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த 5 பாடல்களும் வெவ்வேறு வகையான பாடல் அப்படின்னு நீங்க சொல்லலாம். எல்லாமே அருமையான பாடல், ஹிட்டான பாடல் எல்லாமே.
0: சரி,
1: கலையோ சிலையோ, இது பொன்மான், அந்த பாடல் வந்து உங்களுக்கு தெரியும், ஜெயச்சந்திரன் பாடியிருப்பாரு. அப்புறம் நம்ம வந்து பொன்னாரம் பூவாரம் கேட்டிருக்கிறோம், இளமை எனும் பூங்காற்று கேட்டிருக்கிறோம், தோட்டம் கொண்ட ராசாவை கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஒரு பாடல் நம்மளுடைய செவிகள்ல இருந்து கொஞ்ச காலமா தப்பிக்கிட்டு இருந்தது. அது இந்த ரீல்ல பார்க்கும்போது, அடடா இந்த பாடல் நம்ம ரொம்ப நாளாச்சு கேட்டு அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். அதை இன்னைக்கு நம்ம நேர்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். வாங்க அந்த பாடலை கேட்டு வரும். பாடல்கள் எல்லாத்தையும் வந்து கண்ணதாசன் கேட்டு இருக்கிறாரு, இசை நம்மளுடைய இளையராஜா தான்.

0: சுவையாக சமைக்க
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லங்க, பெரும்பாலும் பெரியவங்களுக்கும் பொரியல்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா பல நேரங்கள்ல இந்த மாதிரி பொரியல்ல அதிகமான எண்ணெய் இருக்கும் போது எப்படி இதை சாப்பிடுது அப்படின்னு ஒரு குழப்பம் ஏற்படலாம். அதுக்கு உங்களுக்கு தேவை உப்பு.
2: உப்பு கருவாடு உறவச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு.
0: பொரியலுக்கும் எண்ணெய்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா? எந்த உணவை பொறிக்கிறதா இருந்தாலும் சூடான எண்ணெயில கொஞ்சம் உப்ப தூவி அதன் பிறகு அந்த உணவை நீங்க பொறிச்சீங்கன்னா அதுல எண்ணெய் கோர்க்காது. அப்படி பொறிக்கும் போது பொரியலோட நேரம் அழகா இருக்க கொஞ்சம் மஞ்சள் தூளையும் சேர்த்து பொறிச்சீங்கன்னா பொரியல் சாப்பிடுறதுக்கு மட்டும் இல்ல கண்ணுக்கும் அழகா இருக்கும்.
3: ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ், பூ போல மென்மையான இட்லி, சுட சுட மொறுவலான தோசை. ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ், ஆரோக்கியமான காலை உணவு நொடியில் தயார்.

0: மகிழ சமைக்க உதவும் ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள். இந்திய கேட் பாஸ்மதி அரிசி, மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
1: Maverick Events in production வழங்கும் Masala Coffee live in Singapore, the return tour. இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM DMK Downtown Eastdale. Masala Coffee live in Singapore, the return tour. bookmyshow.sg.
2: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
3: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.

0: இன்று புதிய ஒரு நாள், புதிய ஒரு தினம். வியாழக்கிழமை நம்ம இருக்கோம், செப்டம்பர் மாதம் 10 தேதியில் நம்ம இருக்கோம்.
1: பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொன்னீங்க, வியாழக்கிழமைக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க?
0: புதன் கிடைச்சா வியாழன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அப்படிதானே,
1: புதனுக்கு அப்புறம் வியாழன் வரும்.
0: ஆமா, அது உறுதி. ஆக வியாழக்கிழமை நம்ம இருக்கோம். இந்த வார இறுதிக்கு ஒரே ஒரு நாள் தான் ரஃபி, கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்கு.
1: இது வந்து புதிய வார இறுதி அப்படின்னு சொல்றாங்க. வியாழக்கிழமையை
0: அதே சமயத்தில்
1: தேவைப்படாது.
2: Is your heart speaking to her?

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பற்றி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
2: சொல்லுங்கள் ராஜமாதா.
3: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
2: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
3: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
2: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
3: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
3: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: திறனே தேவைப்படாத ஒரு சில விஷயங்கள், ஒரு சில அம்சங்களை பத்தி தான் நம்ம பேச போறோம் அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது என்ன, அது எப்படி திறனே இல்லாம ஒரு விஷயம் இருக்க முடியும் ரஃபி? ஏதாச்சும் ஒரு திறமை இருந்தா தானே அதை வெற்றிகரமா செய்ய முடியும்.
1: இதெல்லாம் வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள் நவீன், இதுக்கெல்லாம் திறன் தேவைப்படாது.
0: கூறுகள் அப்படின்னு நம்ம சொல்லாமா?
1: கூறுகள் சொல்லலாம், சொல்லலாம். சரியா, நீங்க ஒருத்தர் உங்களை கூப்பிடுறாங்க, அதுக்கு வந்து நேரத்தோட நீங்க போனீங்கன்னா அதுக்கு திறன் தேவையில்லை உங்களுக்கு. நேரத்தோட போறதுக்கு மனசுதான் வேணும் உங்களுக்கு. வீட்டுல இருந்து நீங்க சீக்கிரமா வெளியேறணும்.
0: நேர ஒழுக்கம் நமக்கு தேவைப்படும்.
1: நேர ஒழுக்கம், அதுக்கு திறன் தேவைப்படாது உங்களுக்கு. என்ன சொல்லுவாங்க, மனசு இருக்கணும் வீட்டுல இருந்து கொஞ்சம் சீக்கிரமா. சில பேருக்கு மனசு விடுறதுக்கு எண்ணமே இருக்காது. அவங்க 10 மணின்னு சொல்லிருப்பாங்களா, 9:45 தான் வெட்ட விட்டு வெளியாகிறது. அதுக்கப்புறம் யார் நீங்களா? அது சொன்னீங்க.
0: எனக்கு தெரிந்த ஒருத்தர், ரொம்ப நெருக்கமான ஒருத்தர், அதுதான்
1: செய்வார். அப்படிதான் செய்வார்.
0: அவர் வீட்டு கீழே வரைக்கும் நான் வந்துட்டேன், அப்பயும் அவர் லேட்டா வர்றாரு. எனக்கு புரியல, இது நான் என்ன சொல்றது
1: சொல்லுங்க. சில பேர் அப்படி இருக்கிறாங்க, அவங்க வந்து மத்தவங்களோட நேரத்தை வீணடிக்கிறதுல குறியா இருப்பாங்க. ஆக இதுக்கு திறன் தேவையில்லை நீங்க நேரத்தோட வரதுக்கு.
0: பங்க்சுவாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லல ஆங்கிலத்துல. அதற்கு பிறகு ஒர்க் எத்திக் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. நம்மளுடைய வேலை கூறுகள் ரொம்ப முக்கியமான ஒன்று. வேலையை வந்து செம்மையா செய்யணும், ஒழுங்கா செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு திறன் தேவைப்படாது.
1: மனசுதான் தேவை.
0: திறன் இருந்தா அது நல்லபடியா செய்யலாம், அது ஒண்ணு. ஆனா அதை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குல்ல, அதற்கு திறன் தேவையில்ல.
1: ஆமா, அந்த எண்ணம் இருந்தாலே போதும், நல்லா செஞ்சு முடிக்கணும், நல்லா செஞ்சு கொடுக்கணும், இதை வெற்றி ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலே போதும், அதுக்கு திறன் தேவையில்லை. சரி, இன்னும் நாங்க சொல்றோம், திறனே தேவைப்படாத 10 விஷயங்கள்னு சொல்லிட்டோம், 2 சொல்லிட்டோம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துகிட்டு இருக்கோம்.

0: மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல.
1: வார நாட்களில் இரவு நாட்டத்தில் நள்ளிரவு 12 மணியிலிருந்து 1 மணி வரை காதல் பாடல்கள்.

0: திறனே தேவைப்படாத 10 விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து நம்ம வந்து பாடி லாங்குவேஜ் அதை பற்றி சொல்ல போறோம். அதான் பட்டியலிட்டு இருக்கிறாங்க அவங்க,
1: உடல் மொழி
0: அதை வைத்து நீங்க வந்து உரையாடுவதற்கு சொல்வதற்கு வந்து திறன் தேவையில்லை உங்களுக்கு இல்லையா? சில விஷயங்களை சீக்கிரமா நம்ம செய்து முடிக்கணும்னு நினைப்போம் இல்லையா? அதுக்கு வந்து சில செய்கையிலே நம்ம காட்டிக்கிட்டு
1: காட்டுறோம்ல. எண்ணமே அவங்களுடைய உடல் மொழியிலே
0: காட்டிடுவாங்க.
1: ஆமா, அவங்களுக்கு ஈடுபாடு இல்ல, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும் போது அவங்க எப்படி நிக்கிறாங்க, எப்படி உட்காராங்க, அதை வச்சு நமக்கு கண்டுபிடிச்சலாம்.
0: அது வந்து திறன் தேவையில்லை, அதை கண்டுபிடிக்கிறது
1: அதுக்கும் நமக்கு திறன் தேவைப்படாது. அதே சமயத்துல மத்தவங்கிட்ட நம்ம அதை காட்டக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் ரஃபி. பேசுறாங்க, நமக்கு ஈடுபாடு இல்லதான், இதனாலுமே வெளிப்பட நம்ம காட்டக்கூடாது. ஏதோ நம்ம கொஞ்சம் தலையை அசைச்சு கொஞ்சம் ஏதோ நம்ம கொஞ்சம் ஈடு கொடுத்து பேசணும் அப்படின்னு நான் நம்புறேன். ஆக அதற்கும் திறன் தேவைப்படாது.
0: அடுத்து எஃபர்ட், அதாவது முயற்சி எடுக்கிறது. அதுக்கு வந்து உங்களுக்கு நிச்சயமா திறனே தேவையில்லை, முயற்சி எடுக்கதான் வேணும் இல்லையா? அதுக்கும் மனசுதான் வேணும், முயற்சி எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல மனசு.
1: இப்ப நம்ம சொல்ல போற எல்லா விஷயத்துக்கும் மனசு தேவைப்படுது, எண்ணம் தான் தேவைப்படுது. ஆனா என்னென்ன அப்படிங்கறது நம்ம கொஞ்சம் பட்டியலிட்டு இருக்கோம். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு சொல்லிருக்காங்க பெரியவங்க. எப்போதுமே நம்ம முயற்சியை முழு மனதா நம்ம போடணும், முழு மனதா நம்ம வந்து இறங்கணும் ஒரு காரியத்துல.
0: அதோட இன்னொரு இதுவும் சொல்லுவாங்க, சில வேலையை கொடுக்கும் போது சோர்வா அப்படியே போயிட்டு, கொஞ்ச நேரம் பாடி லாங்குவேஜ் சொன்னீங்கல்ல,
1: ஆமா,
0: சோர்வா அப்படியே போயிட்டு செய்யறது. ஆனா அதுவே எனர்ஜி நல்ல சக்தியோட நீங்க செய்தீங்கன்னா வேலை நல்லா முடியும்,
1: உத்வேகம் இருக்கும்.
0: ஆமா, அதுக்கு வேணுங்கிறது நல்ல உணவு சாப்பிடுங்க, அதுக்கு திறன் தேவை கிடையாது. நல்ல உணவு சக்தா இருக்கிறதுக்கு பாருங்க, நல்ல எனர்ஜியோட சக்தியோட இருக்கிறதுக்கு பாருங்க.
1: திடமா இருந்தாலே அந்த பாதி காரியம் வெற்றி அடையும் அப்படின்னு நம்புறேன். ஆக தொடர்ந்து வந்து எப்போதுமே மூன்று விஷயங்கள், உடல் மொழி, முயற்சி, எனர்ஜி.
0: ஆமா.

0: பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யாரு வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 ரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: திறன் தேவைப்படாத ஒரு சில விஷயத்தை பத்தி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதுல அடுத்தது என்ன?
2: அடுத்தது அட்டிடியூட்னு வந்து பட்டியலிட்டு இருக்கிறாங்க. அதாவது உங்களுக்கு வந்து ஒரு அட்டிடியூட் இருக்கணும், உங்களுக்கு அதுதான் வந்து சவால்களை சமாளிக்க உதவும். அதுக்கு திறன் உங்களுக்கு தேவையில்லை, சரியா? சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா யார்ட்டையும் ஒழுங்கா பேச மாட்டாங்க. நவீன் பாத்திருக்கீங்களா?
1: மூஞ்சி கொடுத்து
2: பேச மாட்டாங்க அப்படின்னு. யுவன் சங்கர் ராஜா அப்படிதான் பேசுவார்ல முந்தையெல்லாம். அது ஒரு அட்டிடியூட் இருக்கு அவருக்கு, இல்ல? அவர் பேசும்போது இப்பதான் திருமணத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் அதிகமா பேசுறாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாலெல்லாம் பேட்டி எடுக்கும் போது பதில் அவர்கிட்ட இருந்து வாங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
1: ஆமா, அது அவரோட மனப்பான்மை எப்படி இருக்குன்னு தெரியல. ஆக ஆனா உண்மைதான் ரஃபி, அது அதுக்கு வந்து அவரு ரூடா இருக்காருன்னு
2: அர்த்தம் கிடையாது. ஆமா,
1: அது அவரோட மனப்போக்கு. அவர் அப்படி இருக்கிறதால நமக்கு வந்து ஓ கொஞ்சம் ரொம்ப கர்வத்தோட பேசுறாரு அப்படின்னு நம்ம
2: நினைக்கலாம். ஆனா அப்படி நீங்க வந்து ஒரு கெத்தோட இருந்தீங்கன்னா அது வந்து பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு உதவும். அதுக்கு வந்து தனிப்பட்ட திறன் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: அதோட ரஃபி ரொம்ப முக்கியமான ஒன்று, இதுக்கும் திறன் தேவைப்படாது, ஆனா இதை வைத்திருந்தால் உங்களுக்கு திறன் வந்து குவியும் அப்படின்னு நம்புறேன். அதுதான் பேஷன். ஒரு விஷயத்துல நம்ம இறங்கிட்டோம், ஒரு காரியத்தில் நம்ம இறங்கிட்டோம், அது எப்படி செய்யறது, அதை நம்ம முழு மனதா செய்யணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு பேஷன் ரொம்ப முக்கியம், அதற்கான திறன்கள் தானாகவே வரும். இப்ப நான் உதாரணமா நான் ஒண்ணு சொல்றேன், நான் சொல்றேன்னு நீங்க தப்பா எடுத்துக்க வேணாம். எனக்கு ஒரு இசை மேல எப்பவுமே ஒரு பற்று உண்டு.
2: சரி,
1: ஆக நான் அதை முறையா போய் கத்துக்கிறதுக்கு முன்னாடியே இப்ப யூடியூப்லாம் இருக்குல்ல எப்படி கத்துக்கிறது அப்படிலாம் போய் நான் தனியா பார்த்து பிறகுதான் ஏதோ ஒரு அளவுக்கு எனக்கு ஒரு ஞானம் வந்தது. அதற்கு பிறகு சரி இன்னும் முறையா கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஒரு படியில சேர்ந்தேன்.
2: சரி,
1: ஆக இது மாதிரி பேஷன் இருந்தாலே அந்த காரியம் உங்களுக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு திறன்களை நீங்களே சொந்தமா வளர்த்துப்பீங்க.
2: சரி, இன்னொன்று திறன் தேவைப்படாத ஒன்று வந்து நீங்கள் உங்களையே வந்து மற்றவர்கள் என்ன சொன்னாலும் அந்த ஃபீட்பேக்கை கேட்டு உங்களை மாற்றிக்கொள்றதுக்கான அந்த தகுதியை வளர்த்துக்கொள்ளணும். அவ்வளோதான்,
1: அதாவது பிடிவாதமாக இருக்கக்கூடாது.
2: அதுதான் சொல்கிறாங்க,
1: உங்ககிட்ட புதுசாக ஒரு விஷயம் கற்றுக் கொடுத்தா அதை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனப்பான்மை, ஒரு மனப்போக்கு தேவைப்படும்.
2: இன்னொன்று வந்து டூயிங் எக்ஸ்ட்ரா, அதையும் சொல்கிறாங்க, அதிகமாக செய்யுங்க, அதுக்கும் திறன் தேவைப்படாது.

0: சரி நேர்களே, விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. நாமளும் வீட்டுக்கு போற நேரம் வந்துட்டு.
1: ஆமா, இன்னைக்கு நான் என்ன நினைச்சிட்டு வந்தேன்னா, சரி கார் நேத்து ஓட்டல, இன்னைக்கு ஓட்டிட்டு வந்துருவோம் அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. வாடகை வந்து ஒண்ணுல வீட்டுக்கு போறது, நீங்க சொன்ன மாதிரி படுத்து அப்படி தூங்கிக்கிட்டே போகலாம்,
0: ஓய்வா போகலாம்,
1: ஓய்வா போகலாம். ஆனா கார் ஓட்டும் போது அந்த இது சொகுசு நம்மளுக்கு கிடையாது.
0: உண்மைதான் ரஃபி, உண்மைதான். அதாவது ரொம்ப தூரமா நம்ம வாகனத்தை செலுத்தும் போது கூட ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கண்ணு கொஞ்சம் ஓட ஆரம்பிக்கும்.
1: ஆமா,
0: சோர்வாகும். மத்தவங்க ஓட்டும் போது கொஞ்சம் நிம்மதியா நம்ம போலாம்.
1: இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, இரவு நேரத்துல வந்து சாலை பணி எங்கேயாவது நடந்துகிட்டு இருந்ததுன்னா, அப்புறம் அந்த சாலையை இப்ப மூடி வச்சிடறாங்க.
0: ஒரு காணொலி பாத்தீங்களா ரஃபி?
1: என்னாச்சு
0: பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப வேகமா வந்திருக்காரு. அதாவது
1: பார்த்தேன்,
0: ஒரே ஒரு தடத்துல மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சு அவர் ரெண்டாவது தடத்துக்கு போயிருக்காரு. ஆனா அங்கேயும் சாலை பணிகளா அந்த கோன்ஸ்ல இருந்து
1: உள்ள எல்லாம் தள்ளி விட்டுட்டு போனாரு.
0: அவர் எந்த ஒரு இடத்துல அவரை வாகனத்தை செலுத்தாலும் தெரியல. ஆனா

0: வேகமா போகாதீங்க, பார்த்து பத்திரமா போங்க. ஆனா உண்மைதான் உதிரி பார்த்தாலுமே நமக்கு கொஞ்சம் கிட்ட வர வரைக்கும் நமக்கு தெரிய மாட்டேங்குது.
1: ஆமா, அதனாலதான் இப்ப என்ன செய்யறாங்கன்னா, சாலை பணி நடக்கிற இடத்த மூடி வச்சிடறாங்க. சாலைக்குள்ளே போகாதீங்க, வேற வழியா
0: நிம்மதியா நம்ம சாலை பணிகளை செய்யலாம் அப்படின்னு.
1: ஆமா, ஒரு எக்ஸிட் மூடி வச்சுட்டாங்கன்னா அடுத்த எக்ஸிட்டுக்குள்ள போயாகணும்.
0: ஆமா, உண்மை அதுதான். என்ன பண்றது, எல்லா சாலைகளும் மூடி வச்சிடறாங்க. ஏன்னா இரவு வேலையில தான் அவங்களால செய்ய முடியுது. என்னோட வீட்டிலே பாத்துக்கோங்க, எக்கச்சக்கமா இந்த சாலை பணிகள் சுத்தி தான் போக வேண்டியதா இருக்கு. முன்னெல்லாம் நான் பிஐ எடுத்து நான் வீட்டுக்கு போயிருவேன், இப்ப கேபிஇ எஸ்எல்இடிபி அப்படிதான் நான் வீட்டுக்கு போக வேண்டிய இருக்கு.
1: பல ஹைவேஸ் பாத்துட்டு போறீங்க வீட்டுக்கு, எக்ஸ்பிரஸ் வேல
0: வழியில. சரி மக்களே, இப்பயே நான் கிளம்பினா தான் வீட்டு போய் அடைய முடியும். சென்று வருகிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் நவீன்.
1: நான் ரஃபி.
0: இது உங்கள் இரவினில் ஆட்டம்.
1: பாடல்களை கேளுங்கள்,
0: சோகங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968
1: நிகழ்ச்சிகளை வழங்க வந்துட்டு நான் ரவி ஜி. இது வணக்கம் சிங்கே. செப்டம்பர் 9 தேதியான இன்று உலகமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற சேல்ஸ் நடக்குது. அதுதான் 9-9 விற்பனை, 9-9 சேல் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அது என்னங்க 9-9 விற்பனைன்னு நீங்க கேட்கலாம். இதை பத்தியெல்லாம் முன்பு எனக்கும் தெரியாது, ஆனா வயசு ஆக ஆக இங்கெல்லாம் காசு சேமிக்கலாம் அப்படின்னு கண்ணு தேடுதுங்க. அப்படி ஒரு நாள் தான் இந்த 9-9 விற்பனை. இந்த நாள்ல பல நிறுவனங்கள், அதாவது உள்ளூர் நிறுவனங்களிலிருந்து உலகளாவிய நிறுவனங்கள் வர பல நிறுவனங்கள் பலவிதமான சலுகைகளை வழங்குறாங்க. சில பேர் 90 விழுக்காடு வரைக்கும் சலுகை வழங்குறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். எதுக்கு தவற விடணும், இல்ல எதுக்கு தவற விடணுங்கிற, இப்பவே உங்களுக்கு எந்தெந்த பொருள்கள்லாம் உண்மையிலே தேவையோ அல்லது வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களோ அல்லது வாங்கினா சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த பொருளை இந்த நாள்ல நீங்க வாங்கிக்கலாம், சலுகையை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதுல சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ஒரு சில நிறுவனங்கள் இன்று ஒரு நாள் மட்டும்தான் சலுகையை கொடுக்கறாங்க, ஆனா பல நிறுவனங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த நாள்களுக்கோ இந்த சலுகையை கொண்டு போறாங்க. அதாவது இன்று தொடங்கி சில பேர் ஒரு வாரம் வரைக்கும் கொடுக்குறாங்க. எதுக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்க? இப்படி சலுகைலாம் வரும்போது பயன்படுத்திக்கணும், அதுதான் புத்திசாலித்தனம். காசு சம்பாதிச்சா மட்டும் பத்தாதுங்க, அந்த காசை திட்டமிட்டு சிறப்பா செலவிட தெரிஞ்சிருக்கணும். அதுதான் நல்ல ஒரு திட்டமிடலுக்கு அறிகுறி அப்படின்னு கூட சொல்லலாம். எது எப்படியோ இந்த 9-9 சேல்ஸ் பத்தி நீங்க அதிகம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இணையத்துல போய் பாருங்க, எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பாதீங்க, அதை பத்திலாம் நான் விளக்க போறது கிடையாது, சரியா?

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212212. வாரத்தில் 7 நாட்களும்,

0: அன்பான வாடிக்கையாளர்களே, ஏபிசி முதலீட்டு நிறுவனத்திடமிருந்து அன்பான வணக்கங்கள். நீங்கள் 100,000 வெள்ளி போட்டால் 200,000 வெள்ளியாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதை தான் நாங்கள் சொல்ல வருகிறோம்.
1: 100,000 வெள்ளி போட்டா ஆண்டு இறுதியில இன்னொரு 100,000? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஏதாவது ஏமாத்துக்கார கம்பெனியா இருக்க போகுது.
0: நீங்கள் நினைக்கலாம், 100,000 வெள்ளி போட்டால் எப்படி 100,000 வெள்ளி உங்களுக்கு கிடைக்கும், இதனால் எங்களுக்கு என்ன லாபம், எப்படி குறுகிய காலத்தில் 100,000 வெள்ளியை உங்களுக்கு நாங்கள் செய்து கொடுக்கின்றோம், அவை யாவும் நாங்கள் கவலைப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் இந்த முதலீட்டில் கவலையே தேவையில்லை.
2: இந்த வலைப்பதிவை தொடர்ந்து கேட்க எங்களுடைய மீல் லிசனுக்கு செல்லுங்கள்.

UEFA சாம்பியன்ஸ் லீக் ஆட்டங்களை பத்தின தகவல்களை இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். அந்த வரிசையில கிளப் ப்ரூஷ் 2-3 அப்படிங்கிற கோலின் கையில ஆஸ்டன் விலா கிட்ட தோத்துட்டாங்க. AEK Athens 1-0 அப்படிங்கிற கோலின் கையில லாஸ்க் அணியை வீழ்த்திருக்காங்க. மேன்செஸ்டர் சிட்டி போர்ட்டோ பொருதிய ஆட்டம் சற்றே மிகுந்த ஒரு ஆட்டமா அமைந்தது. இடையில கொஞ்சம் சண்டையும் வந்துச்சு. இந்த ஆட்டத்தின் இறுதி நிலவரம் மேன்செஸ்டர் சிட்டி 2-0 47 நிமிடத்திலும் 91 நிமிடத்திலும் எர்லிங் ஹாலன் அடித்த கோல்களின் வாயிலா மேன் சிட்டி அபார வெற்றி அடைஞ்சிருக்காங்க இந்த ஆட்டத்துல. அடுத்ததா ரியல் மட்ரிட் இன்டர்நேஷனல் பொருதிய ஆட்டத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். 14 நிமிடத்துல கிலியன் எம்பாப்பே கோல் அடித்திருந்தாரு. அதனை அடுத்து 23 நிமிடத்துல வால்டு கோல் அடித்திருந்தாரு ரியல் மட்ரிட்டுக்காக. அதுக்கப்புறம் இன்டர் மிலானுக்காக கார்லோஷ் 77 நிமிடத்துல கோல் அடித்திருந்தாரு. ஆட்டோ விறுவிறுப்பா இருந்திருந்தாலும் இறுதியில ரியல் மட்ரிட் ஜெயிச்சுட்டாங்க இன்டர்நேஷனல் அணிய. ஆக அடுத்ததா டாட்மன் மற்றும் வில்லரியல் பொருதி ஆட்டம், அதுல 3-2 அப்படிங்கிற கோல் எண்ணிக்கையில போர்ஷா டாட்மன் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. லாக் ரியல் பட்டிஸ் பொருதி ஆட்டமும் நடைபெற்றது. அந்த ஆட்டத்தின் இறுதி நிலவரம் ரியல் பட்டிஸ் 3-2. அடுத்து நடக்க போற ஆட்டங்கள் அப்படின்னு சொல்லும் போது பார்சலோனா ஃபயனோர்த் அணியை சந்திக்கிறாங்க, ஸ்டுட்கார்ட் வைக்கிங் அணியை பொருதுறாங்க, நப்போலி ஆர்சனல் அந்த ஆட்டமும் நடைபெற போகுது, லிவர்பூல் அத்லெட்டிகோ மட்ரிட் சந்திக்க போறாங்க, பாரிஸ் சென் ஜெர்மான் ஸ்லோவன் அணியை சந்திக்கிறாங்க, SCP அந்த அணி கலத்தசராயை மோதுறாங்க, ஃபெர்னபாச்சே ரோமா பொருதும் ஆட்டமும் இடம்பெறும், PSV ஷக்தார் டோனெஸ்க் பொருதும் ஆட்டமும் நடக்க போகுது, பாயர் மியூனிக் போர்டோ பொருந்தும் ஆட்டமும் இடம்பெறும், ஸ்லாவியா பிரா லென்ஸ் சந்திக்கிறாங்க, மேன்செஸ்டர் யுனைடெட் சாபா அணியை சந்திக்கிறாங்க, கோமோ RB லைசிக் அணியை சந்திக்க போறாங்க. இந்த ஆட்டங்களின் நிலவரங்களை நீங்க ஒலி 968 வாயிலா தெரிந்து கொள்ளலாம். எங்கேயும் எப்போதும் எங்களோட இணைந்திருங்க.

புதியதொரு பாகம் என்ன நடந்தது? அவ்வளவுதான், டன்னுக்கு கோபம் வந்தது. அந்த வாகனத்தை மீண்டும் முந்த வேண்டும் என்ற ஆத்திரத்தில் தனது காரின் வேகத்தை மணிக்கு குறைந்தது 122 கிலோமீட்டர் வரை அதிகரித்தார். பிடக் ரஜவா சாலையில் வாகனங்களுக்கு இடையே மாறி மாறி வேகமாக சென்றார். ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மீதும் மோத போனார். அதன் பிறகு என்ன நடந்தது? மீ லிசன் செயலிக்கு செல்லுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவிடப்பட்ட அனைத்து குற்ற வழக்குகளையும் நீங்கள் அங்கே சென்று கேட்கலாம். மீடியா காபோலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.

இன்று ரமான் அவருடைய கதையை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அண்மையில இந்த கதையை பத்தி நான் படிச்சிருந்தேன். அதாவது ரமான் அப்படிங்கிற பங்களாதேஷை சேர்ந்த ஒரு ஊழியர் 2016 சிங்கப்பூர்ல அவர் வாழ்க்கையே புரட்டி போடுற மாதிரியான ஒரு சம்பவத்தை, ஒரு விபத்தை சந்திச்சாரு. அப்ப அவருக்கு வயசு வெறும் 20, கிட்டத்தட்ட 73 விழுக்காடு உடல்ல 73 விழுக்காடு தீயால எரியப்பட்டது அப்படின்னு தகவல் சொல்லுது. இதுக்கு காரணம் வேலை இடத்துல ஏற்பட்ட ஒரு விபத்து. ஆனா இதோட முடியல அவருடைய வாழ்க்கை பயணம். அவர் அதுலேருந்து மீண்டு வந்துட்டார் கடவுள் புண்ணியத்தில். அவருக்கு இழப்பீடா 137,451 வெள்ளி சிங்கப்பூர் காசு வழங்கப்பட்டது. ஆக இதை எடுத்துக்கிட்டு அவர் சந்தோஷமா இருந்திருக்கலாம், அவருடைய வாழ்க்கையை பார்த்துருக்கலாம், ஓஹோன்னு வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி ஒரு அற்புதமான காரியத்தை அவர் செஞ்சார். அதாவது சிங்கப்பூரில் அவர் ஓய்வு பெற்று வரும்போது என்ன பண்ணார்னா, ஆங்கிலமோ அந்த நேரத்தில் கணினி இதனை பற்றின தகவல்களையோ கற்றுக்கொண்டார். அவருடைய சொந்த ஊருக்கு போய் அங்கே ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். குறிப்பாக ஆல் ஷகோக் பள்ளி அப்படிங்கிற பள்ளி ரொம்ப ரொம்ப கவலைக்குரிய ஒரு நிலையில் இருந்துச்சு. அங்கே 211 மாணவர்களும் 13 ஊழியர்களும் ரொம்ப கஷ்டமான ஒரு நிலையில் தான் அந்த பள்ளியில் வந்துகிட்டு வந்தாங்க, வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க, படிச்சுக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இவர் என்ன செஞ்சார் ரமான், உடனடியாக அவர் ஊருக்கு போய் அவருக்கு இருந்த காசை வச்சு அந்த நிலத்தை, பள்ளி இருந்த நிலத்தை வாங்கி அதுக்கப்புறம் பள்ளியை இன்னும் சிறப்பாக கட்டி அதை 3 கட்டடமாக மாற்றி அதில் மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி வழங்குற மாதிரி முயற்சிகளை எடுத்துக்கிட்டு வராரு. உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை, நீங்கள் பாட்டில் உங்கள் காசு வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருந்திருக்கலாமே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், இந்த பாருங்க, நான் இந்த சமூகத்தால் தான் வளர்க்கப்பட்டேன். ஆக இந்த சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் வெறும் ஏழ்மையான சூழலோடு முடிஞ்சிடக்கூடாது. அவங்களும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், 4 போய் பார்க்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஒட்டுமொத்தமாக இந்த ஊர் இந்த நாட்டுடைய நிலைமையை உயர்த்தணும் அப்படின்னு சொன்னார் ரமான். ஒரு பக்கம் அவரை பற்றி படிக்கும்போது பெருமையாக இருக்குது, இன்னொரு பக்கம் இவ்வளவு நல்ல மனிதர் இருக்கா, 73 விழுக்காடு உடலில் தீ காயங்கள் ஏற்பட்டது, அதை நினைக்கும்போது ரொம்ப கோபமாக இருக்குது இறைவனை நினச்சி பார்க்கும்போது. எனக்கு இந்த கதையை படிக்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது, உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்தது, அதாங்க சொன்னேன்.

குறிப்பு. இந்த ஒரு காரியத்தை ஒவ்வொரு நாளும் வெறும் 6 நிமிடங்களுக்கு நீங்க செய்து வந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய மன உளைச்சல் 68 விழுக்காடு வரை குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அண்மையில ஒரு ஆய்வுல சொல்லியிருக்காங்க. அது என்ன செயல் அப்படின்னு கேக்குறீங்களா? நல்லா சொல்றேன், காது கொடுத்து கேளுங்க. தயாரா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் நீங்க வாசித்தலை மேற்கொள்ளும் போது, அதாவது ரீடிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வாசிப்பு பழக்கத்தை மேற்கொள்ளும் போது 6 நிமிடங்கள்ல இருந்து 10 நிமிடங்கள் வரைக்கும் நீங்க வாசிப்பு பழக்கத்தை மேற்கொண்டீங்கன்னா 68 விழுக்காடிலிருந்து 98 விழுக்காடு வரை உங்களுடைய மன உளைச்சல் குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்குது அப்படின்னு தகவல் சொல்லுது. காரணம், இப்போ நீங்கள் வாசித்தலை மேற்கொள்ளும் போது உங்களுடைய இதய

துடிப்பு சீராகுது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய உடலில் இருக்கிற அந்த மன உளைச்சல் இருக்கு இல்லையா, அந்த தசைகள்லாம் அது லேசாகுது. அதுக்கப்புறம் மனசும் லேசாகுது. இதன் வாயிலாக ஒட்டுமொத்தமாக உங்களுடைய மன உளைச்சல் குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நிபுணர்கள். ஒவ்வொரு நாளும் 10 நிமிஷம் ஒதுக்குங்க, வாசிச்சு பாருங்க, வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க.

0: பாடல இருந்த சுஜித் சுரேசன், சங்கீதா ராஜேஸ்வரன் கொண்டு வந்த பாடல் ஒலிபரப்பானது. இந்த கூகுள் மேப்பை பயன்படுத்திதான் பல பேரும் அவங்களுடைய இடத்துக்கு போய் சேர்றாங்க. ஆனா சில சமயம் கூகுள் மேப்பும் தவறான ஒரு வழியை நமக்கு கொடுக்கலாம்.
1: கூகுள் மேப் நமக்கு ஒரு வழிகாட்டி, கூகுள் மேப்பை பயன்படுத்தலாம், வேஸ பயன்படுத்தலாம். சில நேரங்களில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கிறதுக்கு நம்ம இதை பயன்படுத்துவோம். சில நேரங்களில் அதுக்கு சரியாதான் வேலை செய்யும். இப்ப உதாரணத்துக்கு நீங்க வந்து 9:45 போய் சேருவீங்கன்னு கூகுள் மேப் சொல்லும். ஆனா அங்கதான் ஒரு விபத்து நடந்திருக்கும். அதை பார்க்கும் பொழுது இல்லையே இதுக்கு மேல நான் வந்து தாண்டி போனா 10 மணிக்கு தான் போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ உங்களுக்குள்ள ஒரு ஒரு ஐடியா தோணும், சரி நம்ம வந்து இந்த மாற்றுப்பாதையை எடுத்துடலாம். அந்த மாற்றுப்பாதையை எடுத்து நான் வரும் பொழுதுதான் 10 நிமிடங்கள் நான் வந்து சேமிச்சேன். 10 நிமிடங்கள் சேமிச்சேன்.
0: அதற்கு முதல்ல உங்களுக்கு வழிகள் தெரிஞ்சிருக்கணும், நிறைய வழிகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், நிறைய அனுபவம் உங்களுக்கு இருக்கணும். அதே நேரத்துல கண்மூடித்தனமா நம்ப கூடாது என்கிற அந்த ஒரு மனப்பான்மையும் உங்களுக்கு இருக்கணும். உங்களுடைய உள்ளுணர்வை நீங்க நம்பணும், இன்ட்யூஷனை நீங்க நம்பணும். சரி, இந்த மாற்று வழி நம்ம எடுத்துதான் பார்ப்போமேனு அந்த ஒரு நம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு இருக்கணும். பா, ஒரு கூகுள் மேப்ல எவ்வளவு வாழ்க்கை பாடம் அடங்கியிருக்கு.
1: ஏன்னா வாழ்க்கையில இதே மாதிரி பல சூழ்நிலைகள் ஏற்படும். நம்ம சுயமா சிந்திச்சு நம்ம உள் மனது என்ன சொல்லுதோ அதுக்கு ஏற்றவாறு நம்ம செயல்பட்டோம்னா நீங்க நேரத்தை சேமிக்கலாம், நீங்க பணத்தை சேமிக்கலாம், நீங்க டாக்ஸிக்கான உறவுகளை சேமிக்க காப்பாற்றப்படலாம்.
0: கூகுள் மேப் கத்து கொடுக்குமா?
1: நீங்க சொந்தமா ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கணும்.

நிஜத்தை நேசிக்கிறேன், உன் நிழலையோ பூஜிக்கிறேன். அதனால் தான் உன் நிழல் விழுந்த நிலத்தின் மண்ணை கூட

0: இருவர்களின் அதிசய உலகம். எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
1: சங்கீதமேகம் தேன் சிந்தும் நேரம்
0: ஒலி 9:8.

0: ஒரு உணவு வகை பலரும் ரொம்ப விரும்பி சாப்பிடும் உணவு வகை அதுதான் கோழி சாம்பால். விதவிதமா வெவ்வேறு விதத்துல நம்ம வைக்கலாம். அதை நீங்க எப்படி வைப்பீங்க, எப்படி உங்களுக்கு அதை சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு இப்போ சந்திரன் என்ன சொல்றாரு?
1: காலை வணக்கம். காலை வணக்கம்.
0: வணக்கம்.
1: நீங்க கோழி சாம்பால் கேட்டீங்களே, எங்க வீட்டுல வந்து அந்த கோழி சாம்பால்ல பிளாச்சான் போட்டிருக்கணும். பிளாச்சான், வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா அரைச்சு, அதோட கொஞ்சம் காஞ்ச இறால் ட்ரை ப்ரான்ஸ் அரைச்சு போட்டு கோழியை பொறிச்சிட்டு அப்படியே திக்காக கொஞ்சம் போட்டு நல்லா எடுத்து வச்சுட்டு நாசில மாக்கி வச்சா அவ்வளவுதான், கோழி சம்பா இருக்கும் நாசில மாவுக்கும். அதுக்குதான் எங்க கிட்ட ரொம்ப ஆசைப்படுவாங்க. லாச்சான் கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க, ஆட் பண்ணணும். நன்றி, வணக்கம் சந்திரன். இப்போ
2: இங்க பத்மாவதி என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய கோழி சம்பால அவங்க குலாம் லாக்க செத்துப்பாங்க, கொஞ்சம் துண்டுகள்
0: போட்டுக்கு. ஆமா, அதுவும் சேர்த்துப்பாங்க. சில பேர் ஜெயகிரி சேர்த்துப்பாங்க, சில பேர் என்ன சேர்த்துப்பாங்கன்னா காதர் அசாம் ஜாவா.
2: அசாம் ஜாவா?
0: ஆமா, இப்ப ரசம் பயன்படுத்துறோம் இல்லையா, அதே மாதிரி இதற்கு அவங்க அசாம் ஜாவாவை சேர்த்துப்பாங்க. அத பாத்திருக்கேன், செஞ்சு பார்த்தது இல்லை, ஏன்னா ரொம்ப புளிப்பா இருக்கும்னு சொல்லி தான் செஞ்சு பார்த்தது கிடையாது.
3: ஹலோ, வணக்கம் ஹலிமா காதர்.
0: வணக்கம்.
3: நான் மைமுன் பேசுறேன். கோழி சம்பாலை பத்தி பேசிக்கிறீங்க, நானும் வீட்டுல கோழி சம்பால் செய்யறேன். கோழி சம்பால் செய்யணும்னா நான் வந்து எப்போதுமே தயிர் விடுவேன், மிளகா போட்டு தாளிக்கிறப்ப தயிர் கொஞ்சம் கொடுப்பேன். அப்புறம் நிறைய வெங்காயம், கிழங்கு, கிழங்குலாம் நல்லா கோழியோட பொடிச்சு அந்த சம்பால போடுவேன். அப்புறம் பாதாம் முந்திரி கொஞ்சம் அரைச்சி போடுவேன். பாதாம் முந்திரி பருப்பு அரைச்சி கொஞ்சம் சேர்க்குவேன் கோழி மசாலாவோட. அப்புறம் அந்த அந்த சம்பால் திக்னஸ் வரணும்னா கொஞ்சம் கனெக்ஷன் விட்டோம்னா அந்த சம்பால் வந்து கொஞ்சம் தளத்தளப்பா அந்த திக்னஸ்ஸா இருக்கும். நான் தேங்காய் பழம் சேர்க்க மாட்டேன், கனெக்ஷன் கொடுப்பேன்
2: கோழி சம்பால் நெதர்லாண்ட்ஸ்ல கூட இருக்காளிமா,
0: அதை பற்றி இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

0: எல்லை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
1: பாத்தீங்களா, இவங்க ஓடி போயிட்டாங்க, நீங்க ஓடி போயிடுங்க, அப்படி ஒண்ணு பண்ணலாம்.
2: ஓடி போறவங்க கூட சுத்தி இங்க தான் வந்தாகணும்.
3: நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க சுத்தி இங்க தான் வருவீங்கன்னு.
2: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
3: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
2: மனசுல உள்ளத எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
3: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு, மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
4: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்.
2: ஒவ்வொரு நாளும் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
3: ரஃபி
2: நவீன் வழங்கும்
5: இரவின் இல்லாட்டம் இடைநில்லா கொண்டாட்டம்.
2: பறக்காம கேளுங்க.

0: வணக்கம் அலிமா கதை.
1: வணக்கம் அம்மா.
0: நானும் கோழிக்கறி தான் வீட்டில், ஆனா இப்ப அதை பத்திய பக்குவம் சொல்றதுக்கு டைம் இல்லாததுனால அந்த சமைச்ச கறியை நான் போட்டோ மூலயமா அனுப்புறேன் பாருங்க. அவ்வளவுதான், ஒரு நாளைக்கு நான் பக்குவமா உங்க கூட நான் பேசுறேன்.
1: பிரச்சனையே இல்லப்பா. ஆனா இன்றைக்கு நம்ம பேசுறது கோழி சம்பார் பற்றி. கோழி கறி கிடையாது, ஆனா உங்க வீட்டுல கோழி கறி, அதை வச்சு ரொட்டி ஜாலாம் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லதா இருக்கும். சரி, ஞானமணி என்ன சொல்றாரு?
2: வணக்கம் அலிமா கதை.
1: வணக்கம்.
2: நான் இங்க ஞானமணி அவுக்காங்கல இருந்து பேசுறேன். என்னோட கோழி சம்பால நான் வந்து அப்போ விற்பேன். ஒரு 1980 இப்ப வயசாயிட்டு நான் செய்யறது இல்ல. பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அரைச்ச மிளகால பூண்டு போட்டு அரைப்பேன். பூண்டு போட்டு அரைச்ச பிற்பாடு வெங்காயம் தக்காளி பழம் பொடிச்சா வெட்டிக்குவேன். அதை வச்சு எண்ணெய ஊத்தி அந்த வெங்காயத்தையும் தக்காளி பழத்தையும் போட்டு வறுத்து அதுல அந்த அரைச்ச மிளகாயும் போட்டு சிராய் போடுவேன். சிராய் போட ஆச்சான அதெல்லாம் போட மாட்டேன். சிராய் போட்டு அதுலயே வறுத்து அதுக்கப்புறம் மிளகா கோழிய வந்து பொறிச்சு வச்சிருப்பேன். சிக்கன் விங் அதுல போட்டு பியூரி போடுவேன். தொமித்த பொரி,
1: தக்காளி பியூரி சில பேர் பயன்படுத்துவாங்க. தக்காளி அதாவது வெட்டின தக்காளியும் இருக்கும், அதோட சேர்த்து தக்காளி பியூரியும் போடுறவங்க பல பேரும் இருப்பாங்க. சில பேர் புள்ளி போடுவாங்க, காதர் அசாம் ஜாவான்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஆனா சில பேர் புள்ளி பயன்படுத்த மாட்டாங்க. சில பேர் பிளாச்சான் போடுவாங்க, சில பேர் பிளாச்சான் போட மாட்டாங்க. ஜேகிரி போடுவாங்க, ஜேகிரி போட மாட்டாங்க. தேங்காய் பால் இருக்குது, தண்ணி பால் இருக்குது. சில பேர் தேங்காய் பால் பயன்படுத்துவாங்க, சில பேர் தண்ணி பால் பயன்படுத்துவாங்க. பாத்தீங்களா, பேருக்கு தான் கோழி சம்பால். ஆனா அந்த கோழி சம்பால்ல எத்தனை விதமா நம்ம செய்யலான்னு.
3: சம்பால் வந்து நம்ம சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேசியா, புருனாய் இதுக்கு தான் உகந்ததுன்னு நினைக்கிறோம். ஆனா சம்பால் இந்த ஆசிய நாடுகளை தாண்டி ஆஸ்திரேலியா, யூகே, கனடா, நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கான்.
1: ஏன்னா
3: இரண்டாவது உலக போருக்கு பிறகு அங்க இண்டோ டச் சமூகங்கள் உருவாகின பிறகு அங்க சாத்தே, அதன் பிறகு இந்த சம்பால் வகைகள்லாம் உருவாகுச்சான். அங்க அந்த நாடுல நெதர்லாண்ட்ஸ்ல இந்த சம்பாலை விரும்பி சாப்பிடுவாங்களாம். இந்தோனேசிய உணவு நிறையவே இருக்காங்க. பசாமலாம் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, நெதர்லாண்ட்ஸ்ல பசாமலாம்.
1: சிங்கப்பூர்ல மலேசியாவில கொஞ்சம் மலிவா கிடைக்கும் காது, ஆனா நெதர்லாண்ட்ஸ்ல அதே கோழி சம்பால் நம்ம வாங்கணும்னா
3: என்ன விலையில இருக்கும்?
1: 30 வெள்ளி, 40 வெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க.
3: இப்ப கோழி சம்பால்ல என்ன வித்தியாசமா செய்யலான்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம்ல, எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு.
1: என்ன?
3: அது நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா கோழி சம்பளம் வந்து காரமா இருக்கும்.
1: ஆமா,
3: நம்ம காரமா இருக்கிறதுக்கு என்ன பண்றோம், சில நேரத்துல சக்கரை போடுறோம். அந்த சக்கரையை போடாம
1: மக்களே, தயவு செய்து காதர் கோழி சம்பால் வச்சேன்னு சொன்னாருன்னா போய் சாப்பிடாதீங்க.
3: நம்ம அந்த கோழி சம்பாலுக்கு இப்படி பேர் இருக்கலாமா, கைஸ்லீமா சம்பால்.

0: நிகழ்ச்சியில அப்படி என்ன இருக்கு?
1: மட்டன் சுக்கா.
0: அது இல்லங்க,
2: கொஞ்சம்
0: சாப்பாட காணும். இந்த அங்க இருக்குது,
2: அது மட்டுமா?
3: புதிய
0: வார்த்தைகளை கற்றுக்கொள்வீங்க. அதனால எங்க நிகழ்ச்சியை நீங்க தவறாம கேட்கணும். திங்கள் முதல் வெள்ளி வரை
2: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை காத
0: ஹலீமா
2: நாகப்படைக்கும் ஆனந்தம் ஆரம்பம். கேட்க தவறாதீங்க.

0: வந்தாய் 100 வயது
1: கேட்டால் தருவோ சுட சுட விருந்தே
0: போடப்பா
1: போட்டுருவோ
0: தம்டி கும்டி தம்டி கும்டி தம்டி.
1: அப்படி பாடக்கூடாது.
2: பாடவா உன் பாடலை
1: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள் தகவல்கள் உங்க மனம் கவர்ந்து பாடுகளும் காத்திருக்குங்க.
0: டீ கடைக்கு போமா?
1: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
0: எக்ஸாக்ட்லி
1: கேட்க தவறாதீங்க.
3: தொந்தவில என்ன ஒரு ஸ்ட்ராங் டீ சுகர் தூக்கல.
1: டிங் டிங் டிங் பள்ளிக்கூட ஆரம்பிச்சாச்சு.
4: கட்டடிக்க மாட்டோம்.
1: எல்லா நல்ல பிள்ளைங்களோ வாங்க வாங்க வானொலி பக்கமாக. ஆசிரியர் நித்யா வந்துட்டேன். யாரெல்லாம் வகுப்பறையில உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்னு எனக்கு வச்ச வழியாக ஒரு செய்தி அனுப்புவீங்க. உள்ளே ஐயா அப்படின்னு என்ன நித்யா டீ விக்கிறதுக்கு பதிலா டீ கடையில கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இந்த கடைய டீ விக்கிற கடை மட்டும் இல்லாம டீ குடிப்பதற்கும் அப்படி கொஞ்ச நேரம் அமர்ந்து புத்தகம் வாசிக்கிறதுக்கான ஒரு இட வசதியை செஞ்சு வச்சா எப்படி இருக்கும்? இந்த யோசனை வரதுக்கான முக்கியமான காரணம், அமெரிக்கா அதுவும் குறிப்பாக அயோவா நகரத்துல பணிபுரியும் ஒரு முடி திருத்துபவர். அவர் பேரு கார்ட்னி ஹோம்ஸ். இவரு பெரியவர்களுக்கும் சிறார்களுக்கும் முடி திருத்தி கொடுக்கிறாரு. இவரு பேக் டு ஸ்கூல் பேஷ் அப்படிங்கிற ஒரு சின்ன முயற்சி ஆரம்பிச்சிருக்காரு. இந்த முயற்சியில பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா, கடைக்கு வரும்போது அவங்க கையில ஒரு புத்தகத்தோட வரணும். இருக்கையில அமர்ந்த பின்னர் அந்த புத்தகத்தை நல்ல சத்தமாக வாசிக்கும் போது அதே சமயத்துல திரு கார்ட்னி ஹோம்ஸ் முடி திருத்துவாரு. அப்படி அவங்க அழகாக நல்ல சத்தமா உரக்க அந்த புத்தகத்தை வாசிச்சாங்கன்னா அந்த முடி திருத்தும் சேவை இலவசம் அப்படின்னு சொல்லி 2015 இருந்து இந்த பேக் டு ஸ்கூல் பேஷ் அப்படிங்கிற முயற்சியை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறாரு. அவரை பார்த்த பின்னர் மற்ற நாடுகளிலும் நகரங்களிலும் இதே போன்ற ஒரு முயற்சியில ஈடுபட்டு அதுவும் வெற்றிகரமாக போய்கொண்டிருக்கிறது. புத்தக வாசிப்பு பழக்கம் எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு பிள்ளைகளுக்கு எவ்வளவு அழகா சொல்லி காமிச்சிருக்காங்க. அதனால இன்னையிலிருந்து நம்ம டீ கடைக்கு வரும் நேர்கள் அனைவருமே கையில நீங்க புத்தகம் எடுத்துட்டு வருது ஒரு பக்கம் இருக்க, நித்யா வல்லவங்க நல்லவங்க நானும் தெரிஞ்சவங்க அப்படின்னு நல்ல சத்தமா உரக்க நீங்க சொன்னாதான் உங்களுக்கு ஸ்பெஷல் டீ லூ டீ பண்றதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா இந்த பியூட்டி உங்களை நோட்டின்னு சொல்லி உங்களுக்கு அடி கொடுப்பாங்க. நல்ல மாட்டிக்கிட்டீங்களா? 8 மணி வரைக்கும் எங்கே ஓடக்கூடாது, இங்க மட்டும் தான் இருக்கணும். ஏன்னா நான் இன்னைக்கு தன்னந்தனியாக சிங்கிள் சிங்கிளாக நிகழ்ச்சி படைக்க வந்து விட்டேன், எனக்கு துணையாக நீங்க இருக்க மாட்டீங்களா? இருப்பீங்க தானே, இருப்பீங்க தானே? அப்போ ஆரம்பிச்சிடலாமா? இதோ 8 மணி வரைக்கும் உங்களுக்காக நிகழ்ச்சி படைக்க வந்து விட்டேன். உங்கள் ரவுடி பேபி நித்யா. இது டீ கடை
5: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

0: எங்க இருக்கீங்க? 30 வயதை கடந்துட்டீங்களா? அப்ப அடுத்து வரும் குறிப்பு உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதுங்க. 30 வயது ஆன பின்னர் நம்மளுடைய உடலுக்கு என்ன ஆகும்னா, குறிப்பாக எலும்புகள் ஒவ்வொரு வருஷமும் 1 விழுக்காடு போன் மேஸ் குறையும். எலும்பு நிறை அப்படின்னு சொல்லுவோம், அது 1 விழுக்காடு ஒவ்வொரு வருஷம் குறைஞ்சுக்கிட்டே வரும். நம்மள நல்ல நடக்க வைக்கிறதுக்கும் சில உடற்பயிற்சி செய்யறதுக்கும் போன் மேஸ் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது குறையாம இருக்கிறதுக்கு ஊட்டச்சத்து நிபுணர்கள் ராகி சாப்பிட சொல்றாங்க. அதுவும் 1 வாரம் 3-4 முறை ராகி சாப்பிட்டா அது உங்களுடைய எலும்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நாளும் பால் அல்லது தயிர் சாப்பிட சொல்றாங்க. உங்களுடைய உணவுல 1 மேஜை கரண்டி அளவு செசமி சீட்ஸ் இவைகளை சேர்த்துக் கொள்ளுங்க. டோஃபு சாய் இவைகளை 100 கிராம்ஸ் ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டுட்டு வாங்க. வாரத்துல 3 முறை நல்ல பச்சை காய்கறிகளை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக 30 வயதை கடந்த பின்னர் நம்மளுடைய தோல் சர்மத்துல அந்த கோலஜன் அளவு குறைய ஆரம்பிக்கும். இந்த கோலஜன் குறையறதுனால நம்மளுடைய முகத்துல அந்த க்ளோ சொல்லுவாங்க இல்லையா, அந்த பொலிவு குறைய ஆரம்பிக்கும். இதை தடுக்கிறதுக்கு நீங்க ஒவ்வொரு நாளும் முட்டை சாப்பிட வேண்டும், புரதச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட வேண்டும், பாதாம் இவைகளை 6-8 பாதாம்கள் ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு வாங்க. 300 கிராம்ஸ் அளவில் உள்ள காய்கறிகளை நீங்க தவறாம சாப்பிடணும். கிரீன் டீ நிறைய குடிக்க சொல்றாங்க. எனக்கு 50 வயது கடந்துருச்சு நித்தி, 60 வயது கடந்துருச்சு, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லாதீங்க. வயது என்பது ஒரு எண் மட்டும்தான். நீங்க இளமையா இருக்கிறதுக்கு உங்களுடைய ஆரோக்கியம் தான் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். அந்த ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்குங்க, மேம்படுத்திக் கொள்ளுங்க. நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தாங்க.
1: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

0: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
1: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
2: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
3: ஃபைட்லாம் இல்லங்க, ஆனா நல்ல கேள்விகள் இருக்கு.
1: தோசை என்கிற வார்த்தை எப்படி உருவானது?
4: கல்லுல ஊத்தும் போது சுவைன்னு கேக்குங்கா, அதனால தோசை அப்படி வச்சுட்டாங்க.
1: எங்க நிகழ்ச்சியில நல்ல நல்ல பாடல்கள் கேட்கலாம்,
3: சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
0: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும். சோ தேங்க் யூ.
5: இன்றும் இளமையான 70 எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும். உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும். கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.

0: சின்ன வயசுல அம்மா அப்பா நாம இந்த தொழில தான் வேலை செய்யணும், அதற்கான படிப்பை மட்டும் தான் நீ படிக்கணும் அப்படின்னு கண்டிப்பா இருந்திருப்பாங்க. அவங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கும், ஒரு காரணம் நிச்சயமா இருந்திருக்கோங்க. ஆனா நமக்கு அதுல எந்த ஒரு ஈடுபாடோ எந்த ஒரு ஆர்வமும் அதுல இல்லாம இருந்திருக்கலாம், அதனால நம்ம வேறொரு தொழில வேலை செஞ்சிருக்கலாம். சில பேரு அம்மா அப்பா சொல்றத நான் வந்து கேட்டுட்டு அவங்களுக்கு என்ன ஆசையோ அவங்களோட ஆசையை நிறைவேற்றி வைப்பேன்னு சொல்லிட்டு அந்த தொழில வேலை செய்து கொண்டு இருக்கலாம். நீங்க எப்படி அப்படின்னு கேட்டிருந்த, உங்களுடைய அம்மா அப்பாவுடைய ஆசைகளை கனவுகளை நீங்க நிறைவேற்றி
1: முடிச்சிட்டு வந்து மேற்கல்வி தொடரும் போது நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம்ல, அப்ப நான் அப்ளை பண்ணது எல்லாமே நர்சிங்க்கு அப்ளை பண்ணிருந்தேன். அப்புறம் சைக்காலஜி செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, அதுதான் என்னோட மெயின், அதுலதான் விருப்பம் எனக்கு. ஆனா எங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து இல்ல எங்களுக்கு நீ ஆசிரியரா ஆகணா மட்டும்தான் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னனால நான் ஆசிரியர் படிப்பை படிச்சேன். அதுக்கப்புறமும் கூட நித்யா நான் ஆசிரியர் படிப்பு படிச்சுட்டு இல்ல நம்ம இதுல வேலை செய்யக்கூடாது நம்ம வேற துறைக்கு போயிடணும் அப்படின்னு நான் ரொம்ப இதா இருந்தேன். ஆனா எப்படின்னு தெரியல நித்யா என்னோட தலையெழுத்து இல்ல நீ இதுலயே இரு அப்படின்னு சொல்லி அப்படி எப்படியும் நான் ஆசிரியர் துறையில இருந்துட்டேன். இப்ப என்ன கேட்டா ஆசிரியர் துறையில நான் வந்து இப்ப ஒரு 14 வருடமா இருக்கேன். 14 வருடமா நான் நிறைய கத்துக்கிட்டேன். அந்த முதல் வருடம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, அப்புறம் மேல மேலும் இன்னைக்கு என்ன கேட்டா இந்த தொழில் வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிடித்த தொழிலா இருக்கு. ஆனா என்னுடைய கனவு சைக்காலஜி படிக்கணும்ன்றது அது கண்டிப்பா எனக்குள்ள இருக்கு. அத நான் கூடிய சீக்கிரம் நான் அதை தொடரவும் போறேன். ரொம்ப நன்றி நித்யா.
0: நன்றி யோகேஸ்வரி. இது ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கு, 14 வருடமாக எந்த துறை உங்களுக்கு பிடிக்கலையோ அந்த துறையில நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, அது நீங்க நேசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. சில சமயத்துல நம்ம பெற்றோர் சொல்றதுலயும் ஒரு கருத்து இருக்கும், அதுல சில உண்மைகள் இருக்கும் நான் நினைக்கிறேன் இல்லையா. ஆக இந்த தொழில் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு பல காரணங்கள் இருந்திருக்கலாம். ஆனா நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, எனக்கு இந்த துறையில படிக்கணும்னு ஆசை இருக்கு, அதனால தொடர்ந்து நான் படிக்க போறேன் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது அப்பா அம்மா கனவை நீங்க வந்து நிறைவேற்றிட்டீங்க, அதே சமயத்துல உங்களுக்கும் ஒரு கனவு இருக்கு இல்லையா, ஒரு திருப்தி இருக்கணும் இல்லையா, ஆத்ம திருப்தின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை நீங்க நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி நானும் இந்த நேரத்துல உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். தொடர்ந்து பேசுவோம் நேர்களே. சின்ன வயசுல அப்பா அம்மா இந்த உத்தியோகத்துலதான் நீ படிக்கணும், நீ வந்து அதுல வேலை செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க. சில பேரு அதை நிறைவேற்றி இருந்திருக்கலாம், சில பேர் வேற துறையில வேலை செஞ்சிருக்கலாம். அவங்க அம்மா அப்பா ஆசைப்பட்டது என்ன, நீங்க எந்த துறையில வேலை செய்யறீங்க அப்படிங்கறத தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளுங்க. 9678 9 8
2: இன்றும் இளமையான 70. எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும்.
3: உன்னை கொஞ்சம் உள்ளம் கொண்டு கண்ணன் இங்கே
2: உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
3: நடக்கும்
2: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள்

0: சிங்கப்பூர்ல தொடர்ச்சியாக உங்களுக்காக புதிய சேவைகள், புதிய கட்டிடங்கள், புதிய வசதிகள், சுற்றுலா தளங்கள் அப்படின்னு கட்டி கொண்டு வராங்க. பொங்கல் வட்டாரத்துல அப்படி போன்ற பல இடங்கள் இருக்கின்றன. அந்த வட்டாரத்துல நீங்க இருந்தீங்கன்னா பொங்கல் கண்டெய்னர் பார்க் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போது அந்த இடத்துக்கு நாம டாடா பாய் பாய் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. 10 வருஷமாக இந்த பொங்கல் கண்டெய்னர் பார்க் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த இடத்துல பல விதமான உணவகங்கள் வெளிப்புறத்துல அமைக்கப்பட்டிருக்கின்றன. அல்ஃப்ரெஸ்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஆங்கிலத்துல, அந்த மாதிரி வெளிப்புறத்துல உட்கார்ந்து உண்பதற்கான ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை பொங்கல் கண்டெய்னர் பார்க் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இன்னும் சில வாரங்கள்ல, ஏன் தினங்கள்ல அந்த இடத்தை மூடிவிட்டு புதிய வீட்டு மனைகளை கட்டப்போகிறதாக செய்தி வந்திருக்கிறது. ஆக பொங்கல் கண்டெய்னர் பார்க்கு சென்றதே இல்லையா? இல்ல, ஏற்கனவே நான் சென்றிருக்கேன், எனக்கு அந்த அனுபவம் ரொம்ப பிடிக்கும். அந்த இடத்தை மூடுறதுக்கு முன்பாக நம்ம ஒரு தடவை போயிட்டு வரலாமே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க செல்ல வேண்டியது 50 பொங்கல் ஈஸ்ட். இந்த வட்டாரத்துக்கு நீங்க சென்றீங்கன்னா பொங்கல் கண்டெய்னர் பார்க் போகலாம். நீங்க பொது போக்குவரத்து எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க ரிவரா எல்ஆர்டி ஸ்டேஷன் எக்ஸிட் பி ல இறங்கி பொங்கலில் இருக்கும் தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து 383 அல்லது 385 இந்த பேருந்துகள்ல நீங்க எடுத்தீங்கன்னா நேரா பொங்கல் கண்டெய்னர் பார்க் நீங்க செல்லலாம். அங்க இருக்கும் வெளிப்புறத்துல அமைக்கப்பட்ட உணவகங்களுக்கு சென்று நீங்க சாப்பிட்டு மகிழலாங்க. ஞாபகம் இருக்கட்டும், இதுதான் உங்களுடைய இறுதி வாய்ப்பு.
1: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

0: இன்றைக்கு ஒரு விலங்கினமாக மாறி இருக்கின்றேன். மூன்று குறிப்புகளை வழங்கியாச்சு. சரியான பதில்களை நம்ம நேயர்களும் சொல்லிட்டாங்க. மாரி ஸ்ரீனிவாசன், சந்திரசேனா, ராதாகிருஷ்ணன் நாயுடு, சோலை கருப்பையா சரியான நேரத்துல வந்து சரியான பதில குறிப்பிட்டிருக்கீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஆக நான் எந்த விலங்கினம் அப்படின்னு நான் சொல்றதுக்கு பதிலா நம்ம பரமேஸ்வரி ஹுசைன் இருவரும் குரல் பதிவு அனுப்பியிருக்காங்க. முதல்ல பரமேஸ்வரி அவங்களுடைய குரல் பதிவு கேட்கலாம்.
1: மாலை வணக்கம் நித்யா.
0: வணக்கம்.
1: கேட்ட கேள்விக்கு பதில் வந்து யானை, எலிபன்ட்
0: என்பது சரியான பதில். அடுத்ததாக ஹுசைன்.
2: வணக்கம் நித்யா, ஹுசைன் பேசுறேன். நீங்க இன்னைக்கு ஒரு யானை, நீங்க யானை இல்ல, நீங்க மாறி இருக்கிற விலங்கினம் வந்து ஒரு யானை. நன்றி.
0: குறும்பு, குறும்பு இருந்தாலும் சரியான பதில சொல்லி இருக்கீங்க. வாழ்த்துக்கள். நான் இன்றைக்கு ஒரு யானையாக மாறியிருக்கின்றேன். அந்த மூன்று குறிப்புகளை தாண்டி எனக்கு பிடித்த குறிப்பு என்னன்னா, அந்த யானைகளுடைய சாணம் இருக்குது இல்லையா, இந்த சாணத்தால தான் நம்ம உலகத்துல இந்த பூமியில பல மரங்கள் வளர்கின்றன. மனிதர்கள் நாம பல இடங்கள்ல வந்து விதைகள்லாம் விதைச்சு மரங்களை வளர்றதுக்கு பல சுற்றுச்சூழலை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கிறோம். ஆனா அதை விட பல மடங்கு இன்னும் வலுவாக மரங்கள் வளர்றதுக்கு காரணம் யானைகள். யானைகள் போடும் சாணத்தால தான், ஏன்னா அதுல அவ்வளவு ஊட்டச்சத்து இருக்கின்றன. யானைகளோட உடம்புல எது ரொம்ப வலிமையானது அப்படின்னு கேட்டா நம்ம கால்கள், வால் அப்படின்லாம் சொல்றது உண்டு. ஆனா அவங்களுடைய தும்பிக்கையில அவ்வளவு வலிமை இருக்குதுங்க. ஏன்னா தும்பிக்கையில மட்டும் 40,000ல இருந்து 100,000 வரைக்கும் தசைகள் அங்க மட்டும் இருக்குதுங்க. இதுல சிறப்பு என்னன்னா, ஒரு யானைகள் கூட்டமாக செல்லுதுன்னா அந்த யானைகளை வழி நடத்துவது அந்த யானைகள் குடும்பத்துல இருக்கிற குடும்ப தலைவி, அதாவது ஆங்கிலத்துல மெட்ரியாக் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு யானை கூட்டத்துக்கும் ஒரு குடும்ப தலைவி இருப்பாங்க. அவங்க எழுந்திருச்சு நடக்க ஆரம்பிக்கும் போதுதான் மற்ற யானைகள்லாம் எழுந்திருச்சு அவங்க பின்னாலேயே பின்தொடர்ந்து வருமா. அவங்களோட இறுதி மூச்சு வர அந்த யானை கூட்டத்துக்கு அவங்க தான் தலைவி. அப்படின்னா இறுதி வரைக்கும் அந்த கூட்டத்தை பாதுகாக்கிறது அவங்களுடைய தலையாய கடமையாக இருக்கும். யானைகள் கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு தெரியுமாங்க, அது ரொம்ப பெரிய உடல் கொண்டது, வலிமை கொண்டது. எந்த விலங்கு பக்கத்துல போய் நின்னாலும் பயந்து ஓடும் அந்த மாதிரி இல்லையா. ஆனா அது கொஞ்சம் கூட காட்டாம தான் உண்டு, தன்னுடைய வேலை உண்டு, தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப ஆர்ப்பாட்டம் செய்யாம அது பாட்டுக்கு இருக்குது பாத்தீங்களா. அந்த அமைதி தாங்க அவ்வளவு அழகானது அந்த யானை கிட்ட இருந்து. ஆனா சீண்டு நீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அவ்வளவுதான், கும்கி ஆட்டம் தான்.
3: இனிய பழைய பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். மீடியா கா போலி 968 இல்

0: நீங்க இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அதுல இருந்து ஒரு பகுதி
1: இரவினில் ஆட்டம், இரவினில் கொண்டாட்டம்.
0: இன்று செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை நாம இருக்கோம். உலகத்துல பல நாட்டில் அனுசரிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க, அது என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம்.
2: இன்டர்நேஷனல் சுடோக்கோ டே என்பதை இன்னைக்கு அனுசரிக்கிறாங்க. இந்த விளையாட்டு ரொம்ப சுவாரஸ்யமான விளையாட்டு, ஜப்பானியர்கள் அறிமுகப்படுத்திய ஒரு
0: விளையாட்டு.
2: எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. ஆனா பெரிய பாட்ல வச்சு விளையாடும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதாவது அந்த எண்கள் வந்து அதிகமா இருக்கும் போது, சிறிய அளவுல இருக்கும் போது அதை சால்வ் பண்றது ரொம்ப சிறு, ஒரு 4 கட்டங்கள் இருக்கும் போது சுலபமா இருக்கும். அதுவே அதிகமா போகும்போது கொஞ்சம், ஏன்னா நீங்க எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது இருக்கு.
0: ஆமா, முன்பு காலத்துல இப்ப நியூஸ் பேப்பர் வந்து அன்றாடமே வெளியிடுவாங்க, ஒரு விளையாடுறவங்களுக்கு
2: மறதி வராது அப்படிங்கிற ஒரு இதை கண்டுபிடிச்சு சொல்லி
0: இருக்கிறாங்க. நேஷனல் குவாயட் டே இன்றைக்கு அனுசரிக்கப்படுது. மேற்கத்திய நாடுகள்ல இதை கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறேன்.
2: நம்ம கொண்டாடவே முடியாது, ஏன்னா நம்ம வானொலி அமைதி ஆக்கிட்டோம்னா.
0: ஆமா, அப்புறம்
2: பாடலும் போகாது, பேசவும் முடியாது.
0: அதுதான் நம்மளுடைய
2: நமக்கு வேலையை இருக்கு.
0: ஆமா, அதுதான் நம்மளோட பணி. ஆக நேஷனல் குவாயட் டே நமக்கு பொருத்தமானது இல்ல, ஆனா ஒரு சிலருக்கு பொருத்தமானது இருக்கும். யாருன்னு சொல்றேன்னா, இப்ப நீங்க எனக்கு வந்து காலையில யாராச்சும் எனக்கு தொண்டை பேசினா எனக்கு பிடிக்காது ரவி,
2: பிடிக்காது. அப்புறம் நீங்க ஏதாவது வாடகை உந்து வண்டி எடுத்தீங்கன்னா பேச வேணாம் சொல்லிருவீங்க.
0: அப்பவே நான் எனக்கு முடியாது. இப்ப இங்க இருந்து நான் வீட்டுக்கு போறேன் வச்சுக்கோங்க, அப்பதான் பேச ஆரம்பிச்சு எனக்கு சில சமயங்கள எனக்கு பாவமா இருக்கும். ஏன்னா பாவம் வந்து ரொம்ப 20 வேளை அவங்க வேலை செய்யறாங்க, விழித்திருக்க கொஞ்சம் பேசுறாங்க அப்படின்னு நினைச்சு நான் பேசுவேன். ஆனா அதை தவிர்த்து கொஞ்சம் பேசாம இருந்தா எனக்கு நல்லதா இருக்கும், அவன் சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இன்னைக்கு யாராச்சும் கிட்ட பேசினா நேஷனல் குவாயட் டே அப்படிங்கறத அவனுக்கு ஞாபகப்படுத்துவேன்.
2: ஃபால்ஸ்லி அக்யூஸ் டே என்பதையும் இன்னைக்கு அவங்க அனுசரிக்கிறாங்க சில நாடுகள்ல. அதாவது நியாயம் வேண்டும், நீதி வேண்டும்னு கேட்கிறவங்களுக்கு இந்த நாள் வந்து ஒரு பொருத்தமான நாளா இருக்கும். தப்பா நீங்க யாருமேலையும் பழி போட்டுற கூடாது என்பதை ஞாபகப்படுத்தும் ஒரு நாள் இன்னைக்கு.
0: அதனைத் தொடர்ந்து இறுதியாக நேஷனல் டெடி பேர் டே இன்றைக்கு அனுசரிக்கப்படுது. டெடி உங்களுக்கு பிடிக்கும் ரஃபி?
2: நிச்சயமா பிடிக்கும். ஆனா அதை வாங்கி அதை கட்டி பிடிச்சிட்டு தூங்குற அளவுக்குலாம் ஆசை கிடையாது எனக்கு.
0: ஆமா, அதாவது சிறுவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்களை ரொம்ப பிடிக்கும். டெடி பேர் அப்படிங்கிறது தெரியல, நம்மளுடைய வாழ்க்கையில் கண்டிப்பா ஒரு முறையாவது நம்ம வந்து வச்சிருப்போம், ஒண்ணு ஒரு அலங்கார பொருளா வச்சிருப்போம், இல்லாட்டி தூங்குறதுக்கு நம்ம வச்சிருப்போம். அதை அனுசரிக்கும் ஒரு தினம் என்று.

0: வீட்டுல தாத்தா சாய்வு நாக்காளிக்கு பின்னால நின்னுகிட்டு இருக்கிறாரு. தாத்தா ஏன் சாய்வு நாக்காளிக்கு பின்னால நின்னுகிட்டு இருக்கிறாரு? கொஞ்சம் கேமராவுக்கு கீழே பார்க்கும்போது பாட்டி வரவேற்பு அறையில ரத்த வெள்ளத்துல கிடந்தாங்க. பேரனுக்கு என்ன செய்யணும்னே தெரியல. இந்த மாதிரி ஒரு காட்சிய சிசிடிவில அவர் பாப்பாருன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்ல. பாட்டி ரத்த வெள்ளத்துல மிதந்துகிட்டு கிடக்குறாங்க. அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கிறாரு. உடனே ஆம்புலன்ஸ்க்கு அழைக்கிறாரு. நடந்ததை சொல்றாரு அவங்க கிட்ட. இந்த மாதிரி வீட்டுல என் பாட்டி வந்து ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க.
1: இந்த வலைப்பதிவை தொடர்ந்து கேட்க எங்களுடைய மீலிசனுக்கு செல்லுங்கள்.

0: நீங்க இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா?
1: அதிலிருந்து ஒரு பகுதி
2: இரவினில் ஆட்டம் இரவினில் கொண்டாட்டம்.
3: முன்பு காலத்துல படங்கள்ல நடிக்கும் போது நவீன் அவங்களுக்கு வந்து லைவ் சவுண்ட் தான், அதாவது அங்கேயே நீங்க பதிவு பண்ணி குரலை அங்கேயே நடிப்பையும் பதிவு பண்ணிடுவாங்க.
0: எடிட்டிங்ஸ் கிடையாது, அதே சமயத்துல டப்பிங்ல கிடையாது.
3: டப்பிங் கிடையாது. நான் நினைக்கிறேன் அந்த எடிட்டிங்ல வந்து அவங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் தான் உள்ள சேர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
0: சரி சரி,
3: ஏன்னா இசை அங்க சேர்க்க முடியாதுல்ல.
0: வசனம் படிக்கிறது நீங்க அங்கேயே பேசுறது அப்படி வரும்.
3: நீங்க நல்லா பாருங்க நவீன், பழைய நடிகைகள் இதெல்லாம் விட்டுட்டு அவங்க எழுபதுகளுக்கு வரும்போது டப்பிங் குள்ள போயாக வேண்டியது இருக்கு. எழுபதுகளின் இறுதியில அப்பதான் டப்பிங் வருது இல்லையா?
0: மாற்றம் கண்டுட்டு,
3: மாற்றம் கண்டுடுச்சு. லைவ் சவுண்ட் கிடையாது, ரெக்கார்டிங் கிடையாது, டப்பிங். அதற்கு இந்த பழம்பெரும் நடிகைகள்லாம் தயாரா இருந்தாங்களா? பத்மினி என்ன சொல்றாங்கன்னு கேட்போம் ஒரு பேட்டியில.
4: மலையாளத்தில் பண்ணப்போது இது வந்து முதல்ல எல்லாம் ஃபிலிம் எடுக்கும்போது வி ஸ்பீக் அட் த சேம் டைம், எவ்ரிதிங் வாஸ் இன் ஒன்.
5: ஆமா,
4: இப்போ அப்படி இல்லையே. ஃபுல் பிக்சர் வர்க் பண்ணிட்டு டப்பிங் மட்டும் தனியாக பண்ணணும். ஸோ டப்பிங் பண்ணுறதுக்கு ஐ வாஸ் நாட் யூஸ் டு இட், நோ. ஸோ இன் த பிகினிங் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, அதுக்கப்புறம் ஐ மேனேஜ்.
5: பூவை பூச்சோடவாத்த நீங்கள் முதல் தடவையாக டப்பிங் பண்ண படமா?
4: ஆமாம், அதனுடைய மலையாளம் வெர்ஷன் ஃபர்ஸ்ட். அந்த காலத்துல டப்பிங் வந்து அவுட்டோர் எடுக்கும்போது மட்டும்தான், இந்த சவுண்ட் கிளியரா வரலன்னா மட்டும்தான் டப்பிங் பண்ணுவாங்க. அதர்வைஸ் எல்லாம் ஸ்ட்ரைட் டேக் தானே. ஐ திங்க் தட் வாஸ் ஈஸியர் பிகாஸ் ஒரே மோஷன். பிகாஸ் இல்லைன்னா டப்பிங் பண்ணும்போது அந்த ஹோல் திங் யூ ஹேவ் டு கெட் இன் டு த மைண்ட், அதுக்கப்புறம் அந்த எமோஷன் பில்டப் வரணும். ஸோ தட் ஐ ஃபவுண்ட் இட் வெரி டிஃபிகல்ட் அட் பிகினிங். நவ் ஐ எம் யூஸ் டு இட்.

ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 4 தேதி காலை 7:30 மணிக்கு உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா கப் கலைஞர்களையும் நீங்கள் சந்திக்கலாம். வார்ம் அப் உடற்பயிற்சி செய்து ஆங்கர்வேல் வில்லேஜில் இருந்து கம்பஸ் 1 வரை ஒரு சமூகமாக நடக்கலாம். எவ்ரிபடி நியூஸ் நிகழ்ச்சியில் உடல்நல நல்வாழ்வு கூடாரங்கள், போட்டிகள், சிறப்பு சலுகைகள் என இன்னும் பல. நிகழ்ச்சிக்கான 10 படி நுழைவுச் சீட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் ஃபிட் அண்ட் ஃபன் டி சட்டை வழங்கப்படும். இருப்பு இருக்கும் வரை ஃபிட் அண்ட் ஃபன் 2026 எவ்ரிபடி நியூஸ் நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா காப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.

0: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கை, நான் ஜீனி 2.0.
1: எதுக்கு
2: நீங்கள்
3: முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
2: தான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
3: ரவிஜி
2: சஜினி, வணக்கம் சிங்கை, கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை.
4: இனிய பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் மீடியா காபோலி 968 இல்.

வணக்கம். காலை மணி 5 ஆகிவிட்டது. நேர்களே, மீடகாப் ஒலி 9 ஆரியத்தோடு நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய செவ்விசியில் தொடக்கமாக ஒலிக்கின்றது ஜி ராமநாதன் அவர்கள் வாசித்திருக்கும் சாக்ஸபோன் இசையில் வா தாபி கணபதி. ராகம் ஹம்சத்வனி, தாளம் ஆதி. கேட்டு மகிழுங்கள்.

பாமணம் தொகுப்பில் அடுத்து தமிழ் கீர்த்தனைகள் ஒலியறவிருக்கின்றன. கேட்டு மகிழுங்கள். இன்றைய பாமணம் தொகுப்பில் தொடக்கமாக ஒலிக்கின்றது ஏசுதாஸ் அவர்கள் பாடியிருக்கும் மாலாசை கோபம். ராகம் சங்கராபர்ணம், தாளம் ஆதி.

தொகுப்பில் இதுவரை இடம்பெற்ற பாடல்கள் உங்களை மிகவும் மகிழ்வித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் மற்றொரு தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தர்ஷ்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீரகாபொலி 968 கேட்டாலே பரவசம்.

0: இணைந்திருப்பது மீடியாகாப் வானொலி ஒலி 968 கேட்டாலே பரவசம். இன்று 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 10 தேதி வியாழக்கிழமை, இவ்வருடத்தின் 253 நாள். ஆண்டு நிறைவு பெற 112 நாள்கள் எஞ்சியிருக்கின்றன. பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 24 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஹிஜ்ரி 1448, ரபியுல் அல்வல் மாதம் பிறை 27. ஒலி 968 மணி நேர ஒலிபரப்பை
1: FM அலைவரிசை 96.8 MHz, மீ லிசன் செயலி மற்றும் மீ listen.sg/ஒலி968 வழியாகவும் கேட்கலாம்.
0: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 8 அழைக்க வேண்டிய எண் 6691 1968.
0: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப oli@mediacorp.com.sg.
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
0: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
1: ஜோதி ஸ்டோர், புஷ்பக

0: வணக்கம் சிங்கை, நிகழ்ச்சியில் இருந்திருக்கீங்க. ஆனந்தம் பரத்ல இருந்து பாடல கேட்டீங்க. சி ராஜ்குமாரோட இசையில உன்னி கிருஷ்ணன், ஹரிணி மற்றும் குழுவினர் அந்த பாடல வழங்கியிருந்தாங்க. ஆனந்தமா உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்க வந்துட்டேன் நான் ரவி ஜி.
1: உலகமெங்கும் ஒரே மொழி, உள்ளம் பேசும் காதல் மொழி.
0: நாடோடி பரத்ல இருந்து உங்களுக்காக அடுத்த பாட்டு வரப்போகுது. டிஎம் சௌந்தரராஜன் பேசு சில பாடிய இந்த பாடலை கேட்டு ரொம்ப நாளாச்சு ரவி. காலை வேளையில வேலைக்கு போகும்போது இந்த பாட்டை விரும்பி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். முடிஞ்சா ஒளிபரப்புங்க அப்படின்னு சொன்னாரு ஜாஷ்வா. அவருக்கான பாடல் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இடம்பெற போகுது. அதுக்கு முன்னால இப்போ யுஎஃப்ஏ சாம்பியன்ஸ் லீக் ஆட்டங்கள் இப்பதான் நடந்து முடிஞ்சிருக்கு. சுட சுட விவரங்களை சொல்றேன், கேட்டுக்குங்க. பார்சலோனா 5, ஃபயனோர்ஸ் 1, அதுதான் இறுதி நிலவரம் அந்த ஆட்டத்தை பொறுத்தவரை. ஸ்டுட்கார்ட் வைக்கிங் பொருதிய ஆட்டத்தின் இறுதி நிலவரம் ஸ்டுட்கார்ட் 3, வைக்கிங் 1. அதனையடுத்து லிவர்பூல் அணி 2-1 அப்படிங்கிற அபார வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அத்லெட்டிகோ மட்ரிட் அணியை வீழ்த்தி ஆர்சனல் 1-0 அப்படிங்கிற கோல் எண்ணிக்கையில நப்போலி அணியை வீழ்த்திருக்காங்க. அதனையடுத்து 6-1 அப்படிங்கிற அபார வெற்றியை பாரிஸ் சென் ஜெர்மான் ஸ்லோவன் குழுவுக்கு எதிராக பொருதியிருக்காங்க. நிறைவா ஸ்பாட்டிங் லிஸ்பன் அணி 3, காலடசரை 1. இதுதான் இன்று காலை நடந்த ஆட்டங்களின் நிலவரங்கள். நாளை நடக்க போற ஆட்டங்கள் அப்படின்னு சொல்லும் போது ஃபெர்னபாச்சே ரோமா சந்திக்கிறாங்க, பிஎஸ்வி ஐண்டோவன் ஷக்டர் டோனேஸ சந்திக்க போறாங்க, பாயர் மியூனிக் போர்டோ அணியை மோதுறாங்க, ஸ்லாவியா பிராக் லென்ஸ் அணியை சந்திக்கிறாங்க, கோமோ ஆர்பி லைப்சிக் பொருதும் ஆட்டமும் இடம்பெறும், அதோட மேன்செஸ்டர் யுனைடெட் சாபா பொருதும் ஆட்டமும் இடம்பெறும். ஆக முதல் சுற்று ஆட்டங்கள்லாம் விறுவிறுப்பா போயிட்டு இருக்குது. உங்க விருப்பமான அணி ஜெயித்திருந்தா சந்தோஷம் இல்லையா? கவலைப்படாதீங்க, இன்னும் 7-8 ஆட்டங்கள் இருக்குது, பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இப்ப வாங்க பாடல்களை கேட்போம். இதோ உங்களுக்காக இதமான பழைய பாடல்கள். என்னோட இணைந்திருங்க, இது ஒலி 9.68.

0: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு?
1: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
0: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்?
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்சிக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
0: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கே.

0: கேட்டால் ஒராங் ஊத்தான் போல ஊஞ்சலாட முடியுமா? புலியை விட உரக்க கர்ஜிக்க முடியுமா? பெங்குயினோட வேகமாக நீந்த முடியுமா? உங்கள் பிள்ளைகள் வகுப்பறைக்கு அப்பாலும் கற்க நம் சொந்த வனவிலங்கு பூங்காவில் காணப்படும் தனித்துவமான விலங்குகளை, நம் மண்டாகிய நட்சத்திரங்களை சந்தியுங்கள். கவர்ச்சிகரமான கதைகள், விறுவிறுப்பான சவால்களின் மூலம் மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு பார்க்க தயாரா? ஸ்பாட்லைட் ஸ்டார்ஸ் ஆஃப் மண்டாய் நிகழ்ச்சியை மீ வாட்சிலும் மீரகம் ஆக்டோ யூடியூபிலும் இலவசமாக பாருங்கள்.
1: நிறைந்த புன்னகை.

0: என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் உள்ளம் மகிழ சமைக்க உதவும் ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: 6:22 ஆகிவிட்டது. இதமான பழைய பாடல்களை கேட்டீங்க. தாய்லா பிள்ளை படத்தில் இடம்பெற்ற அந்த பாடல மோகன் விரும்பிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கு முன்னால அவரே என் தெய்வம் படத்துல இருந்து பி வி ஸ்ரீனிவாஸ் எல்ஆர்ஈஸ்வரி பாடிய பாடல் இடம்பெற்றது கலா அந்த பாடலை கேட்டிருந்தாங்க. அடுத்து 70கள் பக்கமா போக போறோம்.
2: ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு, ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு.
0: தர்ம யுத்தம் படத்துல இருந்து பாட்டு வருது.
2: நினைவுகள் கனவுகள் மனதிலே மலருதே.
0: அகல் விளக்கு படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் இடம்பெற போகுது. ஒலி 9:08 இதமான பாடலை நீங்க கேட்டுக்கிட்டே வரீங்க. இதுக்கு இடையில நேற்று வெளிவந்த ஒரு சுட சுட தகவல், அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அது நேற்று, நம்மளை பொறுத்த வரைக்கும் அது இன்று. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐபோன் ஆப்பிள் இருக்காங்க இல்லையா, புத்தம் புதிய ஐபோனும் சரி அவங்களுடைய மற்ற இதர கருவிகளை பற்றின தகவல்களையும் சரி வெளியிட்டாங்க. குறிப்பா என் கண்ணை கவர்ந்த ஒரு கருவி, ஒரு புத்தம் புதிய வெளியீடு அப்படின்னு சொன்னா அதுதான் ஐபோன் டுவோ. பா, பாக்குறதுக்கே பல பலங்கிறதுங்க. இரண்டு பக்கமா இருக்கு, இப்படி திருப்பலாம் அப்படி திருப்பலாம், மடக்கி வச்சுக்கலாம்னு சொல்லும் போது என்ன எங்கெங்கயோ போது பாருங்க. ஒரு காலத்துல இந்த நோக்கியாலாம் இருந்தப்ப இந்த மடக்கி பயன்படுத்துற கருவிகள்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எல்லாமே ஒரே மாதிரி திரையா வந்துட்டு இருந்துச்சு. இப்ப மறுபடியும் அந்த பக்கமா போக ஆரம்பிச்சிருக்காங்க நம்புறேன். ஆக இந்த ஐபோன் டுவோ பொறுத்தவரை 3 வண்ணங்கள்ல வருதான், டீப் பிளாக், கிளேசியர், அதுக்கப்புறம் சில்வர் அண்ட் பர்கண்டி. மூணும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா எனக்கு இந்த சில்வர் அண்ட் பர்கண்டி இருக்குல்ல, அதான் அந்த சிவப்பும் அந்த சில்வரும் சேரும் போது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு பாக்குறதுக்கு. அதான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல குறிப்பா இந்த ஐபோன் டுவோல எனக்கு பிடித்த முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் சிரி ஏஐ, அதாவது செயற்கை நுண்ணறிவு. உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வளர்ந்துகிட்டு வருது நாளுக்கு நாள் அப்படின்னு சொல்லிட்டு, அதை ரொம்ப துல்லியமா பிரமாதமான முறையில இதுல வழங்கியிருக்காங்க. அப்படின்னும் உங்களுடைய உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பு வெகு அதுகுல அதிகமா இருக்கு அப்படின்னும் தகவல்கள் சொல்லுது. சரி, இதெல்லாம் சொல்றீங்களா, இந்த ஐபோன் டுவோ பத்தி விலை என்னன்னு சொல்லுங்கன்னு நீங்க சொல்றது எனக்கும் கேக்குது. இங்க தான் இருக்குது கதையில ஒரு திருப்பு முனை. விலை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, சிங்கப்பூர் காசுக்கு 3000 வரைக்கும் வரும் அப்படின்றாங்க. பா, ஒரே ஒரு கையெழுத்து தொலைபேசிக்கு 3000 அப்படின்னு சிலர் கேட்கலாம். சிலருக்கோ இதுதான் உலகம். ஆக அந்த காசை செலவு செய்து அந்த கருவியை பயன்படுத்தி அதை விட கூட சம்பாதிக்கிற திறமை எனக்கு இருக்கு அப்படிங்கிற தைரியம் கூட இருக்கலாம். ஏது எப்படியோ உங்க வசதிக்கு அது பொருத்தமா இருந்துச்சுன்னா வாங்கி பயன்படுத்தி பாருங்க. அப்படியே முடிஞ்சா எனக்கு ஒன்று வாங்கி கொடுத்துருங்க.
3: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்
0: விபத்தில் இருந்துள்ளது. PIE சாங்கியை நோக்கி செல்லும் அந்த வழியில் குறிப்பாக தங்கா பொலைவாருக்கு பிறகு 3 தடத்தில் போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
4: வணக்கம் சிங்கே.

0: மாலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 இபிஓ வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
1: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை,
1: வணக்கம் சிங்கே.

0: பத்து நிலவரம்.
1: 6:35 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. AYEMCE செல்லும் வழியில் துவாஸ் வெஸ்ட் சாலைக்கு முன்பு காரணம் அங்கே 3-4 தடங்களில் வாகனங்கள் பழுதாகியுள்ளன. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்
1: இன்னைக்கு உங்களுக்காக ஒரு சில வரிகளை வாசிக்க போற. இத பார்த்து பார்த்து சுவாச்சுக்காங்கிலிருந்து நம்ம மனோகரன் அனுப்பி வச்சிருக்காரு. அந்த வரிகள் என்னவென்றால், காலங்கள் மாறி போகலாம், ஆசைகள் தீர்ந்து போகலாம், அழகும் மறைந்து போகலாம், ஆனால் உண்மையான அன்பு என்றுமே மாறாதது. நிச்சயமா இதை இன்னொரு முறை வாசிச்சே ஆகணும், கேளுங்களேன். காலங்கள் மாறி போகலாம், ஆசைகள் தீர்ந்து போகலாம், அழகும் மறைந்து போகலாம், ஆனால் உண்மையான அன்பு என்றுமே மாறாதது. பிரமாதமான வரிகளை அனுப்பி வைத்த நேயர் மனோகரனுக்கு நன்றி. அவரை போலவே உங்க கைவசம் வரிகளோ கவிதைகளோ கூற்றுகளோ இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க தாராளமா எங்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலா தெரியப்படுத்தலாம். 9678896889 எங்களுடைய வாட்ஸ்அப் எண்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: வணக்கம் சிங்கே.

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
2: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை.

0: தர்மதுரை இவரத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. யுவன் சங்கர் ராஜாவோட இசையில செந்தில் தாஸ் சுர்முகி அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதுக்கு முன்னால தர்புக சிவாவோட இசையில என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. சித் ஸ்ரீராம் குரல்ல அந்த பாடல் இடம்பெற்றது. ஹரிஷ் ராகவேந்திரா சாதனா சர்க்கம் பாடிய பாடல் இடம்பெறும் வித்யா சாகர் இசையில இன்னும் கொஞ்ச நேரத்தில். ஒலி 9:06 இப்ப உங்களுக்காக வானிலை நிலவரம். இன்று பலத்த காற்றையும் இடியுடன் கூடிய மழையையும் நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தார். வானிலை நிலவரம் ஆதரவு
1: எஸ்பி முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னிராய்ஸ்.
2: ஆரோக்கிய குறிப்பு.
0: ஒவ்வொரு நாளும் பழங்கள் சாப்பிடுற பழக்கம் உங்களுக்கு இருக்கா? பிரமாதம் இல்லைங்க, அப்பப்ப சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றவங்க உடனடியா பழக்கத்தை மாத்துறீங்க. ஒவ்வொரு நாளும் பழம் சாப்பிடுறீங்க, ஏன்னா அது ஆரோக்கியத்துக்கு அஸ்திவாரங்க. குறிப்பா முடிந்தா குவாவா, அதாவது கொய்யா பழம் இருக்குல்ல, அதை நீங்க ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா சிறப்பா இருக்கும். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு 100 கிராமுக்கும் கொய்யா பழத்துல 2.5 கிராம் புரதச்சத்து இருக்கு. ஆக நார் சத்து மற்றும் பல ஊட்டச்சத்து கிடைக்கிற அதே நேரத்துல புரதச்சத்தையும் பழங்கள் வாயிலா நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா நல்லது தானே? ஆனா சிலருக்கோ கொய்யா பழம் சாப்பிடுறதுனால ஒவ்வாமை ஏற்படலாம், அல்லது வயிற்றுப்போக்கு ஏற்படலாம், ஏன் நீரிழிவு நோய் இருக்கிறவங்க கூட கொய்யா பழத்தை சில நேரத்துல தவிர்க்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். இதெல்லாம் உங்களுக்கு பொருத்தமா இருக்குமா இல்லையா அப்படிங்கறத பார்த்து சொல்ல வேண்டிய ஆளு நான் இல்ல, மருத்துவர். அவர் நாடுங்க, தகவலை பெறுங்க. உங்களுக்கு எதுவா இருக்குன்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் மறக்காம கொய்யா பழத்தை சாப்பிட்டுருங்க.
1: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.
2: வணக்கம் சிங்கை.

0: வண்ணமயமான வியாழக்கிழமையில் சந்திக்கின்றோம்.
1: வீட்டுல இருந்து கொஞ்ச நேரம் தான் கீழே போறேன், அதுக்கு நான் எப்படி உடுத்திருந்தா என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வீட்டுல இருந்து ஒரு சில வினாடிகள் நீங்க காலை வெளியே எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் நல்ல பிரசன்டபிளா, அதாவது ஒப்பனை அணியணும்னு தேவையில்லை, கொஞ்சம் அழகா போகலாமே. அது எப்படி கொஞ்சம் அழகா அப்படின்னு தானே கேக்குறீங்க? அப்படி கேளுங்க, சொல்றேன். முகத்தை நல்லா கழுவிட்டு தலைய நல்லா வாரிக்கிட்டு வெளியே போனாலே நீங்க அழகா தான் இருப்பீங்க. கொஞ்சம் இருங்க. ஆனா அந்த முகத்துல ஏதோ ஒண்ணு குறையுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட வாங்கன்னு சொல்றாங்க.

0: யுவன் சங்கர் ராஜாவோட இசையில அந்த பாடலை கேட்டீங்க. பட்டியல் படத்துல இருந்து வந்த பாடலை யுவன் சங்கர் ராஜாவே பாடினார். 7 மணிக்கு மேல உங்களுக்காக வரப்போகுது ஜோதி ஸ்டார் புஷ்பகடை வழங்கும் லெவஸ்டா காஃபி பரிசா. இன்னைக்கு ஒருத்தர் இல்ல இருவர் கொடுக்க போற, அந்த இருவர்ல ஒருவரா நீங்க இருக்கணும்னு சொன்னா வானொலி பக்கமா இருங்க, நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன் நான் ரவி ஜி.
1: 968 போக்குவரத்து நிலவரம்.
0: 6:59 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல, குறிப்பா சாங்கியை நோக்கி செல்லும் PIE தங்கா பலவாடுக்கு பிறகு 3rd தடத்தில். காரணம் அங்கே விபத்து. PIE துவா செல்லும் வழியில் டெம்பனி சாலைக்கு பிறகு வாகனங்கள் பழுதாகியுள்ளன. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: காலைமணி 7, மீடியாகாப் 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். சிங்கப்பூருக்கு பயங்கரவாத மிரட்டல் கடுமையாகவே இருப்பதாக உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவு வெளியிட்ட அறிக்கை கூறுகிறது. இவ்வாண்டுக்கான சிங்கப்பூர் பயங்கரவாத மிரட்டல் மதிப்பீட்டு அறிக்கையை உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவு இன்று காலை வெளியிட்டது. மத்திய கிழக்கில் தொடரும் மோதல், உலகெங்கும் அதிகரிக்கும் பயங்கரவாத மிரட்டல் ஆகியவற்றை அறிக்கை குறிப்பிடுகிறது. சிங்கப்பூருக்கு எதிராக தாக்குதல் நடக்கப்போகிறது என்பதற்கான துல்லியமான உளவு தகவல் எதுவும் இல்லை என்றாலும் பயங்கரவாத தரப்புகளுக்கு சிங்கப்பூர் கவர்ச்சிகரமான இலக்காகவே நீடிப்பதாக அறிக்கை சொல்கிறது. அமெரிக்கா, இஸ்ரேல் உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளுடன் நட்புறவு கொண்ட நாடாக சிங்கப்பூர் பார்க்கப்படுவது அதற்கு காரணம் என்கிறது உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவு. இளையர்கள் தீவிரவாத போக்கிற்கு கவரப்படுவது கவலை தருவதாக அது எச்சரித்தது. சிங்கப்பூரில் சில இடங்களில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் இருக்கிறது. மத்திய வட்டாரத்தில் காற்று தூய்மை கேட்டு தரக்குறியீடு 104. மற்ற வட்டாரங்களில் காற்றின் தரம் மிதமாக உள்ளது. மேற்கில் 86, கிழக்கில் 81, தெற்கில் 78, வடக்கில் ஆக குறைவாக 76. தரக்குறியீடு 100க்கு மேல் போனால் ஆரோக்கியமற்ற அளவாக கருதப்படுகிறது. சிங்கப்பூர் பாலர் பள்ளிகளில் 16.8% தமிழ் மொழி பாடத்தை வழங்குகின்றன. சிங்கப்பூரில் பாலர் பருவ மேம்பாட்டு அமைப்பின் உரிமம் பெற்ற சுமார் 1800 பாலர் பள்ளிகள் உள்ளன. அவற்றில் 95% மேல் மேண்ட்ரின் உள்ளது. சுமார் 32% மலாய் இருக்கிறது. கிட்டத்தட்ட 17% பாலர் பள்ளிகளில் தமிழ் உள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபட்லி ஃபௌசி கேட்ட கேள்விக்கு சமுதாய குடும்ப மேம்பாட்டு அமைச்சர் மசகோஸ் ஜுல்கிஃப்லி தகவல் தந்தார். அரசாங்கம் கட்டுமான நிறுவனங்களுக்கு உதவ பல திட்டங்களை அறிமுகம் செய்திருப்பதாக தேசிய வளர்ச்சி அமைச்சர் சி ஹோங் தாட் கூறியிருக்கிறார். இவ்வாண்டின் முதல் 7 பல நிறுவனங்கள் மூடப்பட்டிருப்பது பற்றி நாடாளுமன்றத்தில் கேட்கப்பட்டது. கட்டுமான நிறுவனங்களுக்கு அரசாங்கம் கை கொடுப்பதாக திரு சி தெரிவித்தார். இவ்வாண்டின் முதல் காலாண்டில் செயல்படாத பல நிறுவனங்கள் பதிவிலிருந்து நீக்கப்பட்டதால் மூடப்பட்ட நிறுவனங்களின் எண்ணிக்கை அதிகமாக தெரிகிறது. 2021 முதல் மூடப்பட்ட கட்டுமான நிறுவனங்களை விட புதிதாக தொடங்கப்பட்ட கட்டுமான நிறுவனங்களே அதிகம் என்றார் அமைச்சர். சிங்கப்பூரில் வெளிநாட்டு ஊழியர்கள் உட்பட அனைவருக்கும் இனி மின்னலக்க முறையில் சம்பளம் கொடுப்பது கட்டாயமாக்கப்படலாம். நாடாளுமன்றத்தில் அது பற்றி பேசப்பட்டது. ரொக்கச் சம்பளம் தருவதில் சிக்கல் வருகிறது. கடந்த ஆண்டு ரொக்கமாக சம்பளம் தந்த இடங்களில் சம்பளம் வராதது பற்றி 36 உள்காட்டு புகார்கள் வந்தன. மின்னலக்க முறையில் தந்துவிட்டால் தகராறு இல்லை என்று தற்காலிக மனிதவள அமைச்சர் ஜஸ்மின் லாவ் கூறினார். சம்பளம் கிடைக்காமல் பாதிக்கப்படும் அனைவருக்கும் தொடர்ந்து ஆதரவு தரப்படும் என்று அவர் சொன்னார். சிங்கப்பூரில் அமைச்சர்களின் சம்பள உயர்வை 3 எதிர்க்கட்சிகள் குறை கூறியிருக்கின்றன. சிங்கப்பூர் முன்னேற்ற கட்சி, சிங்கப்பூர் ஜனநாயக கட்சி, ஒன்றுபட்ட சிவப்பு புள்ளி கட்சி ஆகியவை நேற்று கருத்து வெளியிட்டன. அரசியல் பதவி வகிப்பவர்களுக்கு அடுத்த மாதம் 15 9 உள்காட்டு சம்பள உயர்வு கொடுக்கப்படும் என்று பிரதமர் லாரன்ஸ் வாங் அறிவித்தார். நாடாளுமன்றத்தில் இடம் வகிக்கும் ஒரே எதிர்க்கட்சியான பாட்டாளி கட்சி CNA வினவிய போது அது பற்றி இன்று நாடாளுமன்றத்தில் பேசப்போவதாக கூறியது. அது பற்றி பேசுவதற்கு உரிய இடம் நாடாளுமன்றம்தான் என்று அது குறிப்பிட்டது. நாடாளுமன்றம் இன்று காலை 11 கூடுகிறது. மலேசியாவின் 1MDB ஊழல் தொடர்பில் சொத்துக்களை மீட்க முயலும் 4 நிறுவனங்களின் கலைப்பு பிரதிநிதிகள் DBS வங்கி மீது சுமார் 1.5 பில்லியன் வெள்ளி இழப்பீடு கேட்டு வழக்கு தொடுத்திருக்கின்றன. மலேசியாவின் 1MDB அரசாங்க முதலீட்டு நிறுவனம் 2009 தொடங்கப்பட்டது. அப்போதைய பிரதமர் நஜீப் ரசாக் அதை இணைந்து நிறுவினார். அதிலிருந்து குறைந்தது $4.5 billion முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் கூறினர். அதைத் தொடர்ந்து உலக அளவில் சொத்து மீட்பு நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டன. DBS வங்கி இழப்பீடு கோரும் குற்றச்சாட்டை நிராகரித்தது. வழக்கை கடுமையாக எதிர்கொள்ளப் போவதாக அது சொன்னது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே போர் பெரிதாவது போல் தெரிகிறது. ஈரானிய புரட்சிப்படை ஹோமஸ் நீரிணைக்கு அப்பால் புதிய கட்டுப்பாட்டு வட்டாரத்தை நிறுவ திட்டமிடுகிறது. தபஹார் துறைமுக நகர், ஓமான் வளைகுடா, அரபு கடல் வரை அந்த வட்டாரம் விரிவடைகிறது. 2 அமெரிக்க கடற்படை கப்பல்கள் உள்ளிட்ட 10 கப்பல்களை தாக்கியிருப்பதாக ஈரான் கூறுகிறது. அமெரிக்கா அதை மறுத்தது. ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி படை சவுதி அரேபியாவில் ஆகாயத்தளத்தை தாக்கியிருப்பதாக துணைக்கோள படங்கள் காட்டுகின்றன. இதற்கிடையே அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவில் நவம்பர் மாதம் இடைத்தவணை தேர்தல் முடிவடைந்ததும் போர் முடிந்துவிடும் என்று கூறுகிறார். தேர்தலை பாதிக்கவே ஈரான் போரை தொடர்கிறது, அதன் பிறகு நின்றுவிடும் என்றார் அவர். விளையாட்டு கார்பந்து. இன்று காலை நடைபெற்ற சில சாம்பியன்ஸ் லீக் ஆட்ட முடிவுகள். லியோபூல் அட்லெட்டிகோ மேட்ரிட் சந்தித்த ஆட்டத்தில் 2-1 என்று லியோபூல் வென்றது. பார்சிலோனா ஃபைன்வுட் மோதிய ஆட்டத்தில் 5-1 என்று பார்சிலோனா வெற்றி பெற்றது. பிரஸ்டிலவா அணியை 6-1 என்று PSG தோற்கடித்தது. நெப்போலி ஆர்சனல் பொருதி ஆட்டத்தில் 1-0 என்று ஆர்சனல் வெற்றி பெற்றது.
6: சொல்லும் பொருளும். அரோமா, நறுமணம். சுவையான உணவை சமைக்கும் போது அதன் நறுமணம் வீட்டையே நிரப்பும். அரோமா, நறுமணம்.
5: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
0: வணக்கம். சிங்கை ஆதரவு BYD. அன்றாட பயன்பாட்டிற்கு புதிய BYD ஆட்டோ 1 வாகனம், அதிநவீன தொழில்நுட்பத்திற்கு புதிய BYD ஆட்டோ 3 EVO வாகனம் சலுகை விலையில். அனைவருடைய தேவைகளுக்கு ஏற்ப BYD வாகனம் உண்டு. இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.

0: கமகம மனம் நலம் பெறும் தினம் ஆர்கேஜி நெய்
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
1: ஜோதி ஸ்டார் புஷ்ப

0: வணக்கம். சிங்கே நிகழ்ச்சியில் இருந்திருக்கீங்க. சாய் அபியங்கர், ஸ்ருதி ஹாசன் பாடிய பாடல் உங்களுக்காக இடம் பெற்றது. நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன் நான் ரவி ஜி. சிவாஜி த பாஸ் படத்துல இந்த பாடல் வரப்போகுது. எனக்கு 20 உனக்கு 18 வரத்திலிருந்து பாடல் காத்துக்கிட்டே இருக்குது. ஏஆர் ரஹ்மானோட இசையில வெளிவந்த இரண்டு பாடல்களை கேட்க போறோம். இரண்டு பாடல்களையும் சின்மையும் பாடியிருக்காங்க. இன்று அவங்களுக்கு பிறந்த நாள். ஒலி 9:00 இருந்து சின்மாய்க்கு எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். இவ்வாறு நட்சத்திரம் அவங்க தான், அவங்களுடைய பாடல் தான் அடுத்து கேட்க போறோம். சின்மாயை பொறுத்தவரை அவங்கள பத்தி சொல்லணும்னு சொன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். குறிப்பிட்டு சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி இடத்துல சொல்லி ஆகணும்னு ஆசைப்படுறேன். அவங்க ஒரு பாடல பாடிருந்தாங்க, உங்களுக்கே தெரியும் தக்லாய் படத்துல வரும். ஆனா அந்த பாடல முதல்ல தி தான் பாடியிருப்பாங்க, அதுதான் பிரபலம் அடைஞ்சது. அதுக்கப்புறம் தக்லாய்ஃபுடைய இசை வெளியீட்டு நிகழ்ச்சியில சின்மை அந்த பாடலை பாட போய் அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து ஒப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. தீ பாடல் நல்லா இருக்கா, சின்மை பாடல் நல்லா இருக்கா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட உடனே சின்மை சொன்னாங்க, இந்த பாருங்க தீ பாடியிருக்காங்க, கேட்கறதுக்கு பிரமாதமா இருக்கு. நான் பாடியிருக்கேன், அதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ரெண்டையும் அனுபவிக்க கத்துக்குங்க. ஏன் எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்கணும் ஆசைப்படுறீங்கன்னு சொன்னாங்க பாருங்க சின்மயி. அங்கதான் அவங்க மேல எனக்கு மதிப்பு கூடுனுச்சு. காரணம், சின்மயி இன்னும் அனுபவசாலி, சின்மயி இன்னும் பிரபலம் கூட. அவங்க நினைச்சிருந்தா நான் பாடுதா நல்லா இருக்கு அப்படின்னு சர்வ சாதனம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். மக்களும் அதை எதிர்க்க போறது கிடையாது. ஆனா என்னதான் இருந்தாலும் மற்றவர்களுக்கும் இடம் கொடுக்கணும், மற்றவர்களையும் பாராட்டணும், அதுவும் வளரும் கலைஞர்களுக்கு நாம தான் கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி செயல்பட்டாங்க பாருங்க. அங்கதான் அவங்களுடைய உண்மையான மனசு உலகத்துக்கு தெரியுது. சின்மயிக்கு மீண்டும் ஒலி 9:00 இருந்து எங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துகள்.
1: ஒலி 9:00 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்திலிருந்துள்ளது சாங்கியை நோக்கி செல்லும் PIE தங்கா பலவாருக்கு பிறகு 3rd தடத்தில் போக்குவரத்து நிலவரம். ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: கொஞ்சம் சிந்தனை
6: நிறைந்த புன்னகை.

0: வர வர தினசரி செலவு அதிகரிச்சுக்கிட்டே போகுது.
1: சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடுங்கிறதால உலக நடப்புகள் நம்மள பல விதங்கள்ல பாதிக்கலாம். ஆனா நல்ல வேளையா அதை சமாளிக்க அரசாங்கம் நமக்கு துணையா இருக்கு.
0: பட்ஜெட் 2026 வாழ்க்கை செலவின சிறப்பு தொகை வர இருப்பதா கேள்விப்பட்டேன்.
1: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரத்தை கருத்துல கொண்டு ஆதரவு வழங்கும் வகையில ஏப்ரல் மாதத்துல இது மேம்படுத்தப்பட்டுச்சு. தகுதியுள்ள சிங்கப்பூர்களுக்கு இந்த மாதம் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை கிடைக்கும். இது முன்பு இருந்த 200 வெள்ளி முதல் 400 வெள்ளி வரையிலான தொகையை விட அதிகம்.
0: நல்லதுதான். இதுக்கு நாம விண்ணப்பிக்கணுமா?
1: தேவையே இல்ல. நீங்க தகுதி பெறுபவரா இருந்தா உடனே கிடைக்கும். தொகை கிடைப்பதற்கு முன்னாடியோ கிடைச்ச பிறகோ குறுஞ்செய்தி மூலம் நமக்கு தகவல் தெரிவிக்கப்படும்.
2: செப்டம்பர் 9 முதல் 2.4 மில்லியன் சிங்கப்பூரர்களுக்கும் அதிகமானோர் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை செலவின சிறப்பு தொகையை பெறுவர். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/specialpayment.
0: நீங்க அணியும் உடையின் நிறம் தங்க நகையின் அழகையே மாற்றி காட்டும்னு உங்களுக்கு தெரியுமா? கருப்பு, மருன், அடர் பச்சை, நீலம் போன்ற ஆழமான நிற உடைகளை நீங்க அணியும் போது மஞ்சள் தங்கம் மிக அழகாக தெரியும். மென்மையான இளஞ்சிவப்பு, இளநீலம், கிரீம் போன்ற நிறங்களுடன் மெலிதான தங்க நகைகளை நீங்க அணியும் போது, அல்லது ரோஸ் கோல்ட் தங்க நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கும் போது அது ரொம்ப அழகா பொருந்தி வரங்க. உடை ஏற்கனவே அதிக வேலைப்பாடுடன் இருந்தால், நிறைய எம்ப்ராய்டரிலாம் உங்களுடைய உடைகள்ல இருந்துச்சுன்னா, நீங்க உங்க நகைகளை கொஞ்சம் எளிமையானதாக வைத்துக் கொள்ளணும். அப்படிப்பட்ட நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கணும். எளிய உடையா இருந்துச்சுன்னா நகைக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவத்தை நீங்க கொடுக்கலாம். உடையும் நகையும் ஒன்றுக்கொன்று துணையா இருக்கணுங்க, போட்டியா இருக்க கூடாது. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜோயலுக்காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: வணக்கம் சிங்கே.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
0: 7:26 ஆகிவிட்டது. ஒலி 9:08 அடுத்து உங்களுக்காக 80களில் வந்த இதமான பாடல்கள்லாம் காத்திருக்கு.
2: கண்ணதாசன்
0: சூரக்கோட்டை சிங்கக்குட்டி படத்துல இந்த பாடல கேட்க போறீங்க. அதனை அடுத்து
3: கூட்டத்தில் கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா,
0: இதே கோவில் படத்துல உங்களுக்காக பாடல் இடம்பெற போகுது. இப்போ பரிசவெல்ல நீங்க தயாரா? வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பொருளை நீங்க 3000 pounds வாங்கி உங்க வீட்டுக்கே கொண்டு போயிடலாம் அப்படின்றாங்க. அந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பொருள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? வாட்ஸ்அப் வாயிலாக தெரியப்படுத்துங்க. 9678889 8. குறிப்பா பிரிட்டன்ல இதை எங்க பார்த்தாலும் நீங்க பார்க்கலாம். வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சின்னம், இதை நீங்க வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சுக்கலாம். வெறும் 3000 pounds தான் அப்படின்றாங்க. உங்களுக்கு பதில் தெரியும் அப்படின்னு சொன்னா இப்பவே நீங்க எனக்கு தெரியப்படுத்தலாம். ஜோதி ஸ்டார் புஷ்ப கடை வழங்கும் லவிஸ்டா காஃபி உங்களுக்கு பரிசா காத்துக்கிட்டே இருக்குதுங்க. இணைந்துருங்க என்னோட. இது வணக்கம் சிங்கை.

0: அப்பப்பா உன் முகம் எப்படி இவ்வளவு அழகா இருக்கு.
1: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்பை பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
0: அப்ப பொலிவான சருமத்திற்கு
1: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்பை பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
0: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
1: அப்பப்பாவை எடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
2: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பகடை, சிங்கப்பூர்.
3: ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 4ஆம் தேதி காலை 7:30 மணிக்கு உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா கப் கலைஞர்களையும் நீங்கள் சந்திக்கலாம். வார்ம் அப் உடற்பயிற்சி செய்து ஆங்கர்வேல் வில்லேஜில் இருந்து கம்பஸ் 1 வரை ஒரு சமூகமாக நடக்கலாம். எவ்ரிபடி நோஸ் நிகழ்ச்சியில் உடல்நல நல்வாழ்வு கூடாரங்கள், போட்டிகள், சிறப்பு சலுகைகள் என இன்னும் பல. நிகழ்ச்சிக்கான 10 படி நுழைவுச் சீட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் ஃபிட் அண்ட் ஃபன் டி சட்டை வழங்கப்படும். இருப்பு இருக்கும் வரை ஃபிட் அண்ட் ஃபன் 2026. எவ்ரிபடி நியூஸ் நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா கம் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
0: வணக்கம் சிங்கே.
4: கூட்டத்தில் கோயில் புறா

தித்தகதிமி தளாங்கு தகதிமி தகதி தகதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜலு தனு தஜம் தஜம் தஜம் தகிட தகதாம் தத்தர்கிட தகிட தகிட திருகிட தகிட தூம் கிடக தகிட தூம் தத்தகதிமி தகதிமி தகத் திருகிடம் திருகிடம்

0: வேண்டும், கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். 7:38 ஆகிவிட்டது. அடுத்து KJ ஜெஸ்தாஸ் குரல்ல இரண்டு இதமான பாடல கேட்க போறோம்.
2: ராஜராஜ சோழன்
1: இரட்டை வாழ் குருவி படத்துல இருந்தோ
2: இனிய பொன் நிலாவே
1: பாடல போகுது. இசை ஞானி இளையராஜாவுடைய சில அந்த பாடல்களை கேட்போம் இன்னும் கொஞ்ச நேரத்துல. சரி, உங்களை பலருக்கும் ஒவ்வொரு நாளும் எழுந்து உடற்பயிற்சி செய்யற பழக்கம் இருக்கலாம். சில பேருக்கு எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம இருக்கலாம். எது எப்படியோ உங்க ஆரோக்கியத்தை நீங்க பேணி காத்துடணும், நல்ல சலுகைகளை பெற்றுக்கொள்ளணும், நிபுணர்கள் கிட்ட இருந்து கருத்துக்களை பெற்றுக்கொள்ளணும், தகவல்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நீங்க மீடியாகோ வழங்கும் ஃபிட் அண்ட் ஃபன் நிகழ்ச்சியில கலந்துக்கலாம், தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். ஞாயிற்றுக்கிழமை October 4 உங்களுக்காக இந்த நிகழ்ச்சி காலையில 7:30 தொடங்க போகுது ஆங்கர்வேல் வில்லேஜ்ல இருந்து. அதுக்கப்புறம் நீங்க 5 கிலோமீட்டர் நடந்து கம்பஸ் 1 அதை சென்றடைவீங்க. அங்க உங்களுக்காக எவ்ரிபடி நோஸ் கண்காட்சி இடம்பெறும். பல தகவல்கள் காத்துட்டு இருக்கு இந்த பயணத்துல. உங்களை சந்திக்க காத்துட்டு இருக்காரு நமது முகமது ரஃபி. ஆக நுழைவு சீட்டுகளை பெற்றுக்கொள்ள நீங்க போக வேண்டிய இணைய பக்கம் முகவரி fitandfun.sg.
3: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
1: போக்குவரத்து நெரிசல் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. குறிப்பாக மேக்ரிச்சி வயடா குயின்ஸ்வே நோக்கி செல்லும் வழியில் பேடல் சாலைக்கு பிறகு. காரணம், அங்கே 3-4 தடங்களில் விபத்துகள் நேர்ந்துள்ளன. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
1: கொஞ்சம் சிந்தனை
7: நிறைந்த புன்னகை.
8: வணக்கம் சிங்கே.

0: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஆல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகளை ரசியுங்கள். அஞ்சல் அட்டையில் இடம்பெறும் அழகிய இடங்களுக்கு செல்லுங்கள். வணக்கம் கூறி வடதுருவ ஒளியை நோக்கி நடக்கலாம். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sunbrothers.com. அழையுங்கள் 6212-9660.
1: சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
1: ருசியா சமைக்கலாம்னு சொல்லி தள்ளதள்ளதள்ளன்னு தக்காளி பழத்தை வாங்கி வந்து குளிர்பதன பட்டியல வச்சு எடுத்து பார்த்தா என்னது இப்படி அழுகி கெட்டு போச்சே, பணமும் வீணா போச்சே அப்படின்னு ஒரே கவலையா இருக்கும். இந்த பிரச்சனை கையாள ஒரு வழி இருக்குங்க. தக்காளி பழத்தை சந்தையில இருந்து வாங்கி வந்த பிறகு குளிர்பதன பெட்டியில வைக்கிறதுக்கு முன்னால தக்காளி பழத்தோட இந்த காம்பு பகுதி இருக்கு இல்லையா, அத நீக்கிருங்க. அந்த பகுதி சுத்தம் செய்த பிறகு தக்காளிய குளிர்பதன பெட்டியில தலை கீழாக வைங்க. இப்படி வைக்கிறதால தக்காளி பழம் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம தள்ளதள்ளன்னு இருக்குமா. அப்புறம் நீங்களும் பழுவீங்க.
3: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.
4: கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை.
4: வணக்கம் சிங்கே.

0: வணக்கம் ரவிஜி. பதில் வந்து சிவப்பு தொலைபேசி பெட்டி.
1: பிரிட்டனுக்கு போய் இறங்கின கையோட பல மில்லியன் மக்கள் முதல்ல தேடுறது இந்த சிவப்பு தொலைபேசி பெட்டி. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான உலக புகழ் பெற்ற இந்த சின்னத்தை இப்ப விற்பனைக்கு விட்டுருக்காங்க. அதாவது இன்றைய உலகத்துல நம்ம யாரோ வந்து தொலைபேசி பெட்டியை தேடி போய் காசை போட்டு அல்லது கார்டை கொடுத்து நாம எந்த அழைப்பு கூட மேற்கொள்றது கிடையாது. ஆக பெரும்பாலான நேரங்கள்ல பிரிட்டனுக்கு போனவங்களுக்கு தெரியும், இந்த தொலைபேசி பெட்டிகள் நூலகமா இருக்கும் அல்லது அதுக்குள்ள ஒரு சின்ன கடையை கூட நடத்துவாங்க. ஏன் சில நேரத்துல பூக்கள் மட்டுமே இருக்கிற ஒரு பகுதியா கூட இருக்கும். இப்போ அதையும் தாண்டி இந்த வரலாற்று சிறப்பு மிக்க சின்னங்களை நீங்க வாங்கி உங்க வீட்டுக்கே எடுத்துட்டு போகலாம் அப்படின்றாங்க. ஆனா ஒரு சின்ன நிபந்தனை, இந்த பொருட்களை நீங்க உங்களுடைய வீட்டுக்கு எடுத்துட்டு போக போறீங்கன்னு சொன்னா அதை மறுசீரமைத்து நீங்க சிறப்பான முறையில பாதுகாத்து வரணும். அதற்கான உத்தரவாதத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னா மட்டும்தான் இதை உங்களுக்கு கொடுப்பாங்களாம். அதுவும் ஒரு வெள்ளி இல்ல, ரெண்டு வெள்ளி இல்ல, 3000 பவுன்ஸ். கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா இன்றைய நிலவரப்படி சிங்கப்பூர் காசு 5137.08 வெள்ளி.
2: அடேங்கப்பா,
1: ஆளுங்க எடுத்தோட சொல்லுவாங்க இதெல்லாம் தேவையா, இவ்வளவு வேலையை கொடுத்துக்கிட்டு போய் வேலையை பாருப்பா அப்படின்னு. ஆனா நான் சொல்றேன், இது பயங்கரமான ஒரு முதலீடு. இன்னைக்கே இது 3000 பவுன்ஸ் போகுதுன்னா நினைச்சு பாருங்க, 20 வருஷம் 40 வருஷம் 60 வருஷத்துக்கு பிறகு இது நாம மறு விற்பனை செஞ்சோன்னு சொன்னா எவ்வளவு போகும்.
3: ஐயோ இது நல்லா இருக்கு.
1: ஆனா அதுக்காக நான் சொன்ன போய் வாங்கிடாதீங்க, ஏன்னா நான் சொன்ன மாதிரி நடக்காம வேற மாதிரி நடந்துருச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பேற்க முடியாது சாமி. புரிஞ்சுதா? சரி, இந்த கைத்தட்டு யாருக்குன்னு கேட்டீங்கன்னா சரியான பதில சொன்ன நேயர் சரவணன் அவருக்கு ஜோதி ஸ்டா ஆபீஸ் கடை வழங்கும் 11 ஸ்டா காஃபி பரிசா கிடைச்சிருச்சு. வாழ்த்துகள்.

0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல, குறிப்பா TPEPIE செல்லும் வழியில் பாசரிஸ் டிரைவ் 12 பொங்கோல் சாலைக்கு உட்பட்ட பகுதிகளில் போக்குவரவு நெரிசல் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. அதோடு வாகனங்கள் பழுதாகியுள்ளன. துவாசை நோக்கி செல்லும் PIE பைலேபா சாலைக்கு பிறகு விபத்து நேர்ந்துள்ளது. குயின்ஸ்வே நோக்கி செல்லும் மேக்வெஜி வயடாக்ட் பிரெடல் சாலைக்கு பிறகு 3-4 தடங்களில் போக்குவரவு இதன் காரணத்தினால் அதிகமாக இருக்கின்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.

0: வணக்கம் சிங்கை, ஆதரவு பிஒய்டி. அன்றாட பயன்பாட்டிற்கு புதிய பிஒய்டி ஆட்டோ 1 வாகனம், அதிநவீன தொழில்நுட்பத்திற்கு புதிய பிஒய்டி ஆட்டோ 3 ஈவோ வாகனம், சலுகை விலையில் அனைவருடைய தேவைகளுக்கு ஏற்ப பிஒய்டி வாகனம் உண்டு. இன்றே பிஒய்டி காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
1: வணக்கம். காலைமணி 8, மீடியாகாப் ஒளி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். சிங்கப்பூருக்கு பயங்கரவாத மிரட்டல் கடுமையாகவே இருப்பதாக உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவு வெளியிட்ட அறிக்கை கூறுகிறது. இவ்வாண்டுக்கான சிங்கப்பூர் பயங்கரவாத மிரட்டல் மதிப்பீட்டு அறிக்கை உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவு இன்று காலை வெளியிட்டது. மத்திய கிழக்கில் தொடரும் மோதல், உலகெங்கும் அதிகரிக்கும் பயங்கரவாத அச்சுறுத்தல் ஆகியவற்றை அறிக்கை குறிப்பிடுகிறது. சிங்கப்பூருக்கு எதிராக தாக்குதல் நடக்கப்போகிறது என்பதற்கான துல்லியமான உளவு தகவல் எதுவும் இல்லை என்றாலும், பயங்கரவாத தரப்புகளுக்கு சிங்கப்பூர் கவர்ச்சிகரமான இலக்காகவே நீடிப்பதாக அறிக்கை சொல்கிறது. அமெரிக்கா, இஸ்ரேல் உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளுடன் நட்புறவு கொண்ட நாடாக சிங்கப்பூர் பார்க்கப்படுவது அதற்கு காரணம் என்கிறது உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவு. இளையர்கள் தீவிரவாத போக்கிற்கு கவரப்படுவது கவலை தருவதாக அது எச்சரித்தது. மலேசியாவின் 1MDB ஊழல் தொடர்பில் சொத்துக்களை மீட்க முயலும் 4 நிறுவனங்களின் பிரதிநிதிகள் DBS வங்கி மீது சுமார் 1.5 பில்லியன் வெள்ளி இழப்பீடு கேட்டு வழக்கு தொடுத்திருக்கின்றனர். மலேசியாவின் 1MDB அரசாங்க முதலீட்டு நிறுவனம் 2009 திரு நஜிப் ரசாக் பிரதமராக இருந்தபோது தொடங்கப்பட்டது. அதிலிருந்து 4.5 பில்லியன் டாலர் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் கூறினர். உலக அளவில் சொத்து மீட்பு நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டன. DBS வங்கி இழப்பீடு கோரும் குற்றச்சாட்டை நிராகரித்தது. வழக்கை கடுமையாக எதிர்கொள்ளப் போவதாக அது சொன்னது. சிங்கப்பூரில் 16.8 விழுக்காட்டு பாலர் பள்ளிகள் தமிழ்மொழி பாடத்தை வழங்குகின்றன. பாலர் பருவ மேம்பாட்டு அமைப்பின் உரிமம் பெற்ற பாலர் பள்ளிகள், கல்வி அமைச்சின் பாலர் பள்ளிகள் ஆகியவற்றின் எண்ணிக்கை சுமார் 1800. அவற்றில் 95 விழுக்காட்டுக்கு மேல் மேண்டரின் உள்ளது. சுமார் 32 விழுக்காட்டில் மலாய் இருக்கிறது. கிட்டத்தட்ட 17 விழுக்காட்டு பாலர் பள்ளிகளில் தமிழ் உள்ளது. நாடாளுமன்றத்தில் சமுதாய குடும்ப மேம்பாட்டு அமைச்சர் மசுகோஸ் சுல்கஃபிலி அந்த தகவலை தந்தார். அரசாங்கம் கட்டுமான நிறுவனங்களுக்கு உதவ பல திட்டங்களை அறிமுகம் செய்திருப்பதாக தேசிய வளர்ச்சி அமைச்சர் சி ஓங் தாட் கூறியிருக்கிறார். இவ்வாண்டின் முதல் 7 மாதத்தில் பல நிறுவனங்கள் மூடப்பட்டிருப்பது பற்றி நாடாளுமன்றத்தில் கேட்கப்பட்டது. கட்டுமான நிறுவனங்களுக்கு அரசாங்கம் கை கொடுப்பதாக திரு சி தெரிவித்தார். சிங்கப்பூரில் கடந்த 5 ஆண்டில் மூடப்பட்ட கட்டுமான நிறுவனங்களை விட புதிதாக தொடங்கப்பட்ட கட்டுமான நிறுவனங்களே அதிகம் என்றார் அமைச்சர். சிங்கப்பூரில் அமைச்சர்களின் சம்பள உயர்வை 3 எதிர்க்கட்சிகள் குறை கூறியிருக்கின்றன. சிங்கப்பூர் முன்னேற்ற கட்சி, சிங்கப்பூர் ஜனநாயக கட்சி, ஒன்றுபட்ட சிவப்பு புள்ளி கட்சி ஆகியவை நேற்று கருத்து தெரிவித்தன. அரசியல் பதவி வகிப்பவர்களுக்கு அடுத்த மாதம் 15ஆம் தேதி 9 விழுக்காட்டு சம்பள உயர்வு கொடுக்கப்படும் என்று பிரதமர் லாரன்ஸ் சோங் அறிவித்தார். நாடாளுமன்றத்தில் இடம் வகிக்கும் ஒரே எதிர்க்கட்சியான பாட்டாளி கட்சி CNA வினவிய போது அது பற்றி இன்று நாடாளுமன்றத்தில் பேசப்போவதாக கூறியது. அது பற்றி பேசுவதற்கு உரிய இடம் நாடாளுமன்றம்தான் என்று பாட்டாளி கட்சி குறிப்பிட்டது. நாடாளுமன்றம் இன்று காலை 11 மணிக்கு கூடுகிறது. சிங்கப்பூரில் சில இடங்களில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் இருக்கிறது. காலை 7 மணி நிலவரப்படி மத்திய வட்டாரத்தில் காற்று தூய்மை கேட்டு தரக்குறியீடு 105. மற்ற வட்டாரங்களில் காற்றின் தரம் மிதமாக உள்ளது. மேற்கில் 86, கிழக்கில் 82, தெற்கில் 78, வடக்கில் ஆக குறைவாக 76. தரக்குறியீடு 100க்கு மேல் போனால் ஆரோக்கியமற்ற அளவாக கருதப்படுகிறது. இந்தோனேசியாவில் காட்டுத்தீயால் ஏற்படும் கரியமில வாயு வெளியேற்றம் உலகில் முதலிடத்தில் இருப்பதாக தரவுகள் கூறுகின்றன. போர்னியோ சுமத்ரா தீவுகளில் மிகப்பெரிய காட்டுத்தீ தொடர்கிறது. இம்மாதத்தின் முதல் வாரத்தில் இந்தோனேசியாவில்